நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 22 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 14 நாள், இன்று புதன்கிழமை. எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றது. நேரம் 5:49 நிமிடம் தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல். உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். அதிகாரம் புகழ் பொருள். புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையில் இறப்பவருக்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழே ஆகும்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள்.

0: உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
5: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.
6: எனக்கு பிடித்த பாடம் அது உனக்கு பிடிக்குமே,
7: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
8: உங்கள் FM ரெயின்போவில்
7: தினமும் காலை 9:02
8: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
7: FM ரெயின்போக்கு
9: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
5: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
10: டெய்லி நைட் நீங்களும் FM ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
5: என்ன சொல்ற நீ, தினக்கும் நைட்டா?
10: தினமும் இரவு 9:15 முதல் 11 மணி வரை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
5: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.
11: என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே.
5: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:07. நேகலே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் தமிழ் பூங்கனி மொழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தேவிகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். கை கொடுக்கும் கரங்கள், தன்னார்வலர்களின் சக்தி, வழங்குபவர் டி அரவிந்த் ராஜா அவர்கள். 7:02 தமிழமுது, தமிழ் மொழியின் சிறப்புகள் குறித்து டி கே செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ ஸ்கிரைப் டவர்ஸ் எனும் உண்ணி காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரை இனிய நேரம். தலைப்பு சுற்றுலா செல்லும் போது கவனம் கொள்ள வேண்டிய விஷயங்கள். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பி நளினி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம், நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15

ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர், இதய தமனிகள் அடைப்பு காரணங்களும் சிகிச்சையும் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் இருதயவியல் துறையின் மூத்த ஆலோசகர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், 5 மணி முதல் 6:10 வரை நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர்ஜே அன்பரசி மற்றும் ஆர்ஜே சோனியா. 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 ஒலிபரப்பு யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், 7:00 மற்றும் 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 மற்றும் 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கில செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்போர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 நகர்வுலா, 8 மணிக்கு தரம் எனும் தாரக மந்திரம் உலக தர நிர்ணய நாள் உரை வழங்குபவர் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 8:30 சக்தி உலா, ஐஸ்வர்யா மகுடதாரிணி முசிறி வெல்லூர் ஐஸ்வர்யா மகாலட்சுமியின் தரிசனம், அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன் ஆர் வெங்கடேஸ்வரன், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 8:45 தகவல் தளம், 9 மணிக்கு அரங்கிசை நவராத்திரி இசை விழா, சுனில் ஆர் கார்கேயன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 10:35 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் டெங்கு இல்லா புதுச்சேரி நம்மை நாமே பாதுகாப்போம் சிறப்பு நேர்முகம், இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்ப நலவழித்துறையின் மாநில ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு திட்ட அதிகாரி டாக்டர் விவேகானந்தா, நேர்முகம் காண்பவர் வீரமணி விஜயகுமார். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி, தலைப்பு எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும், நெறிப்படுத்துவோர் சுகவனேஸ்வரி. 12 மணிக்கு உழைப்பரங்கம், நடமாடும் தையல் தொழில் செய்து வரும் விழுப்புரம் மாவட்டம் நல்லாப்பாளையம் மா கலையரசு அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை எஸ் ஜானகி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள், மார்க்சின் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பி நளினி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம், நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இணையவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள சதாசிவ பிரேமேந்திரர் கிருதிகள் இடம்பெறும், 4 மணிக்கு விண்ணர் திரைப்படம் ஒளிச்சித்திரம் இசை யுவன் சங்கர் ராஜா, கதை திரைக்கதை இயக்கம் சுந்தர்சி அவர்கள், 5 மணிக்கு பொன்மாலை பொழுது திருவிழா என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம், 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 விழுவுக்கான அறிவிப்புகள், 7:30 விழுவர் உலகம் விழுவருடன் சந்திப்பு, விழுப்புரம் மாவட்டம் தாதாம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவருடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை,
பத்து மணிக்கு பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகள் நிறைவு செய்தியொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு 10:30

தேர்ந்தெடுக்க தேன்மொழி 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலர், அதனை தொடர்ந்து நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM Rainbow க்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மேலே அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள்.
4: உண்மையின் பக்கம் நிற்பதே நடுவு நிலைமை. அங்கு பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பேதம் கிடையாது என்கிறார் காந்தியடிகள். தராசு முதலில் தான் சமமாக நிற்கும், பின் தட்டில் வைக்கப்படும் பொருள் இரும்பாயினும் பொன்னாயினும் மணலாயினும் சர்க்கரையாயினும் வேறு எந்த பொருளாக இருப்பினும் வேறுபாடின்றி எடையை மட்டும் சரியாக காட்டும். அதுபோல இன்னார் இனியார் நண்பர் அயலார் ஏழை பணக்காரர் வேண்டியவர் வேண்டாதவர் என எண்ணாமல் எல்லா நிலைகளிலும் நடுவு நிலைமை என்ற அறவழி நிற்பதே சான்றோர்க்கு அழகு தரும் என்பதை சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற குரல் செப்புகின்றது. விளையாட்டுக் களங்கள் பட்டிமன்றங்கள் அறம் கூறும் அவயங்கள் போன்ற இடங்களிலெல்லாம் மையமாய் நடுநாயகமாய் நின்று தீர்ப்பு வழங்குதல் சான்றோர்களுக்கே உரிய தனி சிறப்பாகும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என அறிவின் மேன்மையை பறைசாற்றுகின்றார் திருவள்ளுவர். முடியாட்சியில் அரசன் கரத்திருந்த செங்கோல் நடுநிலைத்தன்மையின் குறியீடாகி ஆட்சியின் உயர்வை உணர்த்தியது. செங்கோல் ஆட்சி நடத்திய மன்னர்களையே மக்கள் போற்றி புகழ்ந்தனர். பாரதப்போர் நடைபெற்றபோது பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதன் என்ற சேர மன்னன் நடுநிலை நின்று இரு திறப்படை வீரர்களுக்கும் உணவு வழங்கினான் என்று புறப்பாடல் கூறுகின்றது. சான்றாண்மை உடையவர்கள் எந்த சூழலிலும் தன் நிலையில் மாறுபடார். சங்க காலத்தில் வணிக முறையில் உண்மையும் நேர்மையும்

0: நடுநிலை பண்பும் சிறப்புற்று திகழ்ந்த செய்தியை மிக நுட்பமாக பட்டினப்பாலை என்ற நூல் படம் பிடித்து காட்டுகின்றது. நீண்ட நுகத்தடி என்று சொல்லப்படுகின்ற ஏரின் நடுவில் பொருத்தப்பட்ட பகலானி எவ்வாறு சாயாமல் நேர் நின்று சமப்படுத்துமோ அதுபோல நடுநிலை பண்புடன் வணிகம் செய்ததை பட்டினப்பாலையில் நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் வடு அஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதூவும் மிகை கொளாது கொடுப்பதூவும் குறை கொடாது பல பண்டம் பகர்ந்து வீசும் என்ற தொடர்கள் சுட்டக் காணலாம். உள்ளம் நடுநிலையில் செயல்பட உறுதி பெறுமாயின் நாம் சொல்லும் சொற்களிலும் சத்தியம் நிலைத்திருக்கும், நீதி நிலைத்திருக்கும். காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருள் கண் ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே என நடுவுநிலை அறியும் முறையை அறநெறிசாரம் புரிகின்றது. இன்னார் இனியார் வயல்நிலம் களர்நிலம் என வேறுபாடின்றி பொழியும் மழையாய் காய்தலின்றி சமமாய் நோக்கி நடுவுநிலைமை போற்றுவோம். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் என்கிறது திருக்குறள். நம் உள்ளம் நடுநிலை பண்பை நாடினால் சமூகத்தில் மதிப்பும் நம்பிக்கையும் கிடைக்கும். நடுநிலை குணம் தலைமுறை கடந்த புகழையும் நன்மையையும் தரும். நடுநிலையாளர்களை நாடு அரவணைத்துக் கொள்ளும். நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே என்கிறார் திருமூலர். நடுநிலை என்ற உயரிய குணத்தால் ஒப்பில்லாதவர்களாய் உயர்ந்து நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 6:15. நேரிலே உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மன கமழவரும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், பி. சுசிலா பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 26 நாள் புதன்கிழமை. நேரம் 6:35. ஒரு நொடிகள் உழவர்களுக்கான செய்திகள். பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த முதற்பகுதி, இதில் காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.

0: கருத்த முத்து பம்பு செட்டுக்கு மோட்டர் போட போயிருக்காரு. நாங்க பம்பு செட்டும் ஓடிட்டு இருக்கு. ஆள் எங்க? ஒருவேளை பம்பு செட்டு உள்ள உட்காந்துருக்காரோ? பாட்டு குரல் கேக்குற மாதிரி இருக்க. சரி, கிட்ட போய் பாப்போம். ஆமா, கருத்த முத்து குரல் தான்.
1: எப்பா கருத்த முத்த, கருத்த முத்த,
2: யாரு அது? ஓ, காத்தமுத்தா, பாப்பா பாப்பா பாப்பா.
0: ஏப்பா, பம்பு செட்டு கொட்டா உள்ளார உக்காந்துக்கிட்டு அது என்னப்பா ஏதோ சோக பாட்டு பாடிக்கிட்டு இருக்க?
2: காத்தமுத்த, என் மாமனாருக்கு சுகர் வந்து போச்சுப்பா. பாவம், அவரு சக்கரை நோயால ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறாருப்பா. அதான் ரொம்ப சோகமா இருந்தது. என் பொஞ்சாதி வர வீட்டுல சோகமாகறா. சரிண்ணா, அவ தான் சோகமா இருக்கான். கொள்ள பக்கமா வந்தான். எனக்கு கொஞ்சம் சோகம் தாங்கல, அதான் அப்படி பாட்டு பாடினேன்.
0: எப்பா, பெத்த அப்பா உடம்பு சரியில்லைன்னா அழுவுறது கிடையாது, மாமனாருக்கு இவ்வளவு பெரிய கூத்தா?
2: காத்தமுத்த, பணம் காய்ச்சி மரம்பா மாமனாரு. அவங்க பொண்ணு நம்ம வீட்டுல வாழுதுன்னு அவரு அப்பப்ப ஏதோ அவசரத்துக்கு பணம் பொருள் கேட்டா நிறைய உதவிகள் எல்லாம் பண்றாரு. அவருக்கு ஒண்ணுன்னா நான் வருத்தப்படுறது இல்லையா? அதான்பா.
0: கருத்தமுத்த, நீ இதுக்கெல்லாம் போய் கவலைப்படாதப்பா. சக்கரை வியாதி எல்லாம் இப்ப ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாதுப்பா.
2: என்னப்பா அப்படி சொல்ற? சக்கரை நோயால நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க.
0: எப்பா, உணவுல அடிக்கடி பாகற்காய் இருக்குல்ல?
2: ஆமா.

0: அதை சாப்பிட்டா போதும்பா. இந்த சக்கரை வியாதி, அதுவும் குறிப்பா இந்த 40-50 வயசுக்கு மேல வருதுல டைப் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீரிழிவு நோய், அதுக்கு சிறந்த மருந்தா இருக்குதுப்பா பாகற்காய்.
1: ஓஹோ, காதுமுத்த, பாகற்காய நான் வீட்டுல ஏதோ ஒன்றுன்னு தான் சாப்பிடுவேன், ஆனா பாகற்காய் சக்கரை வியாதிய கண்ட்ரோல் பண்ணுதா?
0: ஆமாப்பா, பாகற்காயில இருக்கக்கூடிய மோர்மோர்சிடின் அப்புறம் சரடின் இந்த மாதிரி பொருள்லாம் தசைகளுக்கு தேவைப்படும் சர்க்கரைய கொண்டு செல்லும் முக்கிய வேலையை செய்தான்.
1: ஓஹோ,
0: ரத்தத்துல உள்ள சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுக்கு வைக்கிறதுக்கு இதெல்லாம் உதவி செய்வதால சர்க்கரை நோயாளிகள் விரும்பும் காய்கறியா இப்ப பாகற்காய் மாறிட்டு வருது.
1: ஓஹோ,
0: நான் சொன்ன மாதிரி டைப் 2 நீரிழிவு நோயை எதிர்கொள்ள சிறந்த மருந்தாக பாகற்காய் இருக்குதுப்பா. பாகற்காய் சக்கரை நோய கண்ட்ரோல் பண்ணுது, ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருது. அது போதா?
1: இது போதும்பா, கண்ட்ரோல்ல வச்சிருந்தாலே பாதிகாலம் ஓட்டிடலாம் அப்படியே. காதுமுத்த, நீ சொன்னது இல்லாம வேற என்னென்னலாம் நன்மைகள் இருக்கு இந்த பாகற்காயில?
0: எப்பா, பாகற்காயில நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்திகரிக்க கூடிய ஒரு செயல்பாடும் இருக்குப்பா.
1: சரி,
0: அப்புறம் பாகற்காயில நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்ப உதவியா இருக்குது. வயிற்றில் உள்ள புழுக்களை அழிக்கிறதுக்கும் அது பயன்படுதுப்பா. ஏன்னா பாகற்காய் கசக்கும், அந்த கசப்பு நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த புழுக்களுக்கு உதவாது, அந்த புழுக்கள் எல்லாம் இறந்து போயிடும். இது மூலமா நம்ம உடம்பு சுத்தமாகும்.
1: பரவாயில்ல காதுமுத்த, நீ சொல்ல சொல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா, அந்த பாகற்காயில இவ்வளவு நன்மைகள் இருக்குதுன்னா வேற என்ன? மேல சொல்ல, மேல சொல்ல.
0: பாகற்காய சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நோய் தொற்று நமக்கு இருக்காது, எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்லாம் சொல்றாங்கப்பா.
1: சரி சரி,
0: பாகற்காயில செரிமான அமிலமான காஸ்ட்ரிக் அமிலம் இருக்கிறதுனால பசி தூண்டப்படுதான், பித்தத்தை தணிக்குதான், பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க உதவுதான். உணவுல இந்த பாகற்காய நம்ம தொடர்ந்து சேர்த்துக்கிட்டோம்னா இருமல், இறைப்பு, அப்புறம் சில பேர் இந்த மூல வியாதியால கஷ்டப்படுவாங்கல்ல, அப்புறம் வயிற்று புழுவ நீக்கிறது, இப்படி பல விதமான நன்மைகள் நமக்கு இருக்குதான்பா.
1: சந்தோஷம்,
0: மூல நோய்க்கு அருமையான ஒரு நிவாரணமா இந்த பாகற்காய் இருக்கு பாருப்பா.
1: அடடா, எனக்கு இந்த நாள் வரையும் தெரியாம போச்சுப்பா.
0: இலை கூட மருத்துவ குணம் நிறைந்ததுப்பா.
1: இலை கூடவா?
0: ஆமாப்பா, பாகற்காயோட இலை சாற்ற உடம்பு முழுக்க நம்ம 10 போட்டோம்னா சூரி சிரங்கு இதெல்லாம் குணமாயிடும், வராது. ஆமாப்பா, கசப்பு காரணமா நான் சரியா சாப்பிட மாட்டேன்னு நீ சொன்ன
1: இல்லையாப்ப,
0: அது மாதிரிலாம் இருக்காதப்பா. பாகற்காய நாம உணவுல அடிக்கடி சேர்த்துக்கணும், அப்பதான் உடம்பும் நல்லா இருக்கும்.
1: ஓஹோ காதுமுத, நீ சொல்றத பார்த்தா பாகற்காய் சாப்பிட்டாலே டாக்டர் கிட்ட போக தேவையில்ல.
0: ஆமாப்பா கருத்தமுத்த, இவ்வளவு நேரம் பாகற்காயோடைய அருமை பெருமை எல்லாம் கேட்டில்ல.
1: ஆமா,
0: அருமையா விளைவிக்க கூடிய ஒரு காய்கறி பயிர் தானே பாகற்காய்.
1: ஆமா,
0: நீனும் கத்திரிக்காய் பண்ற, தக்காளி பண்ற, வெண்டை பண்ற, என்னென்னமோ பண்ற, ஏன் பாகற்காய சாகுபடி செஞ்சாதான் என்ன?
1: ஆமா காத்தமுத்த, இதனால வரைக்கும் எனக்கு யோசனை வரல எனக்கு. அப்ப காத்தமுத்த, நான் பாகற்காய் சாகுபடி பண்றேன், நீ அதனுடைய ரகங்களை, அதனுடைய மண்ணு எப்படி இருக்கணும், தட்பவெப்ப நிலையெல்லாம் எப்படி இருக்கணும், பருவம், நிலம் தயாரிக்கிறது, விதைப்பு, இந்த குழித்தட்டு நடுவு, நீர்ப்பாசனம், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா.
0: கருத்தமுத்த, நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்ல இருக்குல்ல, அது பாகற்காயில கோ 1, அப்புறம் MDU 1, கோயமுத்தூர் நீல பச்சை, கோயமுத்தூர் வெள்ளை நீலம், இது போன்ற ரகங்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கு. அருமையான ரகங்கள் பா, நல்லா நீட்டா, நல்லா பாக்கறதுக்கே பல பல பலன்னு அருமையா இருக்குதுப்பா. மண்ண பொறுத்த அளவுக்கு உன் வயலு நல்ல அருமையான மண்ணுப்பா. ஏன்னா மணலும் மண்ணும் கலந்த அந்த இருபாடு மண்ணா இருக்குல்ல, அது வந்து பாகற்காய் சாகுபடிக்கு ஏத்த மண்ணுப்பா,
1: ரொம்ப சிறந்தது.
0: ஆமாப்பா, மண்ணுடைய கார அமிலத்தன்மை 6.5-7 இந்த அளவுல இருக்கணும். நம்ம பகுதியில பொதுவா இந்த அளவுலதான் இருக்குது, அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, பாகற்காய் ஒரு வெப்பமண்டல பயிர், 25°C 30°C வரைக்கும் இருந்ததுன்னா அருமையா விளையும், தாராளமா பாகற்காய் சாகுபடி செய்யலாம்.
1: அந்த பருவம் கட்டினது,
0: பருவம் கட்டில ஆடி பருவம் இருக்குல்ல, அதுல போடலாம். தை பருவம் முடிஞ்சு போச்சு, அடுத்த தையில வேணா நீ போடலாம்.
1: சரி சரி சரி,
0: இப்ப ஆடி பருவத்துக்கு ரெடி ஆயிடுப்பா.

0: சரி கண்டிப்பா. காத்து முத்த, பருவம் சொல்லிட்டா, இந்த நிலம் தயாரிக்கிறது விதைப்பு முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா.
1: நிலம் தயாரிக்கிறதுனாப்பா, முதல்ல நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிடு வயல, அதுக்கு பிறகு 2.5 மீட்டருக்கு 2 மீட்டர் இந்த இடைவெளியில குழிகள் தோண்டணும்பா. 30 கன சென்டிமீட்டர் ஆழம் இருக்கிற மாதிரி குழிகளை நம்ம தோண்டணும். குழி 1க்கு 10 கிலோ தொழு உரம் போட்டுக்கணும்பா.
0: ஓஹோ,
1: சரியா, இத மட்டும் மறந்துடாத. ஏன்னா ஆரம்பத்துல நீ போடுற அந்த தொழு உரம் தான் கடைசி வரைக்கும் காய்ச்சி முடிக்கிற வரைக்கும் கொடிக்கு உரமா இருக்க போகுது. அதனால 10 கிலோ தொழு உரம்
0: சரி
1: அந்த குழியில போடுறத மறந்துடாத. விதைப்புன்னு பார்த்தோம்னா 1 ஏக்கருக்கு 600 கிராம் விதை தேவைப்படும்பா.
0: ஓஹோ,
1: விதைக்கிறதுக்கு முன்னாடி விதைகளை ட்ரைகோடெர்மா விருடி 4 கிராம் அதை எடுத்துக்கிட்டு அதுல வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணணும். அல்லது 10 கிராம் சூடோமோனஸ் புளோரசன்ஸ் இத கலந்து விதை நேர்த்தி செய்யணும்பா. குழி 1க்கு

0: பத்து கிலோ தொழு உரம் போட்டுக்கணும்பா.
1: ஓஹோ
0: சரியா, இதை மட்டும் மறந்துடாத. ஏன்னா ஆரம்பத்துல நீ போடுற அந்த தொழு உரம் தான் கடைசி வரைக்கும் காய்ச்சி முடிக்கிற வரைக்கும் கொடிக்கு உரமா இருக்க
1: போகுது.
0: அதனால பத்து கிலோ தொழு உரம்
1: சரி
0: அந்த குழியில போடுறத மறந்துடாத. விதப்புன்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு 600 கிராம் விதை தேவைப்படும்பா.
1: ஓஹோ,
0: விதைக்கிறதுக்கு முன்னாடி விதைகளை ட்ரைகோடெர்மா விருடி ஒரு 4 கிராம் அதை எடுத்துக்கிட்டு அதுல வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணணும். அல்லது 10 கிராம் சூடோமோனஸ் புளோரசன்ஸ் இத கலந்து விதை நேர்த்தி செய்யணும்பா. குழி ஒண்ணுக்கு 2 நாற்றுகளை மட்டும் விட்டுட்டு மற்றபடி வளர்ந்து வர நாத்துக்கள் கொஞ்சம் சோகையா இருக்குது, சரியா வளராம இருக்குது, இதெல்லாம் நம்ம எடுத்துடணும். குழியில 2 நல்ல வாலிபமான நாத்துக்கள் மட்டும்தான் நம்ம விடணும்.
1: ஓஹோ,
0: அந்த மாதிரி நம்ம வச்சிருந்தோம்னா பின்னாடி நமக்கு நல்ல பலன் கொடுக்கும்பா. சரியா?
1: சரி சரி கத்தமுத்த, அப்புறம் குழித்தட்டு நடுவ நீர்ப்பாசனம் பத்தி சொல்லு.
0: கத்தமுத்த, எப்பா திடீர்னு இப்பதான்ப்பா எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது.
1: என்னப்பா?
0: இந்த பயிர் இன்சூரன்ஸ் பண்ணிருந்தோம்ல,
1: ஆமா,
0: அது சம்பந்தமா விவசாய ஆபிசர் வர சொல்லி இருந்தாரு இன்னைக்கு.
1: ஓஹோ,
0: சரி சரி. இந்த பாகற்காயில வந்து குழித்தட்டு நடவு, பந்தல் அமைக்கிறது, அப்புறம் கள மேலாண்மை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம நாளைக்கு பேசுவோம்பா.
1: ஆமாமா, நமக்கு இன்சூரன்ஸ் தான் முக்கியம்.
0: ஆமாப்பா, நான் உடனே கிளம்புறேன்.
1: சரி சரி,
0: நீயும் கிளம்பி வாப்பா.
1: சரி,
0: முன்னாடி போயிட்டே இருக்கிறேன், வீட்டுல இருக்கிறேன்ப்பா.
1: சரி சரி சரி சரி, பின்னாடி சைக்கிள்ல வந்துடும்பா.
2: நேர்கள் இதுவரை கேட்டது விழாவிற்கான செய்திகள். இதில் பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகள் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று புளும்பர்க் பொருளாதார மாநாட்டிற்கு இடையே கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியை தாம் சந்தித்து பேசியது குறித்து பிரதமர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கனடா பிரதமருடனான சந்திப்பு இருநாட்டு உறவுகளில் ஏற்பட்டுள்ள சாதகமான முன்னேற்றத்தை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்தது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளும் இணைந்து நிலையான மற்றும் வளமான உலகை உருவாக்க பங்காற்றி வருவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினைவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, ஆள்கடத்தல், ஆயுத கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிபெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர்

0: தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். விஜயவாடாவுக்கு நேற்று சென்ற முதலமைச்சர் திரு விஜய் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து நதிகள் இணைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு ஏற்கனவே 4.08 TMC தண்ணீர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீர் இருப்பு மற்றும் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் தண்ணீர் திறக்க தமது அரசு பரிசீலிக்கும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மேலும் கோதாவரி காவிரி ஆறுகளை இணைக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்ததாகவும் வறட்சியை எதிர்கொள்வதற்கு நதிகள் இணைப்பு மட்டுமே நிரந்தர தீர்வாகும் என்பதை வலியுறுத்தியதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக விஜயவாடா உற்சவ நிகழ்ச்சியில் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் திரு விஜய் பங்கேற்றார். எல் நினோ பாதிப்பு காரணமாக தமிழகத்தின் மின் தேவை அதிகரித்திருப்பதாகவும் அதன் காரணமாகவே கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாளை முதல் வரும் 31 வரை சுமார் 1500 மெகாவாட் மின்சாரம் வாங்குவதற்கு மட்டுமே டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: பீக் அவர்ஸ்ல சாயந்தரம் 6 மணிலிருந்து அந்த 12 மணி வரைக்கும் 6 மணி நேரத்துக்கு மட்டும் நம்மளுடைய டிமாண்டுக்கு கொஞ்சம் பூர்த்தி செய்வதற்காக நம்ம வந்து டெண்டர் கால்குலேட் பண்ணிருக்கோம். போன வருஷத்தை பாக்குறப்போ போன வருஷம் நம்மளுடைய தமிழகத்துடைய தேவை வந்து 16800 மெகாவாட் இருந்துச்சு இதே காலகட்டம். ஆனால் இப்போ வந்து 21700 மெகாவாட், அதாவது 30% அளவுக்கு வந்து நம்மளுடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் எல்லினோ காரணமாக வெப்பம் குறையவே இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து வாங்கிட்டு இருந்த பவர்ல இருந்து 4850 மெகாவாட் வந்து நமக்கு வரல. 35 ரூபாய் வந்து கேஸ்ல இருந்து ஜென்ரேட் பண்ற பவர் மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு வரும். ஏன்னா அவங்களோட உற்பத்தி காஸ்டே அதிகம். நாப்தால இருந்து வர்ற பவர் வந்து 47 ரூபா வரும். இப்ப நம்மளுக்கே வந்து இங்க எண்ணூர்ல இருக்கு நாப்தா பவர் ரொம்ப ஒஸ்டான காலகட்டம்ல ஆபரேட் பண்ணும். இதனாலதான் சடன் டிமாண்ட் இப்ப வாங்குற இந்த டெண்டர் வந்து அக்டோபர் 15 31 வரைக்கும் மட்டும்தான். நம்ம கால்ஃபர் பண்ணிருக்கிறது 3500 மெகாவாட் கிட்ட கால்ஃபர் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம வாங்க போறது 1500 மெகாவாட் தான் வாங்குவோம்.
0: இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சேலம் கைத்தறி நெசவாளர் சேவை மையத்தின் சார்பில் கோவையில் நேற்று தொடங்கிய சிறப்பு கைத்தறி கண்காட்சியை பார்வையிட்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேட்டுப்பாளையத்தில் கைத்தறி நெசவு பூங்கா அமைப்பது தொடர்பான கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் வழங்குவதற்கான இலவச வேட்டி சேலை உற்பத்தி துரிதமாக நடைபெற்று வருவதாக திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி உயர்வு என்ற சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்தின் பணவீக்கம் தேசிய சராசரியை தாண்டி 6.81% அதிகரித்திருப்பது இந்த அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு சான்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் உள்ளூர் சந்தை விலையை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும் இதனால் சாமானிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் GST வரி வசூல் முன் எப்போதும் இல்லாத வகையில் எதிர்மறை வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அரும்பாக்கம் கிராமத்தில் அஞ்சல் வார விழாவை முன்னிட்டு சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி துணை அஞ்சல் கண்காணிப்பாளர் திருமதி பிரேமாவதி தலைமையில் நடைபெற்றது. இதில் செல்வமகள் சேமிப்பு திட்டம், மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அஞ்சல் துறையின் பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் சேமிப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடிந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: பெண் குழந்தைகளுக்கு எப்படி சேமிக்கலாம் சொன்னாங்க. பெண் குழந்தைங்களுக்கு மாசம் மாசம் சேமிக்கிறதுனால படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நகர் அதுவும் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய விஷயம். இப்போ அஞ்சல் மூலமா சேமிக்கிறதுனால நாங்க ரொம்ப பெனிஃபிட் அடைகிறோம். அஞ்சல் ஆழ்வு காப்பீட்டு திட்டத்தில் நாங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். மக்களுக்கு அஞ்சல் துறை ஒரு வர பிரசாதமா இருக்கு.
3: போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. செல்வம் மகள் இன்சூரன்ஸ் ஆர்பிஎல் ஆர்டி எல்லாம் போட்டுட்டு இருக்கு. காசு இருந்தாலும் செலவாயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா இதுல போஸ்ட் ஆபீஸ் மூலமா சேமிக்கிறது நம்ம வீட்டு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எஸ்எஸ்ஏ மூலம் நம்ம சேமிப்பு பண்றது குழந்தைங்க படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு.
0: இருவரிச் செய்திகள். நுரையீரல் புற்றுநோய் காரணமாக போப்பாண்டவர் 14 லியோவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் கட்டிடங்கள் இடிந்தன. 4 பேர் காயமடைந்தனர். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்ட

மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் மீட்கப்பட்டனர். இந்த ஆண்டிற்கான திறன் மேம்பாட்டு போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 19 தேதி வரை இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10 வகுப்பு மற்றும் +2 தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை மருந்தகங்கள் மற்றும் கோழியின நோய் ஆராய்ச்சி கூடத்தில் அமைச்சர் கமலி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற தென்காசி மாவட்ட விளையாட்டு வீரர்களை அமைச்சர் திரு ராஜீவ் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். சிறுபான்மையின இஸ்லாமிய மாணவர்கள் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில்வதற்கான கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் அடுத்த மாதம் 9 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் இதுவரை 2480 குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்கும். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் வரும் 17 தேதி நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவைக்கு அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப் எம் ரெயின்போ 102.8 நேரம் 6:55. நேயர்கள் கேட்கவிருப்பது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: இன்றென்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது சூழல் அறிவோம். கை கொடுக்கும் கரங்கள் தன்னார்வலர்களின் சக்தி. வழங்குபவர் டி அரவிந்த ராஜா அவர்கள்.
4: வணக்கம். சர்வதேச தன்னார்வலர் ஆண்டு. தன்னார்வம் என்பது இலவசமாக வேலை செய்வது அல்ல, அது மனிதநேயத்தின் அடையாளம். 2026 ஒவ்வொருவரும் தினமும் 1 மணி நேரம் சமூகத்திற்காக கொடுப்போம் என்று உறுதியெடுப்போம். பள்ளியில நிறைய செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக NCC, NSS, ஸ்கவுட்ஸ் என்று பல அமைப்புகள் நம்முடைய புதுச்சேரி அரசு கல்வித்துறையிலிருந்து மாணவர்கள் மூலமாக இந்த வாலண்டியர் சர்வீஸை செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த வாலண்டியர் சர்வீஸை எப்படி மாணவர்கள்கிட்ட நம்ம கொண்டு போகலாம்? 1 மணி நேரம் ஒரு நல்ல செயல் என்று வாலண்டியர் கிளாக் ஒன்றை நாம் செட் செய்யலாம். ஒவ்வொரு மாணவரும் வாரத்தில் 1 மணி நேரம் தன்னார்வ பணியினை செய்து பள்ளி வானொலியில் பதிவு செய்யலாம். இரண்டாவதாக திங்கள் அன்று பள்ளி தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றுதல், செவ்வாய் அன்று சிறு வகுப்பு மாணவருக்கு பாடம் சொல்லித்தருதல், அதாவது பியர் டீச்சிங், புதன்கிழமை அன்று முதியோர் இல்லம் அங்கன்வாடிக்கு சென்று கதை சொல்லுதல் என்ற தன்னார்வ செயல்பாடுகளை மாணவர்கள் செய்யலாம். இது மாணவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்களும் பொதுமக்களும் சொல்லக்கூடிய செயல்பாடுகளை தன்னுடைய வீட்டிலேயோ அல்லது தங்களுடைய ஊரிலேயோ நாம் செய்யலாம். அடுத்ததாக பொதுமக்கள் வாலண்டியர் சர்வீஸாக என்ன செயல்பாடுகளை செய்யலாம்? என் தெரு என் பொறுப்பு இயக்கம். ஒவ்வொரு தெருவிலும் 5 தன்னார்வலர்கள் மாதம் 1 முறை தெருவை சுத்தம் செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்தலாம். இரண்டாவது செயல்பாடாக திறன் பகிர்வு வங்கி. ஓய்வு பெற்ற ஆசிரியர், மருத்துவர்,

0: விவசாயி தங்கள் திறமையை வாரத்தில் 2 மணி நேரம் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இதனை வானொலி மூலமும் தொலைக்காட்சி மூலமும் பதிவு செய்யலாம். 3வதாக பேரிடர் தன்னார்வ படை, வெள்ளம் புயல் நேரத்தில் உதவ 100 இளைஞர்களுக்கு முதலுதவி மீட்பு பயிற்சி அளிக்கலாம். தன்னார்வலர்களின் செயல்பாடு நம்முடைய புதுச்சேரியில் அளவிட முடியாதது. அத்தகைய செயல்பாடுகளை நம்முடைய தன்னார்வலர்கள் நம்முடைய புதுச்சேரியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இரத்த தானம், தெருக்களின் சுத்தம், கடற்கரை சுத்தம் மற்றும் அனைத்து இடங்களையும் சுத்தம் செய்து பல்லுயிர் பெருக்கத்திற்கும் நிறைய மரங்களை நட்டு இந்த இயற்கையை பாதுகாப்பதற்கும் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய தன்னார்வலர்கள் இல்லையெனில் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தனக்காக வாழ்பவன் மனிதன், பிறருக்காக வாழ்பவன் தன்னார்வலன். நீங்களும் இன்று ஒரு சிறு உதவி செய்யுங்கள். ஒரு மரம் நடுங்கள், ஒருவருக்கு ரத்தம் கொடுங்கள், ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுங்கள். ஒவ்வொரு பங்களிப்பும் முக்கியம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். கை கொடுக்கும் கரங்கள், தன்னார்வலர்களின் சக்தி. வழங்கியவர் தி அரவிந்த ராஜா அவர்கள்.
2: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் கேட்டீர்கள் நேர்களே.
3: இன்றென்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி. தங்கம் வாங்க ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இனி தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். அரசின் நிர்வாக அணுகுமுறை மற்றும் பணி கலாச்சாரத்தில் அனைத்து பிரிவினருக்கும் அதிகாரம் அளிப்பதே அரசின் அதிகாரம் என்ற கொள்கைக்கு முக்கிய இடம் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இக்கொள்கையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதில் டிஜிட்டல் வசதி போன்ற புதிய சீர்திருத்தங்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக அவர் நேற்று புதுடெல்லியில் புதிய பொருளாதாரம் குறித்த புளூம்பெர்க் பேரவை மாநாட்டில் பேசுகையில் கூறினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இம்மாநாட்டில் பேசுகையில் நீண்டகால மூலதன ஆதாயம் மீதான வரியை நீக்குவது குறித்த கருத்துக்களை அடுத்த பட்ஜெட்டிற்கான ஆலோசனைகளின் போது கேட்டறிய தாம் தயாராகவே உள்ளதாக தெரிவித்தார். சுயசார்பு நாடாக இந்தியாவை மேம்படுத்த போதை பழக்கம் இல்லாத ஆரோக்கியமான இளைஞர்கள் அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நேற்று புதுடெல்லியில் போதை பழக்கத்தை தவிர்ப்பது குறித்த யுவ இளையோர் விவாத நிகழ்ச்சியில் பேசுகையில் திரு கிரண் ரிஜிஜு இவ்வாறு வலியுறுத்தினார். தனி நபர்கள் UPI மூலம் வர்த்தகர்களுக்கு பணம் வழங்கும் பரிவர்த்தனைகள் மீது MDR கட்டணம் விதிக்கும் நடைமுறைகள் தீபாவளிக்கு பின்னர் அமலாக உள்ளன. UPI மற்றும் இதர சேவைகளுக்கான வழிகாட்டுதல் குழு நேற்று இவ்வாறு முடிவு செய்திருப்பதாக தேசிய பணப்பட்டுவாடா கழகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு 3 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 700 ரூபாய் மதிப்பில் மளிகை தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து அறிவித்துள்ளார். 2 லிட்டர் சமையல் எண்ணெய், 2 கிலோ சர்க்கரை, 1 கிலோ கடலைப்பருப்பு, 1/2 கிலோ ரவை, 1/2 கிலோ மைதா உள்ளிட்ட பொருட்கள் இதில் அடங்கும் என அமைச்சர் திரு சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அமைச்சர் பதவியில் இருந்தும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியில் இருந்தும் ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பாரத மாதாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் சேவையாற்றியது தமது பாக்கியம் என்றும், இனி முழுநேர கட்சி பணியாற்றி தமிழ்நாடு முழுவதும் கிராமந்தோறும் சென்று பாஜக கட்சியை பலப்படுத்தப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
0: நேரம் 7:14.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

தமிழ் மிகவும் தொன்மை வாய்ந்த உயர்தனிச் செம்மொழி. உலக மொழிகள் அனைத்துக்கும் தாய் தமிழ் என்கிறார் தேவநேயப்பாவானர். முன்னை பழமைக்கும் பழமையாய், பின்னை புதுமைக்கும் புதுமையாய் விளங்குகிறது தமிழ். சொல் வளம், பொருள் வளம், ஓசை வளம் இனிமையாக அமைய பெற்றது. சுந்தர தெலுங்கும் களி கன்னடமும் கவின் மலையாளமும் துள்ளும் துளுவமும் அதன் உள்ளிருந்து வந்தன. மென்மை, வனப்பு, இனிமை முதலிய சிறப்புகள் கொண்டது தமிழ். சிவபெருமான் தமிழின் மீதும் உண்மையான பக்தியின் மீதும் கொண்ட அன்பினால் சான்றோர் இருந்த சங்க பலகையின் கீழ் இறைஞ்சி நின்றான் என்று திருவிளையாடற் புராணம் கூறுகிறது. ஆம், கடவுளும் கைத்தொழும் கசிவுடை தமிழை விட ஒருவன் இவ்வுலகில் பெறக்கூடியது வேறு யாது உண்டு? திட்டும் பொழுதும் தமிழ் வசை மொழியில் ஓர் அழகும் நயமும் தோன்றும். அதனால்தான் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் என்று அருணகிரியார் தமிழ்கடவுள் முருகனை பாடினார். ஒரு வீட்டுக்கு பாணன் ஒருவன் வந்தான். அந்த வீட்டு பெண்ணுக்கு அவனை பிடிக்கவில்லை. தன் கணவனை பாணன் தவறான வழிகளில் இழுத்து விடுகிறான் என்பதை அவள் கண்டுகொண்டாள். அதற்காக அவள் அவனை நாயே, பேயே, நரியே என்று திட்டக் கருதினாள். அவள் சொன்னது என்ன? வா அப்பா பாணா, நீ நேற்று இரவு விடிய விடிய என் தங்கை வீட்டிலிருந்து பாடிக்கொண்டிருந்ததை நாங்களும் கேட்டுக்கொண்டிருந்தோம். நீ பாடுவதை அறியாமல் என் தாயார் இது என்ன பேய் கத்துகிறது என்று அலறிவிட்டாள். அப்பொழுது என் பாட்டி, ஐயோ பேய் இப்படியா கூச்சல் போடும், பேய் கத்தினால் நன்றாக இருக்குமே, நரியல்லவோ ஊளையிடுகிறது என்றாள். அதை கேட்ட என் தோழியோ, பேயோ நரியோ இல்லை, தெருநாய் குறைக்கிறது என்றாள். எனக்கு ஒரே சிரிப்பாக வந்தது. உடனே நான் தான் குறுக்கிட்டு, நீங்கள் மூவரும் சொல்வது தவறு, நம்முடைய பாணன் தான் அவ்வளவு அழகாக பாடிக்கொண்டிருக்கிறான் என்று செய்தியை விளக்க பாணன் வெட்கி தலை குனிந்தான். இதோ அந்த செய்யுள். ஈட்டு புகழ் நந்தி பாண, நீ எங்கையர் தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும் கேட்டிருந்தோம். பேய் என்றால் அன்னை, பிறர் நரி என்றால் தோழி, நாய் என்றால் நீ என்றே நான். இத்தகைய இன்பம் இழைக்கும் இன்னும் ஒரு காட்சியை கூட நாம் கேட்போமா? வெயில் கொடுத்தும் வெஞ்சுரம் ஒன்று, அங்கே தண்ணீர் வேண்டுவோர் கண்ணீரை கொண்டுதான் நாக்கை நனைக்க வேண்டும். எங்கும் காய்ந்து கொண்டிருக்கும் அந்த கொடிய பாலையில் ஆணும் பெண்ணுமாய் இரண்டு மான்கள் சோர்நிலை எய்தி நீர்நிலை நாடின. கனல் பறந்த காட்டிலே உணல் சுரந்த சுனை ஒன்று எதிர்பட்டது. மான்கள் இரண்டும் குதித்து சென்று பார்த்தன. ஒரு கிண்ணத்தளவு நீர்தான் சுனையின் பள்ளத்தடியிலே கொள்ளத்தகுவதாய் வற்றி கிடந்தது. அதனை யார்தான் குடிப்பது? தாகத்தால் தவிக்கும் இரு மான்களும் ஒன்றை ஒன்று பார்த்து நின்றன. கலைமான் பிணைமானை பார்த்து தண்ணீரை குடிக்குமாறு கூற, பிணைமான் கலைமானை பார்த்து தண்ணீர் குடிக்க சொல்ல ஒரு வழியாய் வாதாடுவதை நிறுத்திவிட்டு இரண்டும் ஒன்றாய் குடிக்க ஒப்புக்கொண்டன. ஆம், என் அன்பே, குடங்கை நீர்தான் குளத்தில் இருக்கிறது, அது நம் இருவருக்கும் குடிக்க போதாது. உன்னை பார்த்தால் நீ என்னை விட மிகவும் களைத்து போயிருக்கிறாய். நானாவது தாங்கிக் கொள்வேன், உன்னால் தளர்ச்சியை பொறுக்க முடியாது. உனக்கு ஒன்று நேருமானால் நான் தரிக்க மாட்டேன். ஆதலால் என் கண்ணே, என் சொல்லை தட்டாமல் நீயே அந்த தண்ணீரை குடித்து விடு, நான் வேறு எங்காவது கிடைத்தால் பார்த்துக் கொள்கிறேன் என்று பிரிய வார்த்தைகளால் கேட்டுக்கொண்டது. அதற்கு பெண்மான், நாதா, நன்றாயிருக்கிறது தங்கள் பேச்சு. கணவன் வயிற்றை காய போட்டுவிட்டு மனைவி வயிற்றை நிரப்புவது என்பது நமது நாட்டிலேயே கேட்டறியாத வழக்கம். நீங்கள் தான் அதை குடிக்க வேண்டும். எனக்கா இப்பொழுது அவசரம் வந்துவிட்டது, நீங்கள் குடியுங்கள் என்று அது கூறியது. இப்படி வாதங்களுக்கு பிறகு இரண்டுமே ஒன்றாக சேர்ந்து குடிக்கலாம் என்று ஒப்புக்கொண்டு நீரை நெருங்கி சென்றது. வாய் வைத்து உறிஞ்சி குடித்தன. பெண்மான் மெல்ல குடித்தது, ஆண்மான் உள்ளம் கழித்தது. அது உறிஞ்சியை உறிஞ்சி குடிப்பது போல் பாசாங்கு செய்ததுதான் மிச்சம். ஒரு சொட்டு கூட குடிக்கவில்லை. தானும் கூட சேர்ந்து குடித்தால் பெண்ணுக்கு வயிறு நிறையாது என்பது அதற்கு தெரியும். தானும் கூட குடிக்காவிட்டால் பெண்ணும் குடிக்காது. அதனால் கலைமான் கள்ளத்தனமாய் குடிப்பது போல் பாவனை செய்தது. அதை தெரிந்து கொள்ளாத பிணைமான் கலைமானும் குடிப்பதாகவே நினைத்து நன்றாக குடித்து விட்டது. ஆம், ஆண்மான் இப்பொழுது மகிழ்ச்சி கொண்டது. சுனையிலே தண்ணீரும் மறைந்து தரையும் கண்டது. இரண்டு மான்களும் மன நிறைவோடு கரையேறின. இதை மிக அழகாக பாடியிருக்கிறார் புலவர். சுனைவாய் சிறு நீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமான் தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரமென்ப காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. இங்கே இனிது உண்ண வேண்டி

தமிழமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து டி கே செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதியினை கேட்கலாம்.

என்பது கருதத்தக்கது. ஆம், எத்தகைய அழகான பாடல்! இப்படி தமிழ்மொழி சிறப்புக்குரியதாகவும் இன்பமிக்கதாகவும் இருக்கிறது என்றால் அதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமோ? தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தி. திங்களை போற்றி பாடும் பாரதிதாசரின் பாடல்களில் ஒரு புதுமை இன்பம் பூத்து கமழ்கிறது. 2000 ஆண்டுகளாய் நாம் கண்டு வரும் கவிதை உயர்வர உயர் நலம் பெற்று வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. புது நடையில் பூரித்த புலவர் பாரதிதாசன். கால இளம் பருதியிலே, கடற்பரப்பிலே, ஒளிப்புணலிலே, சோலையிலே, மலர்களிலே, தளிர்களிலே என தொட்ட இடமெல்லாம் அழகை கண்டார். எத்துணை சிறப்பு! ஆம், திங்களோடும் செழும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழ் அல்லவா நம் தமிழ். சங்ககால முதற்கொண்டு தமிழ் கலையை வளர்த்த சான்றோர்களில் பெண்பாலரும் தமிழ் கற்று நற்றமிழ் பாடல்கள் பலவற்றை பாடி தமிழ் அன்னைக்கு தொண்டு செய்தனர். காக்கை பாடினியார், பொன்முடியார், பூத பாண்டியன் தேவியார், ஔவையார் முதலியோரே இத்தகைய நல்லிசை புலமை மெல்லியர்களாக திகழ்ந்தனர். அவர்களுள் தமிழ் மூதாட்டி ஔவையாரின் பாக்களை புறநானூறு முதலிய சங்க நூல்களில் காணலாம். தொண்டைமான் தன்னுடைய படை மிகுதியை அதிகமானுக்கு ஔவையார் மூலம் அறிவிக்க எண்ணி தன்னுடைய படைக்கல கொட்டிலுக்கு ஔவையாரை அழைத்துச் செல்கிறான். அங்கு நெய் பூசி உரையிட்டு அணியணியாய் அமைந்திருக்கும் ஆயுதங்களை எல்லாம் காட்டினான். இவருடைய படைக்கல செருக்கை அடக்க எண்ணிய ஔவையார் தொண்டைமானிடம், உன்னுடைய படைக்கலங்கள் போருக்கு பயன்படாமல் இருப்பதால் மயில் பீலி அணியப்பட்டு மாலை சூட்டப்பட்டு காவல் அரண்களில் வீணே கிடைக்கின்றன. ஆனால் வள்ளல் தன்மையுடைய அதிகமானின் படைக்கலங்களோ மழுங்கி நுனி முறிந்து செப்பனிடம் பொருட்டு கொல்லனுடைய உலைக்கூடம் அமைந்த கொட்டிலை அடைந்திருக்கின்றன என்னும் கருத்து அமைந்த ஒரு பாடலை பாடினார். இதனால் தொண்டைமானுடைய படையை புகழ்வது போல இகழ்ந்தும் அதிகமானுடைய படைகளை இகழ்வது போல புகழ்ந்தும் கூறினார். ஔவையார் கூறிய இந்த கூற்றை உணர்ந்தான் தொண்டைமான். உடனே அவன், அம்மையீர், நம்முடைய நாட்டில் எம்மோடு போர் செய்யும் வலிமையுடையவர் உளரோ என்று கேட்டான். தகடூரில் உள்ள போர் வீரர்களுடைய வீரம், அவருடைய சிறப்புகள், அதிகமானுடைய போர் விருப்பம், அஞ்சாமை முதலியவற்றை விளக்கமாக கூறி அறிவுரைகளையும் கூற தொண்டைமானும் அதிகமானிடத்து போர் தொடுக்க இருந்ததை நிறுத்தி கொண்டான் என்பதை ஔவையாரின் பாடல் வழி அறியலாம். இப்படித்தான் தமிழ் எத்தகைய வகையில் பிறருடைய போர்க்குணத்தை கூட மாற்றி அன்பு வழியில் அவர்களை பிணைத்திருக்கிறது என்றால் இதைவிட சிறப்புடைய மொழி யாது இருக்க முடியும்? தொடக்க காலத்தில் முச்சங்கங்கள் இருந்தன என்பதை யாவரும் அறிவோம். இறையினால் களவியல் உரை கூறும் முச்சங்கங்களின் காலம் சுமார் 9990 ஆண்டுகள். முதற் சங்க காலத்திற்கு முன்பு தமிழ் இலக்கியங்கள் தோன்றியிருக்க வேண்டும். உலக மொழிகள் அனைத்திலும் முதல் நாட்டார் இலக்கியங்கள் தான் முதலில் தோன்றியிருக்க முடியும். அவை பேச்சு மொழி இலக்கியங்கள், விடுகதைகள், பழமொழிகள், நாட்டுப்புற கதைகள், நாட்டுப்புற பாடல்கள் போன்றவை. தொல்காப்பியத்தில் 7 இலக்கிய வகைகளை குறிப்பிடுகிறார். பாட்டு, உரை, நூல், வாய்மொழி எல்லா நாட்டுப்புற இலக்கியங்களும் கொண்டது. பிசி என்றால் விடுகதை, அங்கதம் இரு பொருள் பட பேசும் நிலை, முதுசொல் பழமொழி. இவற்றில் வாய்மொழி, பிசி, அங்கதம், முதுசொல் நாட்டுப்புற இலக்கியங்கள். தொல்காப்பியம் வழக்குக்கும் செய்யுளுக்கும் இலக்கணம் கூறுகிறது. தொல்காப்பியத்தின் காலம் கிமு 5320 என்று கூறும் பேராசிரியர் வெள்ளை வாரனார் கூற்று ஏற்றுக்கொள்ளத்தக்கது. தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல் உலக மொழிகளில் இல்லை. சங்க இலக்கியம் உலக மொழி இலக்கியங்களின் இமயம். சிலப்பதிகாரம் போன்ற காப்பியம் அது தோன்றிய காலத்தில் உலக மொழிகளில் தோன்றவில்லை. இவை அனைத்தும் தமிழின் தொன்மையையும் தமிழர் தம் பெருமையையும் உணர்த்துகின்றன. இன்று கிடைக்கின்ற தமிழ் நூல்களில் முதல் நூல் முதன்மையான நூல். எழுத்து, சொல், பொருள் ஆகிய முப்பொருளையும் கூறும் தொல்காப்பியம். தொல்காப்பியம் தமிழின் விதை, தமிழ் பண்பாட்டின் ஆணிவேர். தொல்காப்பியத்தில் தமிழ் என்ற சொல் உண்டு. தமிழ் என் கிளவியும் அதனோர் அற்றே. தமிழ் என்ற சொல்லில் தமிழின் வலினமாகிய தா, மெல்லினமாகிய மீ, இடையினமாகிய இழ் ஆகிய 3 எழுத்துக்களும் உள்ளன. தமிழுக்குரிய சிறப்பு எழுத்துக்களில் முக்கியமானது ழா. தமிழ் என்ற சொல் மொழி, தமிழ் மக்கள், தமிழ் நாடு, தமிழ் நூல், அகம், இனிமை, நீர்மை போன்ற பல பொருட்களை குறிக்கும். இலக்கியத்திற்கு சொற்களாக அமையும் இயற்சொல்
செந்தமிழ் நிலத்தை சார்ந்த சொல் என்று தொல்

0: காப்பியம் கூறுகிறது. அவற்றுள் இயற்றல் தாமே செந்தமிழ் நிலத்து வழக்கொடு சிவனி தம் பொருள் வழாமை இசைக்கும் சொல்லே என்கிறது தொல்காப்பியம். திசைச்சொல் பற்றி சொல்லும் போது செந்தமிழ் சேர்ந்த பன்னிரு நிலத்தும் தம் குறிப்பினவே திசைச்சொல் கிளவி என்கிறது தொல்காப்பியம். தமிழர் இலக்கியத்திற்கு அடிப்படையாகவும் வாழ்க்கைக்கு அடிப்படையாகவும் அகம் புறம் என்ற இரு வகுப்புகளையும் முதலில் கொண்டனர். அதனால்தான் தொல்காப்பியத்தில் அக வாழ்க்கைக்கு அகத்திணையியல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல் போன்ற பல இயல்களை கூறினார். புற வாழ்க்கைக்கு புறத்திணையியல் என்று ஓர் இயலை கூறினார். அகப்பாடல்கள் அனைத்தும் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப்பெறாதவை. அதாவது தலைவன், தலைவி, தோழி என்று இருக்குமே தவிர தலைவன் பெயரோ, தலைவி பெயரோ, தோழி பெயரோ எந்த அகப்பாடலிலும் இருக்காது. அகப்பாடல்கள் அன்பின் முதிர்ச்சியாக காதல் பாடல்கள். அவை உலக காதலர் அனைவருக்கும் உரியவை. ஒரு தனிப்பட்ட இனத்திற்கோ மொழியினருக்கோ கூற பெற்றவை அல்ல. உலகினருக்கு கூறப்பட்டவையே சங்க கால அகப்பாடல்கள்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

தமிழமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து டி கே செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கிய உரையின் முதற் பகுதியினை கேட்டீர்கள்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புளும்பர்க் பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறினார். வர்த்தக பேச்சு தொடர்பாக அமெரிக்கா அதன் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருப்பதாகவும் அந்நாட்டுடனான உறவை ஒவ்வொரு நாடும் மறுசீரமைத்துக் கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான இந்தியாவின் நல்லுறவு வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். சீனாவுடனான இருதரப்பு நல்லுறவு குறித்து தெரிவித்த டாக்டர் ஜெய்சங்கர், எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செக் குடியரசின் துணை பிரதமர் கார்ல் ஹாவ்செக்கை சந்தித்து பேசியது குறித்து திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு மற்றும் உற்பத்தி துறைகளில் கூட்டுறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் ரயில்வே, போக்குவரத்து, நவீன தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி பொருளாதார பங்களிப்பை வலுப்படுத்துவது என்று இருதரப்பிலும் ஒப்புக் கொள்ளப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் அதில் கூறியுள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் மாநாட்டிற்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 50 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள், தூதர்கள்

0: அறிஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார தொடர்புகளை உலக அளவில் விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்பவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி வாயிலாக உரையாற்றவுள்ளார். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் மீட்கப்பட்டனர். ரகோபூர் என்ற இடத்தில் சுமார் 20 பேர் அந்த படகில் பயணித்ததாகவும், அதிக எடையின் காரணமாக ஆற்றில் படகு கவிழ்ந்ததாகவும் மாவட்ட ஆட்சியர் திருமதி வர்ஷா சிங் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் பலர் சிறுவர்கள் என்றும், மீட்கப்பட்ட 7 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாநில அரசின் சார்பில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்க அம்மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினைவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, ஆள்கடத்தல், ஆயுதக்கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிபெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஆந்திர மாநிலத்திற்கு செல்கிறார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள கனக துர்கை அம்மன் கோவிலில் குடியரசுத் தலைவர் இன்று மாலை வழிபாடு செய்யவுள்ளார். விஜயவாடாவில் ஆந்திர மாநில அரசும் மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள தேசிய கைவினை கலைஞர்களின் கண்காட்சியை அவர் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த கண்காட்சியில் நாட்டின் 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் பொருட்கள் இடம்பெறுகின்றன. தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். மும்பையில் நடைபெற்ற 21வது கடல்சார் மாநில மேம்பாட்டுக் குழு கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த காப்பீட்டுத் திட்டங்கள் மூலம் கப்பல் கட்டும் துறை ஊக்கம் பெறும் என்று தெரிவித்தார். இந்த காப்பீட்டுத் திட்டங்களுக்கான பிரீமியம் தொகைக்கு அரசின் மானியம் வழங்கப்படும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். எனினும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ராணுவ தாக்குதல் நடத்துவது குறித்து எந்த முடிவையும் டிரம்ப் வெளியிடவில்லை. அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக சவுதி அரேபியாவின் ரியாத் உள்ளிட்ட நகரங்கள் மீது ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் நடத்திய தொடர் ஏவுகணை தாக்குதலில் 15க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்தன, 4 பேர் காயமடைந்தனர். இதனிடையே சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி குழுவினருக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பாகேஹி தெரிவித்துள்ளார். மோதலுக்கு ராஜீய ரீதியிலான முறையில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காங்கோ நாட்டில் எபோலா தொற்று தாக்குதலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 9,000 கடந்துள்ளது. இந்த தொற்றால் இதுவரை 4,300 பேர்

0: உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோவின் 7 மாகாணங்களில் பரவியுள்ள இந்த தொற்றை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், சிகிச்சை மையங்களுக்கு வெளியே அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாகியிருப்பதாகவும் காங்கோ அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் மற்றும் மேற்கு ராஜஸ்தானில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கேரளம், தெற்கு உள் கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பராகுவேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இவர் 1 நிமிடம் 21 வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்கும். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 778-99-778-99.
4: இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்கிரப் டைபஸ் என்னும் ஒன்னி காய்ச்சல் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஸ்கிரப் டைபஸ் அப்படின்னா ரிக்கெட் செல் ஃபீவர், தமிழ்ல சொன்னா உண்ணி காய்ச்சல் அப்படின்னு சொல்றது. சோ இந்த காய்ச்சலை பத்தி நம்ம படிக்கலாம். நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த மழைக்காலத்துல கொசுக்கள் மூலமா பரவக்கூடிய நோய்கள்ல டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா போன்ற நோய்கள் இல்லாம இந்த மழைக்காலத்திலயும் மழைக்காலம் முடிவுலையும் நிறைய உணி காய்ச்சல்கள் அதிகமா பரவதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. உணி காய்ச்சல்லாம் என்ன அப்படின்னா, இது ஒரு டிக் பைட் மூலியமா வர ஒரு நோய். இந்த டிக் பைட் மூலியமா இந்த கிருமி அந்த டிக்குடைய ஒரு நம்ம உடம்புல வந்து ஒரு உணி அப்படின்றது நம்மளுடைய நாய் மேலையோ இல்ல ஆடு மாடுகள் மேல இல்ல ஒரு அடர்ந்த புதர் செடிகள் இருக்க வேண்டிய இடத்துல இந்த டிக்ஸ் எல்லாம் வளரும். சோ இந்த இடத்துக்கு நம்ம குழந்தைகளோ இல்ல மனிதர்களோ எக்ஸ்போஸ் ஆகும் போது இந்த டிக்ஸ் வந்து நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டு நம்மளோட உடம்புல இருக்கிற எங்க ஒரு சீதோஷ்ண பகுதி, ஒரு குளுமையான பகுதி இருக்கோ, முக்கியமா வந்து கை கால்க்கு நடுவுல, காதுக்கு பின்னாடி, கைகளுக்கு உள்பக்கமா, ஆண் உறுப்புகள் இல்ல பெண் உறுப்புகள் பகுதியில, அங்க போய் அந்த டிக் பைட் ஏற்படலாம். அந்த டிக் பைட் ஏற்படுத்துற இடத்துல அந்த கிருமியை உடம்புக்குள்ள நமக்கு செலுத்தும். அது உடம்புக்குள்ள போயிட்டு இந்த கிருமியினுடைய விளைவுனால நமக்கு ரிக்கெட் செல் ஃபீவரும் அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஏன் இந்த கடியை பத்தி நான் இம்பார்ட்டண்டா சொல்றேன்னா, இந்த கடி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் க்ளூவா இருக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு இல்ல பெரியவங்களுக்கு ஒரு நாள்பட்ட காய்ச்சல் இருக்கு, எதனால இந்த காய்ச்சல் வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல, பட் காமனா பண்ற டெஸ்ட்ல அதை கண்டுபிடிக்க முடியல, பட் ஆனா இந்த மாதிரி ஒரு எக்ஸாமின் பண்ணும்போது ஒரு பூச்சி கடிக்கான தழும்பு நான் சொன்ன இடத்துல எங்கேயாவது இருந்ததுன்னா அதை எஷ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எஷ்கார்க்கான ஒரு அறிகுறி இருந்ததுன்னா அது அந்த உணி காய்ச்சலுடைய கடியின் வடுவா நம்ம எடுத்துக்கிட்டு அதனால இந்த நோய் வந்திருக்கு இருக்கலாம், அதுக்கான ஸ்பெசிபிக்கான டெஸ்ட் பண்ணும்போது அது பாசிட்டிவ் வரலாம். அதுக்கு தீர்வு முக்கியமான மருந்து டாக்ஸிசைக்ளின் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் மெடிசன் இருக்கு. அந்த மருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டாலே அந்த காய்ச்சலை உடனே ஃபுல்லாக குணப்படுத்தணும். 10 நாள் 15 நாள் காய்ச்சல் அடிச்சிருந்தால் கூட அது ரிக்கெட்ஸில் ஃபீவராக இருக்கும் பட்சத்தில் பரிசோதனையில பாசிட்டிவ்னு வரும்போது டாக்ஸிசைக்ளின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸை போடும்போது ஒரு 2 நாளுக்குள்ள அந்த காய்ச்சலுடைய

0: தன்மை எல்லாம் குறைஞ்சி காம்ப்ளிகேஷன் கூட அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிரப்டைஃபஸை தடுக்க முடியுமானா, இப்போதைக்கு அதுக்கான வேக்சின்ஸ் கிடையாது. பட் தடுக்கிறதுக்கான இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, புதர் மண்டிய பகுதிகளில் போகாமல் இருக்கிறது, புல்வெளியில போகாமல் இருக்கிறது, இல்லை அங்கே போகும்போது நம்ம ஃபுல் லென்த் கவர் பண்ணியிருக்க க்ளோத்ஸோ ஃபுட்வியர்ஸோ நம்ம காலில் வந்து ஃபுட்வியர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு போகலாம். முக்கியமாக வந்து ஆடு மாடுகள் வளர்க்குறவங்க கிட்ட டிக்கு வந்து பரவாமல் இருக்கிறதுக்கான நம்மளுடைய தடுப்பு முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளோட தடுப்பு முறை. ஸோ டேஞ்சர் சைன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு பெர்சிஸ்டன்ட் ஃபீவர், ஒரு நாள்பட்ட 10 நாள் 2 வாரம் கூட ஜுரம் அடிச்சுட்டே இருக்கு, காரணங்களை கண்டுபிடிக்க முடியல, இந்த மாதிரி உடம்புல வந்து ஏதாவது ஒரு பூச்சி கடிக்கான தழும்பு இருக்குது, அப்புறம் இந்த டெஸ்ட் நம்ம பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ரிக்கெட் செல் ஃபீவருக்கான டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில், அதற்கான சரியான சிகிச்சை எடுக்கும்போது எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் குழந்தைங்களோ பெரியவங்களோ நம்மளால சீக்கிரமாக சரி செய்ய முடியும். ஸோ மழைக்காலம் என்றாலே காய்ச்சல், டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா இல்லாமல் இந்த உனி காய்ச்சலும் நம்ம ஊரில் காமனாக இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உனி காய்ச்சல் எப்படி பரவுது, உனி கடியினால பரவுது, அதோடைய அறிகுறிகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது வரும்போது ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிக்கும் பட்சத்தில் ஈஸியாக முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது பின்னாடி பின்விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரீட்மெண்ட்டை எடுத்தோம்னா ஈஸியாக காம்ப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். உனி காய்ச்சலில் நிறைய விதமான உனி காய்ச்சல் இருக்குது. ஸ்கிரப்டைஃபஸ், அது மாதிரி நிறைய விதமான காய்ச்சல் இருக்குது. அதில் எல்லா விதமான 90% ஸ்கிரப்டைஃபஸ் ரிக்கெட் செல் ஃபீவர் டாக்ஸிசைக்ளின் அப்படின்ற குரூப் ஆஃப் ட்ரக்ஸுக்கு எக்ஸலண்ட்டாக ஆக்ட் பண்ணுன்றதுனால அதற்கான தீர்வு ரொம்ப சிம்பிளாகவே இருக்கு. அதனால் எப்போ குழந்தைகளுக்கோ பெரியவருக்கோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குதோ பக்கத்தில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனையில் போயிட்டு பரிசோதனை செய்து நம்ம சிகிச்சை முறையை கரெக்டாக எடுத்துக்கணும். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்கிரப் டைப்பஸ் என்னும் உண்ணி காய்ச்சல் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள்.

98.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7:30. ஹாய், ஹலோ, வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. எஸ், ஒவ்வொரு நாளும் நம்ம ஆர்ஜேஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சனோட தான் ஷோவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு உங்களுக்கான ஒரு சூப்பரான க்வெஸ்சன் எழுந்திருக்கேன். என்ன க்வெஸ்சன் கேட்டிங்கன்னா, இந்திய விமானப்படையின் 29வது தலைமை தளபதியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? க்வெஸ்சனை மறுபடியும் சொல்கிறேன், இந்திய விமானப்படையின் 29வது தலைமை தளபதியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரியோட ஃபேஸ்புக் பக்கத்தில் வணக்கம் மக்களே அப்படின்னு ஒரு போஸ்டர் இருக்கும். ஸோ அதில் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சரை சொல்லுங்கள். யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத ஷோவோட எண்டில் ஆன்சரோட நானும் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு சூப்பரான பாட்டு வருது, கூலி திரைப்படத்தில் இருந்து.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேங்களே வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில உங்களுக்கான ஒரு சூப்பரான க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய விமானப்படையின் 29வது தலைமை தளபதியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு நிறைய நேர்கள் வந்து ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து ஆன்சர்லாம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்றத ஷோட எண்ணில் சொல்றேன். ஸோ உங்களுக்காக ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி காத்துட்டு இருக்கு. மத்திய அரசின் வேலை. மத்திய அரசின் கீழ் செயல்படும் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 38, ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் 20, சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 15, ப்ராஜெக்ட் அசோசியேட் 15 என மொத்தம் 88 இடங்கள் இருக்கு. ஸோ இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ அல்லது பிடெக். வயது வரம்பு 18 முதல் 45 வரை இருக்கணும். 26/10/2026 படி இருக்கணும். ஸோ இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, நேர்முக தேர்வு அப்படின்னு இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்கலாம். சோ அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வருது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, உங்களுக்காக ஒரு மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி கொண்டு வந்திருக்கேன். இந்திய ரயில்வேயில் துணை மருத்துவ பணியினர்களுக்கான வேலைவாய்ப்பு. ஸோ நர்சிங் சூப்ரடன்ட் 365, பார்மசிஸ்ட் 118, மலேரியா இன்ஸ்பெக்டர் 43, லேப் அசிஸ்டன்ட் 31, எக்ஸ்ரே டெக்னீஷியன் 25, இசிஜி டெக்னீஷியன் 4 இடங்கள் உட்பட மொத்தம் 590 காலி பணியிடங்கள் இருக்கு. ஸோ இதற்கான கல்வி தகுதி பிரிவு வாயிலாக மாறுபடும். வயது வரம்பு 1/1/2026 தேதியின்படி 18 வயது முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்வு செய்யப்படுவர். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹500, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹250. விண்ணப்பிக்க கடைசி நாள் இன்றே. மேலும் விவரங்களுக்கு rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியை பார்க்கலாம். உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு, தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:46:05 ஆயிட்டு இருக்கு. வணக்க மக்களே, நிகழ்ச்சியில ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், இந்திய விமானப்படையின் 29வது தலைமை தளபதியாக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கு நிறைய நேர்கள் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து ஆன்சரை தெரிக்க விட்டுருக்காங்க. ஸோ யாரெல்லாம் தெரிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றத ஷோவோட எண்ணில் சொல்றேன். ஸோ அடுத்ததா 8:02 இனி நேரம் தலைப்பு வந்து கேட்டீங்கன்னா, சுற்றுலா செல்லும் போது கவனம் கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா நீங்களும் எஃப்எம் ரெயின்போல உங்களோட பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2271770 என்ற எண்கள்ல. அடுத்ததா பாட்டு கேட்கலாம், ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து.

0: ACP NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
1: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு,
3: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு,
4: என் ஸ்கூட்டர் பிக்அப் வேற லெவல்,
5: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்அப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
6: நேரம் 7:51, 45 ஆயிட்டிருக்கு. வணக்க மக்களே, நிகழ்ச்சியில இந்திய விமானப்படையின் 29வது தலைமை தளபதியாக யார் நியமிக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். இதுக்கு நிறைய நேரில் வந்து அவங்களோட கரெக்டான ஆன்சர்லாம் நம்ம ஃபேஸ்புக் பயிரில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுக்குறீங்களோ கொடுத்துடுங்க. அவங்களோட பேரெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்கிறேன் ஆன்சரோட. இப்போ உங்களுக்கு டியூர் திரைப்படத்துலேருந்து பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: நேரம் 7:56, 30 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. வணக்கம் மக்களுடன் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கேட்டிருந்த கொஸ்டின், இந்திய விமானப்படையின் 29வது தலைமை தளபதியாக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஏர் மார்ஷல் அசுதேஷ் தீக்ஷித் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையிலிருந்து அந்தோனி ராஜ், பூலிவப்பாளையம்லேருந்து ஆனந்த முருகன், கொடிக்கால் பாளையத்துலேருந்து ஷாகுல் ஹமீத் ராஜா, கெடார்லேருந்து அன்பு, முல்லக்காடுலேருந்து பாபு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, கொழுமக்கொண்டாலிருந்து ராமகிருஷ்ணன், புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், கரூர்லேருந்து நாகேந்திரன், திருப்பூர்லேருந்து திருப்பூர் அவினாஷியிலிருந்து வணிச்சிருக்காங்க, சென்னையிலேருந்து அன்புராணி, அன்னப்பன் பேட்டையிலிருந்து ஜோதி, எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், ராஜபாளையிலிருந்து பிரபு வீரா, பொன்னியம்மன் மேடிலிருந்து வண்ணை கணேசன், மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம், நெல்லிக்குப்பத்திலிருந்து மகேந்திரன், மனோ, சோபனா, திகழினியன், திகழிசை, சுரேந்தர், காயத்ரி இவங்களும் அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தென் பொன்முடி மணிகண்டன், பெரியவளையம் ரவிச்சந்திரன், அரியலூரிலிருந்து வீரதுரை, செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கணிஷ்மா, கும்பகோணத்திலிருந்து குமரன், காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து விஜயராகவன், தஞ்சாவூர் கச்சாமங்கலத்திலிருந்து ராஜேஷ், இவங்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போ உங்களுக்காக பாட்டு வருது டிராகன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் 66வது குழுவாக பயிற்சி பெறும் அதிகாரிகள் கல்லூரி பயிற்றுநர்களுடன் இணைந்து புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். நவீன போர் முறைகளில் தொழில்நுட்பத்தின் பங்கு அதிகரித்து வருவதால் சிக்கலான புதிய சவால்களை திறம்பட்ட முறையில் சந்திக்க தேவையான தொலைநோக்கு மற்றும் தயார் நிலையை வலுப்படுத்திக் கொள்ளுதல் அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி முர்மு வலியுறுத்தினார். மக்களுக்கு அரசின் சேவைகளை வெளிப்படையான எளிய முறையில் மக்களுக்கு வழங்குவதற்கான டிஜிட்டல் வசதிகள் குறித்த மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் DBIM பரிந்துரைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ள மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சகத்தின் புதிய இணையதளத்தை இத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுடெல்லியில் நேற்று தொடக்கி வைத்தார். புதுவை ஜிப்மர் குடற் கூறியல் துறை சார்பில் உடல் தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி ராக் பீச்சில் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. மருத்துவ கல்வி, உடற்கூறியல் ஆராய்ச்சி மற்றும் எதிர்கால மருத்துவ நிபுணர்களின் பயிற்சியில் முழு உடல் தானத்தின் முக்கியத்துவத்தை பொதுமக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் நடைபயணத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக உடற்கூறியலில் செயற்கை நுண்ணறிவு சிறந்த கற்றல் உதவியா அல்லது ஆபத்தான குறுக்கு வழியா என்ற தலைப்பில் ஜிப்மர் அரங்கில் விவாத நிகழ்ச்சியும் நடந்தது. கோர்காடு துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் ஏம்பலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை புதுக்குப்பம், செம்பியபாளையம், கீழ்சாத்தமங்கலம், மேல்சாத்தமங்கலம், சிவராந்தகம் மற்றும் கீழூர் ஆகிய பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 92.8 மக்களே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் மழையோடு பரபரப்பா போயிட்டு இருக்கு. இன்றைய நாளை நீங்க உற்சாகமா ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்க வேலைகளை சந்தோஷமா என்ஜாய் பண்ணி செய்யுங்க. எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்கள் உங்களுக்காக. இனிய நேரம் நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா. நேரம் 8:03:10. லைஃபே ஒரு டிராவல் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இடங்களுக்கு நம்ம டிராவல் பண்றோம், நிறைய அனுபவம் நமக்கு கிடைக்கிது. புதிய இடங்கள், புதிய மனிதர்கள், புதிய கலாச்சாரம், இதுதான் சுற்றுலாவின் ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். சோ

பட் இந்த பயணம் நல்லா அமையணும் அப்படின்னா நல்லா பிளானிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ சுற்றுலா செல்லும் போது என்ன கவனிக்கணும், என்னவெல்லாம் தவிர்க்கணும் இன்னைக்கு பேசலாமே நம்ம நிகழ்ச்சியில. சுற்றுலா செல்லும் போது கவனம் கொள்ள வேண்டியவை, சுற்றுலா செல்லும் போது கவனம் கொள்ள வேண்டியவை. இன்னைய நேரம் நிகழ்ச்சியில நீங்க பேச கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் கேட்டில சுற்றுலா செல்லும் போது கவனம் கொள்ள வேண்டியவைன்னு சொல்லியிருக்கும் நேரம் இருக்காங்க, பேசலாம் வாங்க. வணக்கம்.
3: எங்கள் அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் காலை வணக்கம்.
2: காலை வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: சுற்றுலா பயணங்கள் எனக்கு அடிக்கடி கிடைக்கும். சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் தாண்டி கேரளா, மைசூர் அப்படி சொல்லி வெளி மாநிலங்களுக்கு போற எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
2: சரி,
3: இப்ப தமிழ்நாடு புதுச்சேரி சொல்ற நேரங்கள்ல ஏகப்பட்ட சுற்றுலா தலங்கள் இருக்கு. அது வாய்ப்பு கிடைக்கிற நேரங்கள்ல குடும்ப உறவுகளோட பயணிச்சு பாக்குறதும் இந்த வரலாறு சம்பந்தமான சுற்றுலா தலங்கள் இருக்கு. செஞ்சிக்கோட்டை மாதிரி, அதே போல பூம்புகார் மாதிரி, அது மாதிரி இடங்களை குழந்தைகளுக்கு அடிச்சிட்டு போறது, அது மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய கல்லணை மாதிரி இடங்களுக்கு குழந்தைகளை அடிச்சிட்டு போறது.
2: ஓகே, நம்ம போகலாம், பட் என்ன கவனத்துல வைக்கணும்?
3: நான் சொல்றேன், அடுத்தது வரலாற்று குறிப்புகள் இருக்கு, அதெல்லாம் கவனத்துல எடுத்துக்கணும்.
2: சரி,
3: அதே நேரத்துல நாம வந்து சுற்றுலாண்டு போற நேரங்களும் நமக்கான பாதுகாப்புங்கிறது முதல்ல கவனத்துல
2: ரொம்ப முக்கியம்.
3: ஆமா, பைசாக்களை அதிகமா எடுத்து போய் தொலைக்காம போற இடத்துல எடுத்துக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு நமக்கு. அது மாதிரி பயன்படுத்த கல்வியர்கள் நிறைய இருக்கிற இடம், அது போல வந்து நகைகளை அதிகமா பயன்படுத்தி எடுத்துக்க போக கூடாது. கொஞ்சம் ஏமாந்தா போதும், ஒரு மாதிரி சுருட்டி நம்மள ஒரு மாதிரி பண்ணி விட்டுறாங்க. அதே போல ஆடை உணவுன்னு

0: நேரங்கள்ல நாம வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சுற்றுலாம் நாம இங்க தயாரிச்சு எடுத்துட்டு போயிடலாம். இல்லைன்னா தரமான உணவு எங்கே கிடைக்கும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறது. உடல் நான் சரியா இருக்கிறேன்னு பாத்துக்கணும். முதல்ல புறப்படும் போது
1: கண்டிப்பா
0: ஏதோ உடல் ஏதோ ஒரு சின்ன சின்ன இடையூறுகள் இருக்குன்னு சொன்னா முதல்ல அருகாமையில் இருக்கிற மருத்துவமனையில போய் மிக சரியான மருத்துவத்தை எடுத்துக்கணும். அங்க போயிட்டு கஞ்சசாமிட்டு ஒரு மாத்திரை மருந்து வாங்கி போட்டுட்டு ஒன்னாவது சரி பண்ணிடலாம்
1: இருக்கக்கூடாது.
0: உடல் நலனும் மனநலனும் இருந்தா மட்டும்தான் சுற்றுலாங்கிறது சுகமா அமையும். இதுல நம்ம எதனா ஒரு இடத்துல ஒரு சின்ன சின்ன தவறுகளை பண்ணிட்டோம்னு
1: சொன்னீங்கன்னாக்க
0: அந்த சுற்றுலாங்கிறது சுகமா அமையாது.
1: டோட்டல் கொலாப்ஸா மாறும்.
0: அதே நேரங்களில் குடும்பத்துல பெற்றோர்கள் இருப்பாங்க, அவங்க நல்ல நிலைமையில அவங்களை அழிச்சிட்டு போறது, அவங்களுக்கான பாதுகாப்புகளை பண்றது, அந்த துணிமணிகளை எடுத்துட்டு போறது எல்லாமே அந்த சுற்றுலாங்கிறது எல்லா விஷயமும் இப்ப கண்ணும் கருத்துமா விழிப்புணர்வா இருந்தா மட்டும்தான் சுற்றுலாங்கிறது சுகமான பயமா அமையும். இல்லைன்னா சுமைகள் இருந்த பயணமா மாறிட்டு சொன்னீங்கன்னா அது ஒரு வெறுமையான பயணமா மாறும்.
1: கண்டிப்பா நிறைய விஷயங்களை சொல்லிருக்கீங்க சார். தேங்க்யூ.
0: நன்றி.
1: தேங்க்யூ.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இனிய நேரம் கேட்டுருக்கீங்க, சுற்றுலா செல்லும் போது கவனம் கொள்ள வேண்டியவின்னு கேட்டுருக்கோம். நேரம் வந்திருக்காங்க, பேசலாம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம், திருமறை கண்ணன் பேசுறேங்க. நம்ம எங்க போறோமோ அதை முன்கூட்டி தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பயண திட்டங்கள் இருக்குதுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம கூட போறவங்க வந்து பெரியவங்களா இருக்கலாம், வயசானவங்களா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களை பக்குவமா கூட்டு வரணுங்க. நாம வந்து அவங்க போயிட்டு வராங்கன்னு சொல்லி நம்ம அப்ப இது பண்ணக்கூடாதுங்க. கூட இருந்து அவங்களை கூட்டு வரணுங்க. எந்த நேரமும் கொஞ்சம் முன்பணம் பணம் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கணும். போற இடத்துல பற்றாக்குறையா இருந்துச்சுன்னு வச்சுங்க, இதை பார்க்க முடியல அதை பார்க்க முடியலங்கும் போது போனது வேஸ்டா போயிருங்க.
1: கண்டிப்பா
2: இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நம்ம போகும்போது ஆரம்பிச்சோம்னு வச்சுங்க, கரெக்டா இன்ப சுற்றுலாங்கிறது உண்மையான இன்ப சுற்றுலா இருக்குங்க.
1: கண்டிப்பா. சோ பணம் நிறைய நம்ம எடுத்துக்கணும்.
2: ஆமா எடுத்துக்கல, அதாவது நம்ம அங்க போய் பணம் பற்றலன்னு வச்சுங்க, போறதே இது நமக்கு வீணா போயிருங்கிறது.
1: கண்டிப்பா கூட போறவங்களை நமக்கு பாதுகாப்பா கூட்டிட்டு வரணும். நிறைய விஷயங்களை பதிவு பண்ணிருக்கீங்க சார், எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி. தேங்க்யூ. நம்ம எஃப்எம் ரெயின்போல சுற்றுலா செல்லும் போது கவனம் கொள்ள வேண்டியவை, நீங்க பேச கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 8:30 நொடிகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: வெல்கம் பேக் டு இணைய நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய நேரம் கிடைச்சிருக்கீங்க. சுற்றுலா செல்லும் போது கவனம் கொள்ள வேண்டியவன்னு சொல்லியிருக்கோம். சுற்றுலா எதற்காக? நம்முடைய ஸ்ட்ரெஸ் குறையும், அது மட்டும் இல்லாம புதிய கலாச்சாரம் நம்ம கத்துக்கலாம், குடும்பத்தோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. சோ சுற்றுலா செல்லும் போது என்ன விஷயம்லாம் நம்ம கவனிக்கணும், என்னவெல்லாம் தவிர்க்கணும் கேட்டிருக்கோம். நேரம் வந்திருக்காங்க, பேசலாம். வாங்க, வணக்கம்.
3: வணக்கமே, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடையில் இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர்
3: மேம், சுற்றுலா அப்படின்னாவே இன்பமா இருக்கணும் மேம். ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா அதனுடைய தட்ப வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத அறிஞ்சிட்டு அதன் பிறகு அந்த இடத்துக்கு சுற்றுலாக்கு போகணும் மேம்.
1: ஒன்னு.
3: ரெண்டாவது, நம்ம நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தரமான காட்டேஜ் அல்லது தரமான தங்கும் இடம் அப்படிங்கறத கிடைக்கணும் மேம். அதனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம தங்கக்கூடிய இடம் இதனுடைய வசதிகள்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு அழகா புக் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கறது சிறப்பானது மேம். அப்புறமா நம்ம சுற்றுலா போகும்போது டிராவல் பண்ணுவோம். சோ அப்ப வந்து நிறைய பேரு அந்த உடைமைகள் அப்படிங்கறதுல பிரிச்சு பிரிச்சு காசு அப்படிங்கறத வைக்கணும் மேம். ஒரே இடத்துல அந்த காசு அப்படிங்கறது இருக்க கூடாது. சப்போஸ் ஏதாவது விபரீதமா மிஸ் ஆச்சுன்னா கூட இன்னர் பேக்ல இருக்கக்கூடிய காசு அப்படிங்கறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா.
3: அதே மாதிரி குழந்தைகள் மேல ஒரு கண்ணு அப்படிங்கறது வைக்கணும். ஏன்னா இன்ப சுற்றுலா போகும் பொழுது எல்லோருக்குமே அந்த சந்தோஷம் இருக்கும். அப்போ கவனச்சிதறல் அப்படிங்கறது இருக்கும். பெரியவங்களே கூட அப்படியே அவங்க அப்படியே தங்களை மறந்துடுவாங்க, மெய் மறந்துடுவாங்க. அப்ப குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆயிட்டாங்கன்னா அது ரொம்ப ப்ராப்ளம். அவங்க மேலையும் கண் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம சுற்றுலா போகும் பொழுது சில பேர் டேப்லெட்ஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அந்த நபர்கள் ப்ராப்பரா அந்த டேப்லெட்ஸ் அப்படிங்கறத எடுத்துட்டு போகணும். பிரிஸ்கிரைப் பண்ண சமயத்துல அவங்க கண்டிப்பா அந்த டேப்லெட்ஸ் அப்படிங்கறத போட்டுக்கணும். சோ மருத்துவம் தொடர்பான விஷயங்கள் அப்படிங்கறது தேவை. எல்லாத்திற்கும் மேலாக மேம் அந்த OTC மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சப்போஸ் ஜுரம் வந்துருச்சு, வயிற்று போக்கு வந்துருச்சு, இதர விஷயங்கள் வந்துருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப நல்லது. எல்லாத்திற்கும் மேலாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகும் பொழுது தரமான அந்த வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணி நம்ம வந்து புக் பண்ணி அதன் பிறகு நம்ம அந்த இன்ப சுற்றுலாக்கு அந்த இடத்துக்கு போகிறது நல்லது. கூட யாராவது ஒரு கைடு மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏன்னா அந்த ஊர்ல அவங்களுக்கு நல்லாகவே தெரியும். அந்த ஊரை பத்தின விஷயங்கள் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துலயும் நம்ம மாறி மாறி போய் சுத்திட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னா ஒரு நபர் துணையாக வைத்துக் கொள்வது சாலச்சிறந்தது.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய அனுபவம் பேசியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சந்திரசேகர். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நன்றி.

0: ஆமா, தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ தேங்க்யூ. சுற்றுலா நிறைய டைப் இருக்குங்க. ஆன்மீக சுற்றுலா, இயற்கை சுற்றுலா, சாகச சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்க சுற்றுலா, இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது என்னவெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும், என்னவெல்லாம் தவிர்க்க வேண்டும்னு பேசிட்டு இருக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: நலமா இருக்கும், சொல்லுங்க உங்க பேர்.
2: கடலூர்ல இருந்து வெண்ணிலா பேசுறேன் மேம்.
1: வெண்ணிலா சொல்லுங்க.
2: ஃபர்ஸ்ட் சேஃப்டி முக்கியம் மேம், ஃபர்ஸ்ட் சேஃப்டி. அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம கோயிலுக்கு போறதோ இல்ல நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி இடத்துல, அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மள தயார்படுத்திக்கணும். எந்த இடத்துக்கு எப்படின்றத நம்ம தயார்படுத்திக்கணும். அடுத்தது மூணாவது என்னன்னா, நம்மளோட பட்ஜெட் போட்டு நம்ம பணத்தை எடுத்துட்டு போக கூடாது. அதுக்கு போற இடத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம்,
1: அதனால
2: போக முடியாது. அதனால நாலாவது வந்து மாத்திரை, நம்மளுக்கு வாமிட் மாத்திரை, இந்த தலசுக்கல் மாத்திரை கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் மேம்.
1: சரி.
2: அடுத்தது வந்து அதே நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க அனைத்து பேரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடறாங்கன்னா, அனைத்து பேரும் இருக்கிறாங்களா செக் பண்ணிக்கணும், சாப்பிடறாங்களா கொள்றாங்களா எல்லாத்தையும் பாத்துக்கணும். ரெண்டாவது, நம்ம வண்டி ஏறும் போது அதே மாதிரி பாத்துக்கணும், முக்கியமா அவங்களை பாத்துக்கிட்டு வரணும். புரியுதுங்களா? அடுத்தது வந்து எப்படி நம்ம ஒற்றுமையா போறோமோ அதே மாதிரியே மனக்கசப்பு இல்லாத ஒற்றுமையா வரணும் தான் என்னோட இது.
1: சூப்பர் சூப்பர், நிறைய விஷயங்களை சொல்லிருக்கீங்க வெண்ணிலா. தேங்க்யூ. தேங்க்யூ. வரலாற்று இடங்களுக்கு நிறைய பேர் போகும்போது வரலாற்றை புத்தகத்தில் படிப்பது வேறு, அந்த இடத்துல போய் நின்று உணர்வது வேறு. ஸோ அங்க போகும்போது நிறைய பேர் வந்து அந்த வரலாற்று சின்னங்கள்ல பெயர்கள் எழுதலாம் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க மக்களே. இன்னைக்கு இனி நேரம் நிகழ்ச்சியில சுற்றுலா செல்லும் போது கவனம் கொள்ள வேண்டியவை குறித்து பேசிட்டு இருக்கோம். நீங்களும் பேசலாம். நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770.

0: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
1: நிறைய பறவைகள் விலங்குகள் சரணாலயங்களுக்கு நம்ம போகும்பொழுது அந்த உயிரினங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத வகையில பிளாஸ்டிக் நாங்க தூக்கி போடவே கூடாதுங்க. நிறைய பேர் யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு வராங்க, சோ அது அங்க பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லையா, இதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இனி நேரம் நிகழ்ச்சியில சுற்றுலா செல்லும் போது கவனம் கொள்ள வேண்டியவை என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நேரம் வந்திருக்காங்க, பேசலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேம், ஜெயா பேசுறேன்.
1: ஜெயா சொல்லுங்க
2: மேம். பாத்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா முதியோர் தான் மேம் அதிகமா போவாங்க. அவங்க போகலாம், அவங்க அதிகமா எல்லாத்துக்கும் பிபி சுகர்லாம் இருக்கும், அந்த மாத்திரை எல்லாம் அவங்க கண்டிப்பா எடுத்துன்னு போன மேம். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த முதியோருக்கான மூட்டு வலி அதிகமா வரும், முட்டி வலி எப்படி இருந்தாலும் பஸ்ல உட்காந்துனே போறதுனால, அதனால அவங்க அந்த தைலம் எல்லாம் அதெல்லாம் ரெடியா எடுத்துன்னு போயிடணும் மேம். அப்புறம் பாத்தீங்கன்னா வழியில போகல எங்கேயும் தவறிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா நம்பரும் அந்த சுற்றுலாக்கு போற ஓனரோட நம்பர், நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்பர் எல்லாம் கொஞ்சம் ஏஜ் கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வழியில தொலைஞ்சிட்டாங்க கூட அந்த நம்பர் கால் பண்ணி சுற்றுவாங்க மேம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அப்புறம் போனவங்க கொஞ்சம் நிறைய குத்தான் முடியவர்னா அவங்களுக்கு அதிகமா கொஞ்சம் பணம் தேவைப்படாத, போனோம்னா கொஞ்சம் நிறைய குத்தான் போனா அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் மேம்.
1: கண்டிப்பா. நம்ம ஒரு இடங்களுக்கு போறோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எமர்ஜென்சி நம்பர், ஹாஸ்பிடல் பக்கத்துல என்ன இருக்கு அந்த நம்பர்ஸ் அதெல்லாம் வாங்கி வைக்கிறது பெஸ்ட் இல்லையா? கண்டிப்பா. நிறைய விஷயங்களை சொல்லிருக்கீங்க, தேங்க்யூ ஜெயா. தேங்க்யூ. நம்ம எஃப்எம் ரெயின்போல இனி நேரம் நிகழ்ச்சியில நீங்களும் பேசணுமா? சுற்றுலா செல்லும் போது கவனம் கொள்ள வேண்டியவை என்னென்ன? நிறைய சுற்றுலா இருக்கு, இப்ப சாகச சுற்றுலா அப்படின்னு ராப்டிங் ட்ரெக்கிங் எல்லாம் போறாங்க அப்படின்னா அதற்கான அந்த ஒரு வெதர் இருக்கா, அந்த நம்ம போக முடியுமா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிட்டு தான் போகணும். நம்ம இனி நேரம் நிகழ்ச்சியில நீங்க பேச கால் பண்ணுங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு இப்ப பாட்டு வருது உங்களுக்காக, கேட்கலாம் வாங்க.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: சுற்றுலா எனும் புது உலகம் நம்மை அழைக்கிறது. சாலைகள் சொல்லும் கதைகள் 1,000, மலைகள் தரும் அமைதி அளவில்லாதது. ஒரு டிக்கெட் போதும் உலகம் சுற்ற, ஒரு புன்னகை போதும் மனம் சேர. பணம் செலவாகும், ஆனால் நினைவுகள் சேரும். அதுதான் சுற்றுலாவின் மந்திரம். எஸ் இனி நேரம் ரெயின்போ புதுவை 102.8 சுற்றுலா செல்லும் போது கவனம் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். பேசலாம், வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம். இனிய காலை வணக்கம் அனைத்து நேயர்களுக்கும். நான் ஆசை தம்பி, புதுவையிலிருந்து.
2: சொல்லுங்க.
3: அதாவது இனிய நேரத்தில் இன்ப சுற்றுலா, இனிய நேர நிகழ்ச்சியில் இன்ப சுற்றுலா பத்தி பேசிட்டு
2: இருக்கேன். இந்த பேர் நல்லா.
3: ஆமா, அது நீங்க கொடுத்த தலைப்பு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த நேரத்துல சுற்றுலா செல்லும் போது நம்ம டிக்கெட் புக் பண்ணிருப்போம்.
2: சரி,
3: அப்ப அந்த டிக்கெட் புக் பண்ண டிக்கெட் இருந்தா டிக்கெட் எடுத்துக்கணும், இல்லைன்னா நம்ம செல்போன்ல டீடைல்ஸ் கரெக்டா இருக்கா பாத்துக்கணும், ரிட்டர்ன் டிக்கெட் கரெக்டா இருக்கா பாத்துக்கணும். இது ரொம்ப அவசியம். அப்புறம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட், கரெக்டா ட்ரெயினோ பஸ்ஸோ கரெக்டா போய் 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்னாடி போய் நிக்கணும். அவசர அவசரமா போக கூடாது. நீங்க முதியவர்களை கூட்டிட்டு போறீங்கன்னு சொன்னா எங்க போனாலும் அவங்களுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ், கார் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தெல்லாம் அங்கெல்லாம் கார் ஆட்டோ கிடைக்கும். நம்ம லாங்குக்கு ட்ரெயின் புக் பண்ணிருப்போம், அப்போ பாத்துக்கணும். நாம வந்து காரே புக் பண்ணி போயிருந்தோம் கூட, நாம என்ன பண்ணுவோம், அந்த டிரைவருக்கு ஒரு எப்படின்னா ஃபீஸ்ஃபுல்லா இருக்கணும். அவரு நம்ம கரெக்டா டைம் கொடுக்கணும், கரெக்டா அவரை கூட்டு போகணும். அப்புறம் எங்கெங்க சாப்பிட்றோமோ நமக்கு தேவையான உணவு, கரெக்டான உணவு, இதுதான் நம்ம உடம்புக்கு ஒத்துக்கும்னு பாக்கணும். சில பேர் டிராவல் டைம்ல நிறைய சாப்பிட்டு வாமிட்டும்பாங்க. டிராவல் டைம்ல சாப்பிடாதீங்க, தங்குற இடத்துல சாப்பிடுங்க, தங்குற இடத்துல சாப்பிடுங்க, டிராவல் டைம்ல கொஞ்சம் குறைச்சிக்குங்க. அப்புறம் நம்ம போறோம் இல்லையா, போகும்போது எங்கேயாவது தங்கும்போது அங்க அந்த இடம் சேஃபா இருக்கான் பாக்கணும். குழந்தைங்களை கையிலேயே புடிச்சுக்கணும், இந்த இடத்தங்கதான் விளையாடிட்டு இருக்கிறான் பையன் அங்கதான், அப்படிலாம் நினைக்கவே கூடாது. போற இடத்துல ஆமா, அவன் திடீர்னு நின்றுட்டு ரோட்டோரமாக அங்க பார்த்தா பஸ் காடு நிறைய வரும், இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்கணும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியம், செல்ஃபி. செல்ஃபி எடுக்கிறது எங்க பண்ணது ஒரு த்ரில்லிங்கா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் எடுக்கிறாங்க. பெரியவர்கள் முதல் கொண்டு அது மாதிரி பண்ணும்போது நான் அது தவறு. என்ன பண்ண, செல்ஃபி எடுக்கும்போது இது கரெக்டா இருக்குதா, பின்னாடி நம்ம நவுந்தோம்னா என்ன இருக்குது, பின்னாடி நவரக்கூடாது, நின்ன இடத்துல எடுக்கணும், எல்லாரும் குரூப் போட்டோ எடுக்கணும். அதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதான். நம்ம எதுக்காக போறோம், நல்லா அனுபவிக்க போறோம். நாம சில இடங்கள்ல டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. டைம் அங்கங்க வேஸ்ட் பண்ணோம்னா நிறைய இடம் சுத்தி பார்க்க முடியாது. ஆமா, நம்ம சுத்தி பார்க்கறது

0: போறோம். அப்ப இங்க ஒரு சாப்பிட டைம் இது பண்றது, எங்கயாவது வேன்ல போயிட்டு இறங்கி ஏறினா அவங்கவுங்க பேசிட்டு நிக்கிறாப்புல இருக்க கூட. நேரம் போனோமா, நிறைய சுத்தி பார்த்தோமா, என்னென்ன ஸ்பாட் இருக்குதுன்றது கையில எடுத்துட்டு போயிடணும். என்னென்ன ஸ்பாட் இந்த இடத்துல நம்ம பாக்கணும் அப்படிங்கறத நம்ம வச்சிருக்கணும். நிறைய டீடைல்ஸ் நீங்க செல்போன்ல எடுத்துருப்போங்க. முதியவர்களை காவல் பாதுகாதுங்க, முதியவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் செல்போன்ல வச்சுக்கங்க, கையிலயும் வச்சுக்கோங்க. ஆமா,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: யோசிச்சு பாருங்க, E20 க்கு 15 to 20 years ஆ ரிசர்ச் பண்ணிருக்காங்க, thousands of hours டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BIS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
2: அப்போ ட்ரஸ்ட்வர்தி தானே?
1: எக்ஸாக்ட்லி, E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: நேரம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. சுற்றுலா செல்லும் போது கவனம் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பேசியிருந்தோம். சுற்றுலா என்பது வெறும் பணத்திற்கான செலவு மட்டுமல்ல, நினைவுகளுக்கான சேமிப்பு அப்படின்னே சொல்லலாம். இன்றைய தினம் நிறைய நேர்கள் கால் பண்ணி இது மாதிரிலாம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. சோ மக்களே, உங்களின் சுற்றுலா பாதுகாப்பான சுற்றுலாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி இன்றைய நேரம் நிகழ்ச்சி நம்ம நிறைவு செய்துக்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 8:55 FM ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபோம், சொரியா சிலங்கம் சைபோம், இதையில் படையா சைபோம், செத்து புண்ணா சைபோம்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு நாள் கபீர்தாசர் வீட்டில் ஏகப்பட்ட பக்தர்கள் எல்லாரும் அவரை சுத்தி உட்கார்ந்துகிட்டு அவங்க அவங்களுக்கு ஏற்பட்ட ஆன்மீக சந்தேகங்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க. கபீர்தாசர் அவங்க கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்கிறார். இப்படி அன்னைக்கு பொழுது பூரா கழிஞ்சு போச்சு. விளக்கம் கிடைச்சவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. சாயந்தரம் 5 மணி இருக்கும், எல்லாரும் போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் இன்னும் எழுந்திரிச்சு போகாம அங்கேயே உட்காந்துருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் கபீர்தாசர். அந்த ஆள் பதில் சொல்ல தயங்கினார். கபீர் அவரை கவனித்து பார்த்துட்டு, உங்கள் முகத்தில் காணப்படுகிற அறிகுறிகளை பார்த்தா உங்களுடைய இல்லற வாழ்க்கை இன்பமாக இல்லைன்னு தோணுது, அப்படித்தானான்னு கேட்டார். ஆமாங்க, என்னுடைய மனைவியும் நானும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தலை. எப்போ பார்த்தாலும் சண்டை தான். நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்கறதில்ல. எதிர்த்து பேசுகிறா, எரிஞ்சு விழுறா, கோவப்படுறா. எனக்கு என்ன செய்கிறதுனே புரியல, அப்படின்னு அந்த ஆள். கபீர்தாசர் பார்த்தார், சரி இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இரு, யோசனை பண்ணி சொல்கிறேன், அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே எழுந்திரிச்சு போனார். ஒரு பெரிய நூல் கண்டை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தார். வீட்டுக்கு வெளிப்பக்கமாக வெளிச்சத்தில் உட்காந்தார். அந்த பெரிய நூல் கண்டு கண்ணா அப்படின்னு சிக்கி இருந்தது. அதனால் கபீர்தாசர் அதில் உள்ள சிக்கல்களையெல்லாம் ஒவ்வொன்றா பிரித்து எடுக்க ஆரம்பித்தார். வெளியே நல்ல வெளிச்சமாக தான் இருந்தது. இருந்தாலும் அவர் திடீர்னு உள்ளே இருந்த தம்முடைய மனைவியை கூப்பிட்டு, இருட்டாக இருக்கு, விளக்கை ஏற்றி எடுத்துகிட்டு வா, அப்படின்னார். அந்த அம்மாவும் உடனே ஒரு விளக்கை ஏற்றி கொண்டாந்து கபீருக்கு பக்கத்தில் வச்சாங்க. இவ்வளவு வெளிச்சம் இருக்குது, இந்த நேரத்தில் விளக்கு என்னத்துக்குன்னு அவங்க கேட்கல. பேசாமல் கொண்டாந்து வச்சுட்டு அவங்க பாட்டு உள்ளே போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த அம்மா 2 டம்ளரில் பாலை கொண்டுட்டு வந்து அவங்க முன்னாடி வச்சுட்டு போனாங்க. 2 பேரும் அதை எடுத்து குடிக்க ஆரம்பித்தாங்க. வந்திருந்தவர் முகம் சுருங்க ஆரம்பிச்சுட்டுது. பால் அவரால் குடிக்கவே முடியல. என்ன விஷயம் தெரியுமா? அந்த அம்மா பாலில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பு எடுத்து போட்டிருக்காங்க. சரின்னு இவர் கபீர்தாசர் முகத்தை கவனிக்கிறாரு. அவர் முகத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை. அவர் பாட்டுக்கு பேசாமல் அதை குடிச்சிக்கிட்டு இருக்கிறார். வீட்டுக்குள்ளேருந்து அந்த அம்மா பாலுக்கு சர்க்கரை போதுமா என்ன வேணுமான்னு வேற கேட்குறாங்க. போதும், இனிப்பு சரியாக இருக்குது, அப்படிங்கிறார் இவர். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே எதிரில் உட்காந்துருந்தார் இவர். மெதுவாக கபீர்தாசரை பார்த்து, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே, அப்படின்னார். அதுக்கு கபீர்தாசர், நான் இப்போது என் மனைவிக்கு என்ன பதில் சொன்னனோ அதுதான் உங்களுக்கும் பதில். யஜுர்வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒருத்தர் குற்றத்தை இன்னொருத்தர் பார்க்காம இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் பூலோக கைலாசம்னு சொல்லுது, அப்படின்னார். இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, குடும்பத்தில் ஒருத்தர் அனுசரித்து நடந்துக்கணுங்கிறது தான். அதை விட்டுட்டு இனிமேல் தினமும் காப்பியில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டு கொடுக்கலாம்னு யாரும் முடிவு பண்ணிடக்கூடாது. ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் ரொம்ப பெருமையாக சொன்னார், சார் நானும் என்னுடைய மனைவியும் குடும்பத்தில் ஒருத்தர் ரொம்ப அனுசரித்து நடந்துக்குவோம், அதனால தான் எங்களுக்குள்ள மனஸ்தாபமே வர்றதில்லை, அப்படின்னார். அது எப்படின்னு கேட்டேன். நேற்றுக்கு பாருங்களேன், ஒரு பட்டுப்புடவை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன், கையில் பணம் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பேப்பரில் பட்டு புடவை அப்படின்னு எழுதி அதை வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டேன். அதையே புடவையாக நினச்சி என்னுடைய மனைவி சந்தோஷப்பட்டாங்க சார். நானும் அதே மாதிரி அனுசரித்து நடந்துக்குவேன், அப்படின்னார். அது எப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி பாருங்களேன், வீட்டிலேருந்து டிஃபன் கேரியர் வந்தது, திறந்து பார்த்தேன், உள்ளே ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன சீட்டில் சாப்பாடு அப்படின்னு எழுதியிருந்தது, அவ்வளவுதான், அப்படின்னார்.
3: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில் அனைத்து
5: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
7: உங்கள் FM ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02
7: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்
5: FM ரெயின்போக்கு.

0: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு. மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
1: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
3: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
4: ஆமாம் அண்ணா.
5: இனி தொடர்வது 9 செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். வெளிநாட்டு நன்கொடைகளின் ஒழுங்குமுறை தொடர்பான திருத்த மசோதா குறித்து ஆராயும் கூட்டு நாடாளுமன்ற குழுவினர் நேற்று ராமகிருஷ்ண மடம், சைரோ மலாபார் திருச்சபை உள்ளிட்ட அமைப்புகளின் கருத்துக்களை கேட்டறிந்தனர். இம்மசோதா எல்லா மதங்களுக்கும் பொதுவானது என்றும், வெளிநாட்டு நன்கொடைகளின் சரியான வெளிப்படையான பயன்பாட்டை உறுதிப்படுத்துவதே இம்மசோதாவின் நோக்கம் என்றும் குழுவின் தலைவர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் கூறினார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவிற்கு நேற்று சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அங்குள்ள கண்ணாவரம் விமான நிலையத்திலிருந்து நேராக கிருஷ்ணா ஆற்றங்கரையில் உள்ள கனக துர்கையம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டார். கிருஷ்ணா நதிநீர் தொடர்பாக பேச்சு நடத்த ஆந்திராவின் அமராவதிக்கு சென்ற முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயை தெலுங்கு தேசம் கட்சி தலைவரும் ஆந்திர முதலமைச்சருமான திரு சந்திரபாபு நாயுடு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். கிருஷ்ணா, கோதாவரி, காவிரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என நேரில் திரு சந்திரபாபு நாயுடுவை திரு விஜய் வலியுறுத்தினார். தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் திரு புஷி ஆனந்த், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட தமிழக ஆந்திர அமைச்சர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி மங்களம் உள்ளிட்ட 2 போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான திரு ரங்கசாமி தேர்தல் விதிகளின்படி ராஜினாமா செய்ததை தொடர்ந்து நடைபெற்ற இடைத்தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட்ட திரு அசோக் ஆனந்த் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்றார். இதைத் தொடர்ந்து இன்று அவர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்கிறார். திரு அசோக் ஆனந்திற்கு தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். கோர்க்காடு துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் ஏம்பலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 முதல் மதியம் 2 வரை புதுக்குப்பம், செம்பியபாளையம், கீழ் சாத்தமங்கலம், மேல் சாத்தமங்கலம், சிவராந்தகம் மற்றும் கீழூர் ஆகிய பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: நேரம் 9:11. ஹாய் ஹலோ வணக்கம், எஃப்எம் ரெயின்போ புதுபாய் 102.8 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம். எஸ், உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்களும் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணணும், வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்களோட பெயர், உங்களோட ஊர் பெயரை தெளிவா டைப் பண்ணி 7598510505 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்களும் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன பிரேக்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட ஓபனிங்ல ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரைக்கால்.

நேரம் 9:10 பத்து நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டிருக்கீங்க நேர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்கன்னா, தேனி மாவட்டத்திலிருந்து ராதா பிரியா. இவங்களுக்கான விருப்ப பாடல் நான் மகானல்ல திரைப்படத்திலிருந்து.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் வடவெள்ளியில இருந்து லூயிஸ் செல்வராஜ், இவங்களுக்கான விருப்ப பாடல் பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் 9:21:48 நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்கும் நேயர் கடலூர் கூத்தப்பாக்கிலிருந்து சோனாட்சி சிவகுமார். இவங்களுக்கான விருப்ப பாடல் பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. செஞ்சி சிங்கவரத்துல இருந்து கலைவாணி கனிஷ்மா, இவங்களுக்கான விருப்ப பாடல் 6 திரைப்படத்துல இருந்தேன்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. பண்ருட்டில இருந்து மீரா, ஹஷ்மிதா, ஹஷ்மித்ரன் இவங்களுக்கான விருப்ப பாடல் உழைப்பாளி திரைப்படத்தில இருந்து.
3: ஒரு கோலக்கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மானே,

நேரம் 9:37, 10 ஆயிட்டு இருக்க ரெயின்போ 102.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. சென்னை மூலச்சத்திரம்ல இருந்து சரஸ்வதி, இவங்களுக்கான விருப்ப பாடல் பிதாமகன் திரைப்படத்திலிருந்து.

0: HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்க முடியும். கருவுற்ற தாய்மார்கள் HIV பரிசோதனை செய்து கொள்வது அவசியம்.
1: பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக HIV பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: PCP NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
3: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार।

0: द्वारा जनहित में जारी।
1: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தேவிகாபுரத்துல இருந்து வீரமணி, இவங்களுக்கான விருப்ப பாடல் ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: யோசிச்சு பாருங்க, E20 க்கு 15-20 years ஆ ரிசர்ச் பண்ணிருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆர்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BIS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
2: அப்போ ட்ரஸ்ட்வர்த்தி தானே?
1: எக்ஸாக்ட்லி, E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தெற்கிருப்பூர்ல இருந்து மணிகண்டன், இவங்களுக்கான விருப்ப பாடல் அன்பு திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தரத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கும் நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட விருப்ப பாடலாம் கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் இன்னைக்கு பாடல் ஒருபாருக்கலாம், அவங்களுக்குலாம் நான் ஒரு ஸ்பெஷலான சாங் டெடிகேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டத்திலேருந்து வருண், ராம்பாக்கத்திலேருந்து ராமும், கொழுமக்கொண்டான்லேருந்து ராமகிருஷ்ணன், நாகை பாபு, சத்யா, சஷ்டிகா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர்லேருந்து மகாராஜ் கோசாமி, லக்ஷ்மி தேவி கோசாமி, மீனாட்சி கோசாமி, கடலூர் மஞ்சகத்திலிருந்து சந்திரமோகன், தேனி மாவட்டம் பண்ணைபோட்டிலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலக்ஷ்மி, ரித்தன்தாசன், கரூர்லேருந்து மாவடி கோவிலிருந்து ரகுபதி, தங்க பொண்ணு மனோஜ், காவ்யா, சத்தீஸ்கர்லேருந்து ஹிராமணி வர்மா, பாராஸ் மணிவர்மா, புஷ்பேந்திர மணிவர்மா, நொகேலல் வர்மா, இவங்கெல்லாம் வந்து விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நாகர்கோயிலேருந்து மந்திரமூர்த்தி கேட்டிருக்காங்க. நெல்லிக்குப்பத்துலேருந்து மகேந்திரன், மனோ, சோபனா, திகழினியன், திகழிசை, சுரேந்தர், காயத்ரி, ஐயப்பன் தாங்கலேருந்து பழனி பாரதி, இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான பாடல் டெடிகேட் பண்ணுறேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: நேரம் 10 மணி. நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று 2 நாள் அரசு முறை பயணமாக ஆந்திராவில் உள்ள விஜயவாடா செல்கிறார். 2 நாள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் அவர் இன்று மாலை புகழ்பெற்ற கனகதுர்கா கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார். மேலும் தேசிய அளவில் நடைபெறும் சரஸ் மேளாவை நாளை தொடங்கி வைக்கிறார். தேசிய அளவிலான இந்நிகழ்ச்சியில் 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட சுய உதவிக்குழுக்களைச் சேர்ந்த மகளிர் அமைப்பினர் பங்கேற்கின்றனர். தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்து விடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு ஏற்கனவே 4.08 TMC தண்ணீர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீர் இருப்பு மற்றும் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் தண்ணீர் திறக்க தமது அரசு பரிசீலிக்கும் என்றும் அப்போது திரு சந்திரபாபு நாயுடு திரு விஜயிடம் தெரிவித்தார். புதுவை ஜிப்மர் உடற்கூறியல் துறை சார்பில் உடல் தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி ராக் பீச்சில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. மருத்துவ கல்வி, உடற்கூறியல் ஆராய்ச்சி மற்றும் எதிர்கால மருத்துவ நிபுணர்களின் பயிற்சியில் முழு உடல் தானத்தின் முக்கியத்துவத்தை பொதுமக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் நடைபயணத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக உடற்கூறியலில் செயற்கை நுண்ணறிவு சிறந்த கற்றல் உதவியா அல்லது ஆபத்தான குறுக்கு வழியா என்ற தலைப்பில் ஜிப்மர் அரங்கில் விவாத நிகழ்ச்சியும் நடந்தது. கோர்க்காடு துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் ஏம்பலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை புதுக்குப்பம், செம்பியபாளையம், கீழ்சாத்தமங்கலம், மேல்சாத்தமங்கலம், சிவராந்தகம் மற்றும் கீழூர் ஆகிய பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று 7 மணிக்கு ஹைதராபாத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா. கெட் செட் கோ நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் நிறைய குவிசஸ் உங்களுக்காகவே கேட்டுட்டு இருக்கோம். நீங்களும் ரொம்பவே சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. லைவா கால் பண்ணி சொல்றீங்க, அண்ட் வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆன்சரை சொல்லிட்டு இருக்கீங்க. சோ அந்த வரிசையில இன்றைக்கான குவிசஸ் என்ன உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், பணம். இந்த பணம் தான் ரொம்ப பிரதானமா இருக்கு எல்லா மக்களுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பணம் வந்து ஒரு நாட்டுல ரூபாய்னு சொல்றோம், ஒரு நாட்டுல யூரோ, ஒரு நாட்டுல டாலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உலக நாடுகள்ல அவங்க பயன்படுத்தக்கூடிய பணத்தின் பெயர் மாறுபட்டுதான் இருக்கு. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்கலாமா நாடுகளும் அவற்றின் நாணயங்களும் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் உங்களுக்கான கேள்வி, முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ரேண்ட் என்பது எந்த நாட்டின் நாணயம் அப்படின்றது நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், ரேண்ட் என்பது எந்த நாட்டின் நாணயம்? நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. 2271760 மற்றும் 2271770. நான் வாட்ஸ்அப் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க 7598510505 வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: கெட் செட் கோ கிளர்ச்சிங்கே ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நாடுகளும் அவற்றின் நாணயங்களும் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. பணம் எப்படி உருவாச்சு அப்படி அதை பத்தி ஒரு சின்ன ஸ்டோரி தெரிஞ்சுக்கலாமா? ஆரம்ப காலங்களில் பண்டமாற்று முறை தான் இருந்திருக்கு. ஒரு பொருள் தந்து இன்னொரு பொருள் அதற்கு பதிலாக ஒருத்தர் தர முறை தான் இருந்திருக்கு. ஸோ கொஞ்சம் காலம் பின்னாடி அந்த ஒருவருக்கு வர தேவை இன்னொருத்தருக்கு ஒத்து போகாது. ஸோ என்ன பண்ணிருக்காங்க, விலை உயர்ந்த பொருட்களை பண்டமாற்று முறையில் பயன்படுத்திருக்காங்க. அதன் பிறகுதான் நாணயங்கள் உருவாயிருக்கு. எந்த ஆண்டு இந்த நாணயங்கள் உருவாச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நேர் வந்திருக்காங்க. ரேங்க் என்பது எந்த நாட்டின் நாணயம் அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சுரேந்தர் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப சூப்பரா இருக்கும் சுரேந்தர். ஆன்சர் தெரியுமா?
1: தெரியும் மேடம். மூன்று தலைநகர்கள் கொண்ட நாடு அது என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா. அந்த சவுத் ஆப்பிரிக்கால தான் அந்த ரேண்ட் என்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க.
0: ரேண்ட் அப்படின்றது அவங்க நாட்டின் நாணயமாக இருக்கு.
1: ஆமா ஆமா ஆமா,
0: எஸ், சரியான பதில் சொல்லிருக்கீங்க சுரேந்தர். எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்கள் உங்களுக்காக.
1: இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 லாங்குவேஜ் பேசுறாங்க.
0: ஓ சூப்பர்.
1: அதே போல வந்து பாத்தீங்கன்னா வானவில்லின் நாடு அப்படின்னு சொன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்காவை சொல்றாங்க.
0: நிறைய தகவல் கோர்வையா சொல்லிட்டீங்க சுரேந்தர். தேங்க்யூ. எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்கள் உங்களுக்காக.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. ஆரம்ப காலங்கள்ல கிளிஞ்சல்களை பணத்துக்கு பதிலாக மக்கள் பயன்படுத்திருக்காங்க. அதன் பிறகு ரோம் இந்த நாட்டில் வந்து உப்பை வந்து பணமா பயன்படுத்திருக்காங்க. ஸோ இந்த சேலரி அப்படின்ற சொல் கூட சால்ட் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் வந்தது அப்படின்னு நமக்கு தகவல் இருக்கு. கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. நாடுகளும் அவற்றின் நாணயங்களும் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் இந்த நேரம் என்ன கேள்வி காத்திருச்சுக்க தெரிஞ்சுக்கலாமா? மலகாசி அரியாரி, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குல்ல பேரு. எஸ், மலகாசி அரியாரி எந்த நாட்டின் நாணயம் அப்படின்றது நீங்க தான் சொல்ல போறீங்க. மலகாசி அரியாரி எந்த நாட்டின் நாணயம் நம்ம ரெயின்போக்கு கால் பண்ணி சொல்லுங்க. இந்த நேரம் பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் பாங்க.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: கெட் செட் கோ கிங் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாடுகளும் அவற்றின் நாணயங்களும் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில மலகாசி அரியாரி கொஞ்சம் வித்தியாசமான பேராதான் இருக்கு. எந்த நாட்டின் நாணயம் அப்படின்னு கேட்டுக்கோம். நேரம் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
2: சொல்லுங்க, என்ன ஆன்சர் தெரியுமா?
3: ஆப்பிரிக்கா நாட்டுல மடகாஸ்கர் சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி நாணயம்.
2: மடகாஸ்கர் ஆப்பிரிக்க கண்டத்தை சார்ந்த ஒரு நாடு. இது அங்க இருக்கக்கூடிய நாட்டின் நாணயம் தான் மலகாசி அரியாரின்னு சொல்லக்கூடியது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழி என்னன்னு
3: தெரியுமா?
2: மலகாசி பிரெஞ்சு, இந்த இரண்டு மொழிகள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசுறாங்க. சரியான பதில் சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்கள் உங்களுக்காக.
3: நன்றி மேடம்.
2: பண்டமாற்று வந்தது ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை அப்படின்னா உலோக நாணயங்கள் கிமு 600 அந்த காலகட்டத்திலே வந்திருக்கு. முதல் நாணயம் உருவானது பாத்தீங்கன்னா லிடியா, தற்போதைய துருக்கி இருக்கு இல்லையா, சோ அங்கதான் உருவாயிருக்கு. ஆரம்ப காலங்களில் தங்கம் பிளஸ் வெள்ளி கலந்த எலக்ட்ரம் இதுலதான் நாணயங்களை செய்திருக்காங்க. சோ இந்தியால எப்ப வந்தது தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி என்ன கேள்வி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல? எஸ், தாய்லாந்து நாட்டின் புழக்கத்தில் உள்ள நாணயத்தின் பெயர் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. நாடுகளும் அவற்றின் நாணயங்களும் குறித்த கேள்விகள் உங்களுக்காக கெட் செட் கோ நிகழ்ச்சியில.

கெட் செட் கோ கிடைச்சிக்கங்கே ஃப்ரம் ரோயிங் புதுவை நோட்ஸ் ரெண்டு புள்ளிட்டல டைம் இப்போ 10:23:32 நொடிகள் ஆகுது. நம்ம நிகழ்ச்சியில நாடுகளும் அவற்றின் நாணயங்களும் குறித்த கேள்விகள். இந்தியாவில் அந்த நாணயங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? எஸ், முதன் முதலாக லிடியான்னு சொல்லக்கூடிய தற்போதைய துருக்கியில் தான் ஆரம்ப காலங்களில் நாணயங்கள் வந்திருக்கு. அதன் பிறகாக இந்தியாவில் மகாஜனபாத காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிமு 6ஆம் நூற்றாண்டுல நாணயங்கள் புழக்கத்திற்காக வந்திருக்கு. துளையிடப்பட்ட ஹோல் பண்ண நாணயங்கள் தான் ஆரம்பத்தில் வந்திருக்கு. அதன் பிறகு சோழர்கள் பாண்டியர்கள் காலத்தில் தங்க காசுகள் வந்திருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. நாடுகளும் அவற்றின் நாணயங்களும் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் தாய்லாந்து நாட்டின் புழக்கத்தில் உள்ள நாணயத்தின் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நீங்க உங்க பதில கால் பண்ணி சொல்லலாம். 2271760 மற்றும் 2271770.

0: நாடுகளும் அவற்றின் நாணயங்களும் குறித்த கேள்விகள் உங்களுக்காக எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 குட்டி புலி கூட்டம் பாட்டு உங்களுக்காகவே ஹரிஹரன் திப்புநாரன் சத்யன் ரெய்னிநாடு ரெட்டி இவங்க குரல்ல காத்துட்டு இருக்கு. துப்பாக்கி படத்திலிருந்து நம்ம எஃப்எம் ரெயின்போல நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், தாய்லாந்து நாட்டின் புழக்கத்தில் உள்ள நாணயத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, சரி என்ன பதில் சொல்றாங்களா கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேம், பாண்டியன் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன் ஜெயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் மேம்.
0: ஓகே சொல்லுங்க, அதே ஹாப்பியோட நம்ம ஆன்சர் சொல்லலாமா? சொல்லுங்க என்ன பதில்.
1: ஆன்சர் மேம் பாட் மேம்.
0: பாட் அப்படின்றது சரியான பதில். தாய்லாந்து நாட்டின் நாணயத்தில் புழக்கத்தில் உள்ள நாணயத்தின் பெயர். சரியான பதில் சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்கள் உங்களுக்காக. நாணயங்கள் எப்போ புழக்கத்திற்கு வந்தது? எஸ் மகாஜனபத காலம், அப்போதான் இந்த நாணயங்கள் வந்து வந்திருக்கு. துளையிடப்பட்ட நாணயங்களாக இருந்திருக்கு. அதன் பிறகாக சோழர்கள் பாண்டியர்கள் காலத்துல தங்க காசுகளாக வெளிவந்திருக்கு. சோ அதன் பின்னாடி கிபி 806 சீனாலதான் முதன் முதலாக காகித பணம், உலகின் முதல் காகித பணத்தை கண்டுபிடித்தது சீனர்கள் தான். சோ அதன் பிறகாக வணிகர்கள் அவங்க சிரமத்தை குறைக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஐரோப்பால 1661 ஸ்வீடன்ல முதல் காகித பணம் தயாரிக்கப்பட்டிருக்கு.

0: இந்திய ரூபாயின் வரலாறு என்னவாயிருக்கும் தெரிஞ்சுக்கணும்ல. பட் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நாடுகளும் அவற்றின் நாணயங்களும் அந்த வரிசையில் இந்த நேரம் என்ன கேள்வியும் தெரிஞ்சுக்கலாமா? வட அமெரிக்கா கண்டத்தை சார்ந்த ஒரு நாட்டின் நாணயம் பால்கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. பேரே ரொம்ப நல்லா இருக்குல்ல. எஸ், நம்ம சாப்பிட்ற ஸ்வீட் மாதிரியே அந்த பேரும் ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்கு. வட அமெரிக்க கண்டத்தை சார்ந்த ஒரு நாட்டின் நாணயம் பால்கோவா. இது எந்த நாட்டின் நாணயம் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. இந்திய ரூபாயின் வரலாறும் அடுத்த செக்மெண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாட்டு வருது, கேட்கலாம் வாங்க.
1: ரூதே அந்த

0: सुनती हो, कमाल ही हो गया।
1: क्या हो गया ऐसा?
0: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
1: ये कमाल कैसे हो गया?
0: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
1: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
0: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுக்கிங்க. நாடகம் அவற்றின் நாணயங்களும் குறித்த கேள்விகள் உங்களுக்காக கெட் செட் கோ நிகழ்ச்சியில அந்த வரிசையில பால் போவா, பால் கோவா அப்படின்னு ஸ்வீட்டா சொன்னோம், பட் பால் போவா அப்படின்றத உண்மையான பெயர். இந்த பால்போவா எந்த நாட்டின் நாணயம்? இந்த நாடு வட அமெரிக்க கண்டத்துல இருக்கு. சோ எந்த நாடு அதுன்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா? கேக்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம் அன்புராணி, சென்னையில இருந்து பேசுறேன் மேம்.
1: அன்புராணி எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கிறேன்.
1: ஓகே, சொல்லுங்க என்ன என்ன நாடுன்னு தெரியுமா உங்களுக்கு?
3: ஆமா, இது பனாமா நாட்டுடைய பனா மீனியன் பால்போவா பேரு. நீங்க பால்கோவான்னு ரொம்ப ஸ்வீட்டா தேட வச்சீங்க.
1: பால்கோவான்னு நீங்க இப்ப சொல்லும் போது ஹாப்பியா நீங்க இல்ல சொன்னீங்களா? ஹாப்பியா
3: ரொம்ப நல்லா இருந்தது, இனிப்பான பெயரா இருந்தது,
1: அதனால கொஞ்சம் நம்ம மாத்தி சொன்னோம்.
3: வாழ்த்துக்கள்
1: உங்களுக்காக. தேங்க்யூ. கெட் செட் கோ கேட்டிருக்கீங்க. பால்கோவா இல்லை, பால்போவா தான் உண்மையான பெயர். இந்த நாணயம் பனாமா நாட்டு நாணயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பனாமா நாட்டுல வட அமெரிக்கால இருக்கு, அந்த கண்டத்துல இருக்கு. சோ இங்க நிறைய மொழிகள் பேசுறாங்க. குவாய்மி, பக்லரே, எம்பெரா, ஊனான், குனா, திரைபு, பிரைப்ரை, இந்த மாதிரி நிறைய மொழிகளை இங்க பேசுறாங்க. இந்திய ரூபாயின் வரலாறு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏஸ் ஆரம்ப காலங்களில் துளையிடப்பட்ட நாணயங்களாக இருந்திருக்கு. அதன் பிறகாக சோழர்கள் காலத்துலதான் இது வந்து தங்க நாணயங்களா வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம். முதல் காகிதம் அதாவது முதல் ரூபாய் வந்து சீனாலதான் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதன் பிறகாக இந்தியால எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, ரூபாய் அப்படின்ற ஒரு வார்த்தை ருப்பியா அப்படின்ற ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட்ல தான் வந்திருக்கு. இந்த சான்ஸ்கிரிட் ருப்பியா அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா வெள்ளி நாணயம் அப்படின்ற ஒரு பொருள். சோ கிபி 1540 ஷேஷா சூரி இவர் தான் 178 கிராம் வெள்ளியில முதல் ரூபாய அறிமுகம் செய்திருக்காரு. இது இந்திய ரூபாயின் வரலாறு. கெட் செட் கோ கேட்டுக்கிங்க. நாடுகளும் அவற்றின் நாணயங்களும் குறித்த கேள்விகள் அந்த வரிசையில இந்த நேரம் என்ன கேள்வி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு பெயர் கொண்ட ஒரு நாணயம் தான் சொல்லணும். எஸ், சூரினாம் டாலர். சூரினாம் டாலர் இது எந்த நாட்டு நாணயம் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, சூரினாம் டாலர் எந்த நாட்டு நாணயம் அப்படின்றத எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணி சொல்ல போறீங்க. 2271760 மற்றும் 2271770. இந்த நேரம் பாடல் உங்களுக்காக வருது.

0: பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
1: HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களை ஒதுக்காதீர். HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களுடன் பழகுவதால், சேர்ந்து சாப்பிடுவதால், சேர்ந்து வேலை செய்வதால், ஒரே கழிவறையை பயன்படுத்துவதால் HIV பரவாது.
2: HIV-ஆல் பாதிக்கப்பட்டவரும் நம்மில் ஒருவர் தான் என்று அன்பு காட்டுவோம், ஆறுதலாயிருப்போம். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.

0: பெனி தயாள் உஜயநீர் ராய் இவங்க குரல்ல ஒரு சுவை சாங் உங்களுக்காகவே காத்துட்டு அழகிய தமிழ் மகன் படத்துல இருந்து கெட் செட் கோ கிட்டிருக்கீங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.7 நாடுகளையும் அவற்றின் நாணயங்களும் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில சுரினாம் டாலர் எந்த நாட்டின் நாணயம் அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பதில் தெரியுமா? தென் அமெரிக்கா கண்டத்தை சார்ந்த ஒரு நாடு. நாட்டின் பெயர் வந்து சூரினாம் சொல்லலாம், சூரினாம் அப்படின்னு சொல்லலாம். சூரினாம் நாட்டை சார்ந்த ஒரு நாணயம் தான் சூரினாம் டாலர் சொல்லக்கூடியது. பட் அழகா முயற்சி பண்ணிருக்கீங்க, உங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த சூரினாம் இந்த நாட்டின் தலைநகரம் அப்படின்னா பராமரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. சோ இங்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நாணயம் தான் சூரினாம் டாலர் அப்படின்றது. நாடுகளும் அவற்றின் நாணயங்களும் குறித்த கேள்விகள் உங்களுக்காக கெட் செட் கோ நிகழ்ச்சியில. அந்த வரிசையில ஒரு வித்தியாசமான பெயரா இருக்கு டங்கி அப்படின்றது. இது ஒரு நாணயத்தின் பெயர், எந்த நாட்டின் நாணயம் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. டங்கி என்பது எந்த நாட்டின் நாணயம்? நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி சொல்லுங்க. 2271 7 6 0 மற்றும் 2271 7 7 0.

0: 820 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
1: கன்ஃபியூஷன் வேண்டாம், 820 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் 820 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
0: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, ஒன்லி கான்ஃபிடன்ஸ்.
1: 820 ஃபேக்ட்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: நாடுகளும் அவற்றின் நாணயங்களும் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில டங்கே அல்லது டெங்கேன்னு சொல்லக்கூடிய இந்த நாணயம் எந்த நாட்டு நாணயம் அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம். இனிய காலை வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: நான் மதுரை மாவட்டம் அணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
2: எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்க, நீங்களா எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நலமா இருக்கும் சார். சொல்லுங்க, என்ன ஆன்சர் தெரியுமா?
3: இது வந்து டாங்கி டாங்கி அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துல தெரிஞ்சப்ப கஜகஸ்தான் அப்படின்ற ஒரு நாட்டுல இந்த நாணயம் வந்து பயன்படுத்துறாங்க.
2: எஸ், கஜகஸ்தானை சார்ந்த ஒரு நாணயம், ஆசிய கண்டத்தை சார்ந்த, நம்ம ஏசியன் கண்ட்ரி இது. சரியான பதில் சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்கள் உங்களுக்காக. மக்கள் பேசுறாங்க. நம்ம நிகழ்ச்சியில நாடுகளும் நாணயங்களும் குறித்த கேள்விகள் நிறைய கேட்டிருந்தோம். நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்துக்கலாம். தொடர்ந்து கேளுங்க. இன்வெஸ்டிங் பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: I think my heart just skipped a beat. Yes, I'm falling in love with you.

0: இனி தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கனடா நாட்டின் பிரதமருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக உரையாடல் அமைந்தது என்று

0: என்றும் பிரதமர் திரு மோடி அதில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த திரு அசோக் ஆனந்த் சட்டமன்ற வளாகத்தில் உள்ள சட்டப்பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் இன்று காலை முறையாக பதவியேற்றுக் கொண்டார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி முன்னிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியை தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த அதிகாரிகள் மொத்த வியாபாரிகளை அழைத்து பேசி உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார். புதுச்சேரியில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு 3 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 700 ரூபாய் மதிப்பில் மளிகை தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து அறிவித்துள்ளார். 2 லிட்டர் சமையல் எண்ணெய், 2 கிலோ சர்க்கரை, 1 கிலோ கடலைப்பருப்பு, 1/2 கிலோ ரவை, 1/2 கிலோ மைதா உள்ளிட்ட பொருட்கள் இதில் அடங்கும் என அமைச்சர் திரு சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மரப்பாளம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த கண்காட்சியை முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்து அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டினார். கண்காட்சியில் வளரும் இளம் விஞ்ஞானிகளின் 270க்கும் மேற்பட்ட படைப்புகள் வைக்கப்பட்டிருந்தன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: நேர்கள் இதுவரை கேட்டது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

நேரம் 11:17. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. எஸ், நிகழ்ச்சியோட ஓபனிங்ல ஒரு சூப்பரான பாட்டு வருது ஈரம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:04. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ரேணிகுண்டா திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் 11:14:30. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டிருக்கீங்க மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில. அடுத்ததாக பாடல் கேட்கலாம் மின்னலே திரைப்படத்திலிருந்து.

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், பாரிஜாதம் திரைப்படத்திலிருந்து.

Sunset.

நேரம் 11:30, 4 நொடிகள். மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 11:35. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டிருக்கீங்க மேலடி மேஜிக் நிகழ்ச்சியில. அடுத்ததாக பாடல் கேட்கலாம், சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.

நேரம் 11:47. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்கலாம், நாணயம் திரைப்படத்துல இருந்து.

0: யோசிச்சு பாருங்க, E20க்கு 15-20 இயர்ஸா ரிசர்ச் பண்ணிருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BIS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ ட்ரஸ்ட்வர்தி தானே?
0: எக்ஸாக்ட்லி, E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: PCP NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3-5 साल तक की कैद और जुर्माने की सजा है.
3: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी.
4: HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்க முடியும். கருவுற்ற தாய்மார்கள் HIV பரிசோதனை செய்து கொள்வது அவசியம்.
5: பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக HIV பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.
4: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
6: நேரம் 11:55, 45 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கு. மெலடி மேஜிக் நிகழ்ச்சி.

0: நேரம் 12 மணி, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினைவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுடெல்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட டெல்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளது. எல் நினோ பாதிப்பு காரணமாக தமிழகத்தின் மின் தேவை அதிகரித்திருப்பதாகவும், அதன் காரணமாகவே கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை முதல் 31 தேதி வரை சுமார் 1500 மெகாவாட் மின்சாரம் வாங்குவதற்கு மட்டுமே

டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக கூறினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் வழங்குவதற்கான இலவச வேட்டி சேலை உற்பத்தி துரிதமாக நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் ஏனாம் நகராட்சி ஆணையராக பணியாற்றி வரும் திரு ராகவன் உழவர்கரை வட்டார வளர்ச்சி அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மறு உத்தரவு வரும் வரை ஏனாம் நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா ஏனாம் நகராட்சி ஆணையர் பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என அரசு சார்பு செயலர் திரு முருகேசன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். நுரையீரல் புற்றுநோய் காரணமாக போப்பாண்டவர் 14 லியோவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. பாரா ஆசியா விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணியிலிருந்து பாரா துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சியாளர் ஜெயபிரகாஷ் நவுட்டியாலை விளையாட்டுத்துறை அமைச்சகம் நீக்கியுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் அக்டோபர் 18 தொடங்க உள்ள பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க 166 விளையாட்டு வீரர்களுக்கும் அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிஷா FC அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வரலாற்றில் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. வரலாற்றில் இன்றைக்கான நிகழ்வுகள் என்ன? இன்று அக்டோபர் மாதம் 14 தேதி வரலாற்றில் இடம்பெற்ற நிகழ்வுகள் என்னென்ன? நிறைய தகவல் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. சோ மிஸ் பண்ணாம இருக்க தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 90.8.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 90.8 வரலாற்றில் இன்று கேட்டுக்கிங்க. இன்று அக்டோபர் மாதம் 14 இன்றைக்கான வரலாற்று நிகழ்வு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1882 அக்டோபர் மாதம் 14 பஞ்சாப் பல்கலைக்கழகம் சிம்லாவில் நிறுவப்பட்ட தினம் இன்று. எஸ், கல்கத்தா, மும்பை மற்றும் மெட்ராஸ் இதற்கு பிறகாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவில் நிறுவப்பட்ட 4வது பல்கலைக்கழகம் இந்த பஞ்சாப் பல்கலைக்கழகம். பஞ்சாப் பல்கலைக்கழகம் சிம்லாவில் 1882 நிறுவப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ஐஎஸ்ஐ நம்பிக்கையின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ பாதுகாப்பின் முத்திரை,
1: ஐஎஸ்ஐ தரத்தின் முத்திரை.
0: ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-22-541-442, 044-22-541-216.
2: FM Rainbow புதுவை நோட்ஸ்.

வரலாற்றில் இன்று நிகழ்ச்சிக்கு இன்று அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி இன்றைக்கான வரலாற்று நிகழ்வு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1998ஆம் ஆண்டு இந்த ஆண்டை நினைவில் வச்சுக்கோங்க. எஸ், நம் இந்திய நாட்டின் பொருளாதார அறிஞர் தத்துவ ஞானி பேராசிரியர் அமர்த்தியா சென் அவர்கள் நோபல் பரிசு பெற்ற தினம் இன்று. பொருளாதார பங்களிப்பிற்காக, பொருளாதாரத்திற்கு ஆற்றிய அமர்த்தியா சென் பங்களிப்பிற்காக அவருக்கு நோபல் பரிசு 1998ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வழங்கப்பட்டது. இந்தியாவின் பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென் அவர்கள் நோபல் பரிசு பெற்ற தினம் வரலாற்றில் இன்று

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: வரலாற்றில் இன்று கிட்டச்சிக்கிங்கே ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 உலக தர நிர்ணய தினம் இன்று வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் டே. எஸ் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 14 உலகளாவிய முறையில் இந்த தினத்தை கொண்டாடிட்டு வராங்க. உலகத்தில் மனிதனால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அனைத்து பொருட்கள், எல்லா பொருட்கள் பற்றிய தரம், அதன் தர நிர்ணயம், இது குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சர்வதேச தர நிர்ணய நிறுவனம் IEC, ISO, ITU இந்த அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 14 உலக தர நிர்ணய தினமாக அனுசரிக்கிறாங்க. உலக தர நிர்ணய தினம் வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் டே வரலாற்றில் இன்று

0: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
1: டெலிபோன் மணிபோல் சிரிப்பபலிவலா இந்த பாட்டுக்கு காத்துட்டு இருக்கு உங்களுக்காக இந்தியன் படத்துல இருந்து எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று கேட்டிருக்கீங்க. லாலா ஹர்தயால் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர். லாலா ஹர்தயால் அவர்கள் பிறந்த தினம் இன்று. விடுதலை போராட்ட வீரர், சிறந்த படைப்பாளி லாலா ஹர்தயால் அவர்கள் 1884 அக்டோபர் 14 டெல்லியில பிறந்திருக்காரு. கதர் என்ற பத்திரிகையை துவங்கியிருக்காரு. இந்த பத்திரிகையில ஆங்கில அரசு செய்த கொடுமைகளை விவரிச்சு எழுதியிருக்காரு. பல நாடுகளுக்கு சென்று இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டிய இந்திய விடுதலை போராட்ட வீரர் லாலா ஹர்தயால் அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று

0: மலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு HIV பரவ முக்கிய வழி. பாதுகாப்பற்ற உடலுறவை தவிர்த்திடுங்கள். ஆணுறை தேவையற்ற கர்ப்பத்தை தடுக்கும். பால்வினை நோய் மற்றும் HIV வராமல் தடுக்கும். பாதுகாப்பான உடலுறவு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்.
1: அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக HIV பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா? கேஸ்கெட், விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா? இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும்

0: ஐஎஸ்ஐ தரச்சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க, நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ஐஎஸ்ஐ தரச்சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்று அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி சர்வதேச மின் கழிவுகள் தினம். இன்றைக்கு மின் கழிவுகளை முறையாக மறுசூழ்ச்சி செய்ய வேண்டும், இது குறித்த விழிப்புணர்வு மக்கள் எல்லோருக்கும் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி சர்வதேச மின் கழிவுகள் தினம் இன்டர்நேஷனல் இ வேஸ்ட் டே கடைபிடிக்கப்பட்டு வருது. சர்வதேச மின் கழிவுகள் தினம் வரலாற்றில் இன்று. இன்று வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல் அத்தனையுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சி நாம நிறைவு செய்துக்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு நாள் காற்றலை வழியை உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறும் நான் அர்ச்சனா. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய செமி கண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பெட்ரோல்

0: பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவில் இருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சூர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவின் கட்டுரையை தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர், சமையல் எரிவாயு இணைப்புகள், சுகாதாரம், கடன் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காக மக்களின் பங்களிப்புடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் ஆசியான் இந்தியா பாதுகாப்பு கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நாட்டின் இந்தோ பசிபிக் கொள்கையில் ஆசியான் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். இந்திய பெருங்கடலும் தென்கிழக்கு ஆசியான் கடலும் கப்பல் போக்குவரத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இப்பகுதிகளின் கடல்சார் பாதுகாப்பு நமது பொறுப்பு என்று கூறினார். நடப்பாண்டு ஆசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடல் கொள்ளையர்களை கட்டுப்படுத்தவும் சட்டவிரோத மீன்பிடிப்பை தடுக்கவும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு இந்தியா ஆசியான் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் சோழர்களும் பல்லவர்களும் வணிக உறவுகள் வைத்திருந்ததை திரு ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் புளும்பெர்க் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா பங்கு நாடாக உருவெடுத்து வருவதாக கூறினார். நிலையான உற்பத்திக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்தியா தற்போது மொபைல் போன் உதிரி பாகங்கள் உற்பத்தியில் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்துள்ளதுடன் ஏற்றுமதியும் செய்து வருவதாக அவர் கூறினார். மத்திய அரசு உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்தி உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் கீழ் 20 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த இயக்கத்தின் கீழ் 28 கோடி பேருக்கு நோய் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் 92% பேருக்கு காசநோய் தடுப்பு சிகிச்சை வசதி அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் 78% பேருக்கு மட்டுமே காசநோய் தடுப்பு சிகிச்சை வசதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2012 முதல் 2024 வரை நாட்டில் காசநோய் அறிகுறிகள் 21% குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோயை ஒழிக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் நேரிட்ட படகு விபத்தில் 13 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த விபத்து மிகுந்த மனவேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த படகு விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி

0: மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று தெலோரா சிறப்பு பொருளாதார முதலீடு மண்டலம் குறித்த பார்வை இடம்பெறுகிறது.
2: குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்டத்தில் தொலேரா சிறப்பு பொருளாதார முதலீட்டு மண்டலம் தொடங்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோது அவரது தொலைநோக்கு பார்வையில் இந்த

0: குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்டத்தில் டொலேரா சிறப்பு பொருளாதார முதலீட்டு மண்டலம் தொடங்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோது அவரது தொலைநோக்கு பார்வையில் இந்த முதலீட்டு மண்டலத்தை உள்ளடக்கிய ஸ்மார்ட் சிட்டி குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. கம்பத் அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்மார்ட் சிட்டியில் சாலைகள், குடிநீர் வசதி, மின்சாரம், இணையதள வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதல் செமி கண்டக்டர் உற்பத்தி நிறுவனம் இங்கு அமைக்கப்படவுள்ளது. நவீன உற்பத்தி மையமாக டொலேரா சிறப்பு பொருளாதார முதலீட்டு மண்டலம் உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இங்கு நவீன கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கடல்சார் நகரமான டொலேரா தற்போது வளர்ச்சியடைந்த இந்தியாவின் எடுத்துக்காட்டாக நவீன உற்பத்தி நகரமாக மேம்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல.
1: பிரதமரின் பயிர்காப்பீட்டுத் திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் சம்பா, தாளடி நெற்பயிர்களை காப்பீடு செய்ய அடுத்த மாதம் 15 தேதி கடைசி நாளாகும். விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு காப்பீடு நிதி உதவி வழங்கி பாதுகாக்க இத்திட்டம் உதவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு நிதியுதவி வழங்கி பாதுகாக்கவும், பண்ணை வருவாயை நிலைப்படுத்தவும் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதை ஊக்குவிக்கவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நடப்பு ஆண்டில் பொது காப்பீட்டு நிறுவனம் இந்த திட்டத்தை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர்காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். கடன் பெறா விவசாயிகள் பொது சேவை மையம் மூலமாகவோ, வங்கிகள் மூலமாகவோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். இயற்கை இடர்பாடு நிகழ்வுக்கு முன்னரே விவசாயிகள் பதிவு செய்து இறுதி நேர நெரிசலை தவிர்க்கவும், விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்கவும் பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டத்தில் பிரீமியத் தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் ஏக்கருக்கு ₹576 காப்பீட்டு கட்டணமாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், சிட்டா, வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், இ ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம்.
1: அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக ரஷ்யாவிடமிருந்து 3,00,000 டன்னும் அடுத்த மாதம் 5,00,000 டன்னும் டீசல் இறக்குமதி செய்ய உள்ளதாக திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் ரஷ்யா டீசல் விற்பனை செய்வதன் மூலம் பெட்ரோலியப் பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் அமெரிக்காவிற்கு மட்டுமின்றி உலக நாடுகளும் பயனடையும் என்று திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் லெர்கியை வென்றார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் மற்றும் மத்வின் காமத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய செமி கண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

பார்த்து கொண்டாள். எங்கோ ஒரு மூலையில் இருந்து கிளம்பி போலீஸ்காரர்கள் தன்னை பின்தொடர்ந்து வருவதாக அவளுக்கு தோன்றியது. அவர்கள் ஓடோடியும் வந்து இவானின் கட்டுப்போட்ட தலையை பிடித்து இழுத்து போட்டு அவனை கொல்லப்போவதாக தோன்றியது. குடித்திருக்கிறானா என்று வண்டிக்காரன் தன் இடத்தை விட்டு திரும்பி புன்னகை செய்து கொண்டே கேட்டான். ரொம்ப ரொம்ப குடித்து விட்டான் என்று பெருமூச்சோடு சொன்னாள் தாய். இது யார்? உங்கள் மகனா? ஆமாம், ஒரு செருப்பு தொழிலாளி, நான் ஒரு சமையல்காரி. கஷ்டமான வாழ்க்கைதான் இல்லையா? அவன் தன் சட்டையை ஒரு சுண்டு சுண்டி வாங்கினான். மீண்டும் அந்த வண்டிக்காரன் திரும்பவும் பேசினான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இடுகாட்டில் நடந்த கலவரத்தை பற்றி கேள்விப்பட்டீர்களா? அவர்கள் யாரோ ஒரு அரசியல்வாதியை, அதிகாரிகளுக்கு எதிராக வேலை செய்த ஒரு அரசியல்வாதியை புதைக்க சென்றார்கள் போலிருக்கிறது. அங்கு அவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சண்டை. அந்த அரசியல்வாதியை சேர்ந்த நண்பர்கள் தாம் அவனை புதைக்க போனார்களாம். அப்படித்தான் சொல்லிக் கொள்கிறார்கள். மக்களை ஏழைகளாக்கும் அதிகாரிகள் ஒழிக என்று அவர்கள் கத்தினார்களாம். உடனே போலீசார் வந்து அவர்களை அடிக்க தொடங்கினார்களாம். சிலர் படுகாயம் அடைந்ததாக கூட சொல்லிக் கொள்கிறார்கள். போலீஸ்காரர்களுக்கும் அடி விழுந்ததாம். அவன் ஒரு கண நேர மௌனமாயிருந்தான். பிறகு விசித்திரமான குரலில் வருத்தத்துடன் தலையை ஆட்டிக்கொண்டே பேசத் தொடங்கினான். செத்தவர்களை அடக்கம் செய்வதோ இப்படி இருக்கிறது. செத்தவர்களுக்கோ அமைதியே கிடையாது. வண்டி சரளை கற்களில் ஏறி விழும்போது இவானின் தலை தாயின் மார்போடு மெதுவாக மோதிக்கொண்டது. வண்டிக்காரன் பெட்டியில் பாதி திரும்பியவாறு உட்கார்ந்து ஏதேதோ பேசி வந்தான். ஜனங்களுக்கு பொறுமையின்மை ஏற்பட்டுவிட்டது. உலகில் எங்கு பார்த்தாலும் ஒரே கலேபரம்தான் தலை தூக்கி வருகிறது. நேற்று ராத்திரி என் அடுத்த வீட்டுக்காரன் வீட்டுக்கு போலீசார் வந்து விடியும் வரை எல்லாவற்றையும் இழுத்து போட்டு சோதனை போட்டார்கள். அப்புறம் ஒரு கொல்லுளை தொழிலாளியை தங்களோடு கொண்டு போய்விட்டார்கள். அவனை இரவு வேளையிலே ஆற்றங்கரைக்கு கொண்டு போய் நீரில் அமுக்கி கொன்று விடுவார்கள் என்று ஜனங்கள் பேசிக் கொள்கிறார்கள். அந்த கொல்லன் ரொம்ப நல்லவன். அவன் பேர் என்ன என்று கேட்டாள் தாய். அந்த கொல்லன் பேரா? சவேல். சவேல் எஃப்சென்கோ. சிறு வயசுதான், இருந்தாலும் அவனுக்கு நிறைய விஷயம் தெரியும். விஷயங்களை தெரிந்து கொள்ளவே இங்கே அனுமதி கிடையாது என்றுதான் தோற்றுகிறது. அவன் எங்களிடம் வந்து பேசுவான். வண்டிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பான். உண்மையை சொல்லப்போனால் எங்கள் வாழ்க்கை நாயினும் கேடான வாழ்க்கைதான் என்று நாங்கள் சொல்வோம். நிறுத்து என்றாள் தாய். வண்டி நின்றதால் ஏற்பட்ட குலுங்கலில் இவான் விழித்துக் கொண்டு லேசாக முனகினான். விழித்துக் கொண்டானா என்றான் வண்டிக்காரன். தம்பி, குடிக்க வேணுமா? குடி. மிகுந்த சிரமத்தோடு இவான் நடந்து கொண்டே தன்னை தாங்கி பிடிக்கும் தாயை நோக்கி சொன்னான். பரவாயில்லை, என்னால் முடியும். சோஃபியா அதற்குள்ளாகவே வீடு வந்து சேர்ந்து விட்டாள். அவள் உத்வேகமும் குழப்பமும் கொண்டவளாக தோன்றினாள். அவளது பற்களுக்கிடையில் ஒரு சிகரெட் இருந்தது. அவர்கள் இந்த காயமுற்ற பையனை ஒரு சோஃபாவிலே படுக்க போட்டார்கள். பிறகு அவள் லாவகமாக அவனது கட்டை அவிழ்த்து சிகரெட் புகை கண்ணில் படியாதபடி கண்ணை சுருக்கி விழுத்துக் கொண்டே உத்தரவிட்டுக் கொண்டிருந்தான். இவான் தனிலவிச், அவனை இங்கு கொண்டு வந்து விட்டார்கள். நிலவ்னா, களைத்து போய்விட்டீர்களா? பயந்து விட்டீர்களா? சரி, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். நிக்கலாய், நிலவ்னாவுக்கு ஒரு கிளாஸ் வைன் கொடு. கொஞ்ச நேரத்திற்கு முன்னர் தான் அனுபவித்த சங்கடத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னும் தாயை வாட்டிக் கொண்டிருந்தது. அவளுக்கு மூச்சு விடவே சிரமமாக இருந்தது. நெஞ்சில் குத்தலான வேதனை எடுத்தது. என்னை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிராதே என்று அவள் முனகினாள். என்றாலும் அவளது உடல் முழுவதும் யாருடைய பணிவிடையாவது எதிர்நோக்கி தவித்தது. அன்பாதரவின் சுகத்தை நாடியது. அடுத்த அறையிலிருந்து நிக்கலாய் கட்டுப்போட்ட கையோடு வந்து சேர்ந்தான். அவனோடு டாக்டர் இவான் தனிலவச்சும் முள்ளம் பன்றியைப் போல் சிலிர்த்து கலைந்த தலைமயிரோடு வெளிவந்தார். விருட்டென்று இவானின் பக்கம் ஓடி சென்று அவனை குனிந்து பார்த்தார். தண்ணீர் என்றான் அவன். நிறைய தண்ணீர் கொண்டு வா, அத்துடன் கொஞ்சம் பஞ்சும் சுத்தமான துணியும் கொண்டு வா. தாய் சமையல் அறையை நோக்கி நடந்தாள். ஆனால் அதற்குள் நிக்கலாய் அவளது கையை பிடித்து அவளை சாப்பாட்டு அறைக்குள்ளே அழைத்து சென்றான். அவன் சொன்னது சோஃபியாவிடம், உங்களிடம் அல்ல.
என்று மெதுவாக

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கிங்க. நேரம் 12:56.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: தாய் இவானை சுற்றி தன் கரத்தை போட்டு அவனது தலையை இழுத்து மார்போடு அணைத்துக் கொண்டாள். திடீரென அந்த பையன் கிறங்கி விழுந்து மௌனமாக்கி கிடந்தான். பயபீதியால் செய்வது இன்னதென்று அறியாமல் திகைத்தாள் தாய். ஒவ்வொரு பக்கத்திலும்

0: கூறினான் அவன். ரொம்பவும் நிலை குலைந்து போய்விட்டீர்கள் என்று அஞ்சுகிறேன். அப்படியாமா? அவனது அன்பு ததும்பும் ஆர்வம் நிறைந்த கண்களை கண்டதும் தாயினால் தனது பொறுமலை அடக்கி வைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை. ஓ, என்னவெல்லாமோ நடந்துவிட்டது என்று அவள் கத்தினாள். அவர்கள் மக்களை அடித்தார்கள், வெட்டினார்கள். நானும் பார்த்தேன் என்று கூறிக்கொண்டே அவளுக்கு ஒரு கோப்பை வைனை கொடுத்தான் நிக்கலாய். இரு தரத்தாருமே தங்கள் மூளையை கொஞ்சம் பறிக்கொடுக்கத்தான் செய்தார்கள். ஆனால் நீங்கள் அதை எண்ணி அலட்டிக் கொள்ளாதீர்கள். அவர்கள் தங்கள் கத்திகளின் பின்புறத்தால் தான் தாக்கினார்கள். ஒரே ஒருவனுக்குதான் படுகாயம் ஏற்பட்டுவிட்டதாக தெரிகிறது. அதையும் அவர்கள் என் கண் முன்னாலேயே செய்தார்கள். நான் அவனை கூட்டத்தை விட்டு வெளியே இழுத்து வந்துவிட்டேன். நிக்கலாயின் குரலாலும் அந்த அறையின் வெதுவெதுப்பாலும் வெளிச்சத்தாலும் தாயின் உள்ளம் ஓரளவு அமைதி கண்டது. நன்றி உணர்வோடு அவனை பார்த்து கொண்டே அவள் கேட்டாள், அவர்கள் உங்களையும் தாக்கினார்களா? இது என்னால் தான் விளைந்தது. நான் தான் அஜாக்கிரதையாய் என் கையை எதன் மீதோ ஓங்கி மோதிவிட்டேன். அதனால் அந்த அடி என் கை சதையை பீத்தெறிந்து விட்டது. சரி, கொஞ்சம் தேநீர் குடியுங்கள். வெளியே ஒரே குளிர். நீங்களும் மெல்லிய உடைகள்தான் அணிந்திருக்கிறீர்கள். அவள் கோப்பையை எடுப்பதற்காக கையை நீட்டினாள். அப்போது தனது கை விரல்களில் காய்ந்து போன இரத்தக்கரை படிந்திருப்பதைக் கண்டாள். தன்னை அறியாமலேயே அவள் கையை தன் மடிமீது தளரவிட்டாள். அவளது உடுப்பு ஒரே ஈரமாயிருந்தது. அவள் தன் புருவங்களை நெறித்து உயர்த்தி கண்களை அகலத் திறந்து தனது கை விரல்களையே பார்த்தாள். அவளது இதயம் படபடத்தது. கண்கள் இருட்டு மயக்க உணர்ச்சி ஏற்பட்டது. பாவலுக்கு கூட அவர்கள் அவனுக்கும் இப்படித்தான் செய்யக்கூடும். இவான் தனிலவிச் தனது சட்டை கைகளை திரைத்து சுருட்டியவாறே அந்த அறைக்குள் வந்தார். வந்த விஷயத்தை கேட்பதற்காகவே வாய்ப்பேசாமல் ஏறிட்டு நோக்கிய நிக்கலாயை பார்த்து உரத்த குரலில் பேசினார் அவர். முகத்தில் உள்ள காயம் ஒன்றும் மோசமாக இல்லை. ஆனால் அவனது மண்டை எலும்பு நொறுங்கி இருக்கிறது. படு மோசமாக இல்லை. இவன் ஒரு பலசாலியான பையன். இருந்தாலும் நிறைய ரத்தத்தை இழந்து விட்டான். நாம் இவனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிடுவோமா?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: யோசிச்சு பாருங்க, E20க்கு 15-20 years ஆ ரிசர்ச் பண்ணிருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹார்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BIS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
3: அப்போ ட்ரஸ்ட்வர்த்தி தானே?
2: எக்ஸாக்ட்லி. E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
4: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
5: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
4: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
6: இன்றே BIS ஸ்கேன் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திருங்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
7: இனி கேட்கலாம் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
8: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் பிரிகத்தர் பாரத், உலகெங்கிலும் உள்ள பாரதத்தின் கலாச்சார இணைப்புகள் என்ற சர்வதேச மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றுகிறார். இந்த 3 நாள் மாநாட்டில் சீனா, ஜப்பான், மங்கோலியா, நேபாளம், ஈரான் உள்ளிட்ட 50 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள், தூதர்கள், அறிஞர்கள் விவாதங்களில் பங்கேற்பார்கள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுடெல்லியில் நடைபெற்ற புளூம்பெர்க் பொருளாதார மாநாட்டில் பேசுகையில் குறிப்பிட்டார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற NR காங்கிரசைச் சேர்ந்த திரு அசோக் ஆனந்த் சட்டமன்ற வளாகத்தில் உள்ள சட்டப்பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் இன்று காலை பதவியேற்றுக் கொண்டார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி முன்னிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஆயுத பூஜையை முன்னிட்டு 14,963 பேருந்துகளும், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 15,659 சிறப்பு பேருந்துகளும் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்புவதற்கு வசதியாக சென்னையிலிருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இயக்கப்பட

உள்ளதாக தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர், லடாக், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், தெற்கு, உள் கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஸ்கேட்டிங் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் சீனியர் பிரிவில் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பராகுவேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இவர் 1 நிமிடம் 21 வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03.
2: நேர்களுக்கு வணக்கம். இது ஹாய் ஸ்நேகிதியே. இந்த நிகழ்ச்சியில சர்வதேச பெண் குழந்தைகள் தினம், இதை பத்தி பேசுறதுக்கு மிக சிறந்த ஒரு நபர், பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் பி நளினி அவர்கள் என்னோட கூட வந்திருக்காங்க. பல்வேறு ஆராய்ச்சி பணியிலையும் அவங்க மிகச்சிறந்த அளவுல புதுச்சேரி மாநில மக்களுக்கும் சரி, இந்திய நாட்டின் மக்களுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து அது மிகப்பெரிய அளவுல அங்கீகாரம் பெற்றது புகழ்பெற்ற டாக்டர் பி நளினி அவர்கள் என்னோட கூட இன்னைக்கு நிலையத்தில் இருக்கிறாங்க. வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
2: பாதுகாப்பு எல்லா நிலைகள் அவங்களுக்கு கிடைக்க பெறல அப்படிங்கறதுதான் உண்மை. வளர்ற இடத்துல, வீட்டிலயும், விளையாடுற இடத்துல, பள்ளியிலயும், கல்லூரியிலயும், சோ அந்த பெண் குழந்தைகளுக்கு பாலியல் அச்சுறுத்தல்கள் எல்லா இடங்கள்லயும் இருக்கு.
3: படித்து விட்டு வேற இடத்துல வேலைக்கு போறாங்க, அவர்களுக்கே ப்ரொடெக்ஷன் போறல. பஸ்ல ஏறி போறதுக்கு அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இல்ல. தனியா டாக்ஸில போனா அதுலயும் நிறைய இடத்துல சாப்ட்வேர் கம்பெனிக்கெல்லாம் போறாங்களே அவங்கள, அதுல கூட சில இடத்துல பாலியல் வன்கொடுமைகள் நடக்கின்றன. இது மாதிரி எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு, இப்ப நம்ம தனியா போறதுக்கே ஒரு இடத்துல போனா தனியா போனோமா இல்லையா, இத்தனை வயசுக்கு அப்புறமும் நான் யோசிப்பேன் அந்த இடத்துக்கு தனியா போலாமா, சேஃப்டி இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம பார்த்துன்னு தான் போக வேண்டியிருக்கு. எல்லா லெவல்லையுமே பாலியல் துன்புறுத்தல் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் வந்து பெண்களுக்கு இந்த கல்யாணம், இந்த கல்யாணத்தை தான் முன்னிறுத்தி பெண்களை வளர்க்குறாங்க. குழந்தை சின்னதா இருக்கச்சிய அவங்களுடைய அத்தை பையன் தான், இவன் தான் அவனுக்கு மரப்பையன், இவன் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இப்படி இருப்பான் என்னன்றது தெரியாது. அப்புறம் வந்து உங்க மாமா, மாமாக்கு தான் அவனை கல்யாணம் பண்ணி வைப்பேன். தமிழ்நாட்டுல இது ரொம்ப காமன், மாமன் முறை, மாமன் முறைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாமாக்கு இந்த பொண்ணுக்கும 20 வயசு வித்தியாசம் இருக்கும், கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. 15 வயசு ஆன உடனே ஒரு 35 வயசு மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது கஷ்டமோ நஷ்டமோ அந்த பெண்ணுக்கு வேற வழியே கிடையாது. அது மாதிரி நிறைய இடத்தில் இருக்கிறது. இது வந்து ஒண்ணு. இரண்டாவது, பெண்ணுக்கு தன்னுடைய கணவனை சூஸ் பண்ணக்கூடிய உரிமையே இல்லை. படித்தவர்கள் கூட நான் இவரை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை இல்லவே இல்லை. சொன்னாக்க உடனே வந்து ஒரு பெரிய கலவரம் நடக்கிறது, நிறைய ஆணவ கொலைகள் கூட நடக்கிறது. இதனால பெண்ணுக்கு தனக்கு என்ன வேணும்ன்றத சூஸ் பண்றதுக்கு கூட உரிமை இல்லை. ஒரு பெண்ணு நான் படிக்கணும் இத அப்படின்னு சொன்னாங்கன்னா படிக்கலாமா இல்லையான்னு டிசைட் பண்றதே அவ இல்லை. குடும்பத்தவர், தந்தை, பாட்டி அவங்க தான் டிசைட் பண்றாங்க. எதுக்காக நீ படிக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இப்ப வேண்டாம் படிப்பு அப்படின்னு சொல்ற அந்த பாட்டிகள் நிறைய இருக்காங்க. அதுலயும் சில பேர் எல்லாம் படிச்சு முன்னுக்கு வரவங்க இருக்காங்க. ஆனாக்க இன்னும் பெண்ணுக்கு தனக்கு என்ன வேண்டும் என்பதை, ஈவன் கல்யாணம் ஆன பெண்களுக்கு கூட உரிமை இல்லை. தனக்கு என்ன வேண்டும் என்பதை சூஸ் பண்ணக்கூடிய உரிமை இல்லை. நிறைய பெண்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள்.
2: வளர்ந்த பெண்களுக்கே அப்படி ஒரு சூழல் இருக்கும் போது பெண் குழந்தைகளுக்கு வந்து தங்களுடைய எதிர்காலத்தை சூஸ் பண்ணக்கூடிய அந்த சுதந்திரம் வந்து இல்லவே
3: இல்லை.
2: ரெண்டு விஷயங்கள் நீங்க இப்ப பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. ஒன்னு பாதுகாப்பு குறித்த ஒரு விஷயம், இன்னொன்னு வந்து தன்னிச்சையாக முடிவு எடுக்கக்கூடிய திறன் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக்

0: கொடுக்கப்படலை அல்லது அதற்கு எதிரான விஷயங்கள் தான்
1: ஆமா
0: நடைபெறுது அப்படின்னு சொல்றீங்க. பெண் குழந்தைகள் வளரும் போதே அந்த மாதவிடாய் காலங்கள் இருக்கு, அவங்களுக்கு அந்த பருவத்திற்கான வளர்ச்சிகள் இருக்கு, அந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு பிரைவசி கொடுக்கப்பட்டிருக்கு.
1: இன்னொன்னு சொல்லணும் என்னன்னாக்கா, மாதவிடாய்ன்றது என்னவோ தீண்டத்தகாத ஒன்று அப்படின்னு இன்னும் கூட இருக்கு, ஃபேமிலிஸ்ல அப்படிதான் இருக்கு. அதாவது ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்தாக்க அவங்கள வந்து தள்ளி வச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கூல்ல கூட நடந்திருக்காது, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய்ன்றதுனால அவள எக்ஸாம் எழுதுறதுக்கு வெளியில உட்காத்தி வச்சு எக்ஸாம் எழுத வச்சாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்துருச்சு அதை பத்தி. அது மாதிரி பெண்ணுக்கு முதல் பருவம் வரும்பொழுது அது வந்து பெருசா கொண்டாடுறது, பணம் செலவழிச்சு அது எதுக்காக அதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பெரிய கல்யாணம் மாதிரி பணம் செலவழிச்சு அதை கொண்டாடி, கடன் வாங்கி அதை கொண்டாடி, அது எதற்காக? அதை வந்து போஸ்டர் வேற அடிச்சு போட்டு அது எதற்காகனு எனக்கு ஒன்றும் புரியல. பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுதான், அதுக்காக அதை வந்து ஒரு பெருசா கொண்டாடணும்ன்றது அவசியம் கிடையாது. அப்புறமா எல்லாருக்கும் நம்ம உடம்புல இருக்க பிசியலாஜிக்கல், அதாவது பசி எடுத்தா உணவு சாப்பிடுறது, அப்புறம் சிறுநீர் கழிப்பது, இதெல்லாம் வந்து நார்மல் பிசியோலாஜி. அதை மாதிரி இதுவும் ஒரு பிசியோலாஜிக்கல் திங் தான். அதை வந்து என்னத்துக்கு இது வந்து தனியா உட்காரணும், இது வந்து அப்நார்மல், இது வந்து இதை தொடக்கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்வது ஐ திங்க் அது வந்து தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்க எல்லா இடத்துக்கும் பெண்கள் போக வேண்டியிருக்கு, இப்போ வேலைக்கு போக வேண்டியிருக்கு. யாரோ வந்து பைலட்டா இருக்காங்க, அவங்க வந்து போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா, வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா அன்னைக்கு? அது மாதிரி நார்மல்னு அதை எடுத்துக்கணும். அது வந்து இன்னுமே தெரியல, நிறைய பேருக்கு அது வந்து நார்மல்னு தெரிய மாட்டேன்றது, ஏதோ அப்நார்மல்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால அந்த குழந்தைகளும் பயப்படுறாங்க, மனநிலையில வளர்க்கப்படுகிறார்கள். நிறைய குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன. சில குழந்தைகளுக்கு அதிகமாக போகும், சில குழந்தைகளுக்கு குறைவாக போகும், சில குழந்தைகளுக்கு அது மாதிரிலாம் இருக்கும்போது அதை மறைத்து அது ஒன்றும் இல்லை அது சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் மறைச்சு அந்த பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து வெளியில சொல்றதே கிடையாது, அதுவும் தவறு. திருமணம் என்பது நம்ம இந்தியாவில 18 வயது மேல் தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நிறைய திருமணங்கள் 14, 15 நடக்குது, 12 வயதுல கூட நடக்குது. வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா 12 வயசுக்கே திருமணம் பண்ணிடுறாங்க. திருமணம் செய்து கொள்வது 30-40 வயது ஆளு கூட திருமணம் பண்றாங்க, பணத்துக்காக பணம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க.
2: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.
3: இதே வேலையா போச்சு.

0: தொடர்பு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இந்தியாவில் சுமார் 20 கோடி டூ வீலர்ஸ், 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸா E20ல தான் ரன் ஆகுது.
2: அப்ப எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது.
1: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுறதுக்கான முக்கிய நோக்கம் வந்து இந்த ஆண்டு பெண் குழந்தைகள் திருமணத்தை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப இந்த திருமணத்துக்கு ஒரு பெண் தயாரா இருக்கிறா அப்படின்னும் போது உடல் அளவுல எந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு வலிமை தேவைப்படுகிறது?
4: உடல் அளவுல வலிமைன்றது உடல் நல்லா சோகை அதெல்லாம் இல்லாத வெயிட் நல்ல கூடி ஓரளவு பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வந்து அந்த மாதிரி இருந்தா, ஏன்னா மனதளவுல ஒரு பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகுறது 18-20 வயசு ஆகும். மனதளவுல ப்ரிப்பரேஷன் வேணும். ஃபர்ஸ்ட் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மனதளவுல ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். ரெண்டாவது உடல் அளவுல அந்த பெண் உடல் நலம் நன்றாக இருக்கிறார்களா, எல்லாம் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் நார்மலா இருக்கா, ஏதாவது வேற ஏதாவது இது இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் திருமணம் பண்ணணும். இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், இப்ப வந்து கர்ப்ப பை வாய் தடுப்புக்காக 14 வயசுல தடுப்பூசி போடுறாங்க. ஏன்னா இது வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால ஃப்ரீயாக தடுப்பூசி ஒரு ஊசி போடுறாங்க, கர்டாசில்ன்ற ஒரு ஊசி போடுறாங்க 14 வயது குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு போடுகிறார்கள். இது எதற்கு என்றால் ஆணில் உள்ள சீமன்லேருந்து தான் அந்த வைரஸ் வருது. அது வரும்பொழுது பெண்ணுடைய கர்ப்பை வாயில் அது வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து கர்ப்பப்பை வாய் கேன்சர் வருகிறது, அதிகமாக வருகிறது. 25-26 வயசுலேயே கூட வந்துடுது பெண்களுக்கு. அதனால அதை தடுப்பதற்கு தான் இப்பொழுது இந்தியன் கவர்மெண்ட்டு இந்த கர்டசில் இன்ஜெக்ஷன், ஒரு இன்ஜெக்ஷன் 14 வயசில் போடுறாங்க, இப்போ ஃப்ரீயாக போடுறாங்க. ரொம்ப அதிக விலை அது, 3000-4000 ரூபாய் ஆகும் ஒரு ஊசி. ஆனால் அவங்க வந்து அதை ஃப்ரீயாக போடுறாங்க, அது வந்து எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது.
3: சரி, இப்போ உடல் அளவில் நான் கேட்ட கேள்வியில் வந்து அவங்களுக்கு எந்த விதமான உணவு முறைகள், எந்த விதமான வளர்ச்சி தேவைப்படுது, அதை பற்றி சொல்லுங்க.
4: உணவு முறைன்றது நம்ம சாப்பிட்ற உணவு சாப்பிட்டா போகிறோம், போதிய அளவு காய்கறிகள், அப்புறம் வந்து முட்டை இதெல்லாம் சாப்பிட்டா, நம்ம சாப்பிட்ற நார்மல் டயட்டே சாப்பிட்டா போதும், நல்லா சாப்பிடணும் அதுதான். சாப்பிடாம இத்தினோண்டு சாப்பிட்டுட்டு இல்லைன்னா பட்டினி இருப்பது. நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், 12th ஸ்டாண்டர்ட் பசங்க ஆக்சுவலாக பிரெஸ்ட் ஃபீடிங்கை பற்றி பேசுறதுக்காக போயிருந்தேன். போயிருந்த போது நான் சும்மா, இத்தனை பேர் காலையில் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால், 3 பேர் தான் கை தூக்கினாங்க, 40 கேர்ள்ஸும் 50 கேர்ள்ஸும் இருந்தாங்க. எத்தனை பேர் சாப்பிடாம இருந்தீங்கன்னா பாக்கியெல்லாம் காலையில் சாப்பிடாமையே வந்திருக்காங்க. அது மாதிரி காலை உணவு உட்கொள்வதில்லை. அதுக்கப்புறம் வந்து அடுத்த

0: என்கரேஜ்மெண்ட் அதை பார்த்து வேண்டியதை அந்த இதெல்லாம் சாப்பிடுறது. பாக்கி வந்து நல்ல உணவுகள் உட்கொள்வதில்லை, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போதிய அளவு ரெகுலராக சாப்பிட்டுன்னு வந்தாங்களாலே போகிறோம், அவங்களுக்கு போதிய அளவு சத்து வந்து விடும். நம்ம வீட்டுல சமைக்கிற உணவே போறோம். உங்களுக்கு
1: ஒட்டுமொத்தமா பாக்கும்போது ஒரு பெரிய வேல்யூ சிஸ்டம் சிதைஞ்சு போயிருக்கிற ஒரு சூழ்நிலையதான்.
0: வேல்யூ சிஸ்டமே ரொம்ப சிதைந்து போயிருக்குது பெண்ணை பற்றி. சோசியல் மீடியா என்று சொல்கிறோமே, அதையெல்லாம் பெண்கள் பார்த்து அட்ராக்ட் ஆயிடுறாங்க. அதை பார்த்து ஓ இதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறான சில விஷயங்கள்லாம் வந்து பரப்புகிறார்கள், அதையெல்லாம் பார்த்து இவங்க வந்து அட்ராக்ட் ஆயிடுறாங்க. அது வந்து தவறுவதற்கும் ஒரு முறையாக இருக்கிறது. ஒருத்தரை பற்றி நாம் சரியாக அறிந்து கொண்டுதான் அந்த 13-14 வயசுல ஆண் பெண்ணுக்கு அட்ராக்ஷன் நார்மல். ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து நல்ல ஹையா இருக்கு, அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்காக ஹார்மோன்ஸ் இருக்கு. ஆனாக இவங்க வந்து அதை தவறாக பயன்படுத்தி கொண்டு தவறான முறைகளில் செய்வது இதெல்லாம் வந்து தவறு என்று நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் எழுவதில்லை, 3-4 பேர் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்கிறார். இப்போ வந்து பாலியல் வன்கொடுமைன்றதே ரொம்ப வன்கொடுமையாக இருக்கு. ஏன்னா 3-4 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்வது என்பது ரொம்ப காமனாக போயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறது. அப்புறம் சில சைட்ஸ் இருக்கு, வெப்சைட்ஸ், அது வந்து தவறான எண்ணங்களை எல்லாம் உண்டாக்கும். சோசியல் மீடியாலாம் குறைச்சாதான் இந்த குழந்தைகள். அதப்புறம் சினிமா, சினிமாவில் என்னன்னாக்கா 12 வயசுலேயே போய் ஒரு பையனோட போய் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு ஊர் சுத்துறது அந்த மாதிரிலாம் தவறான இதெல்லாம் காட்டுறாங்க. நல்ல விஷயங்களும் வருது சினிமாவில், ஆனால் அதுவும் இந்த பெண்களுக்கு அது மனதில் ஒரு கிளர்ச்சியை உண்டாக்குகிறது. இதை மனதில் கிளர்ச்சியை உண்டாக்கும் இதையெல்லாம் செய்யக்கூடாது. இரண்டாவது, ஆண்கள் செய்கிறார்கள் நாமும் ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சில ஹேபிட்ஸ், அதாவது ஆண் குழந்தைகள் ஆண்கள் குடிக்கிறார்கள் நாமளும் ஏன் குடிச்சு பார்க்கக்கூடாது. நிறைய பெண் குழந்தைகள் இது மாதிரி இப்போ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸ்மோக் பண்ணுறது, குடிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த கெட்ட வழக்கங்கள்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுவும் தவறு. நாம் வந்து படித்து முன்னேற வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர, அது வரைக்கும் இந்த கெட்ட பழக்கங்கள் அப்புறம் இந்த காதல் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா மேலே முன்னேறுவதற்கே வழி மிக குறைவு அப்படின்றது இவர்களுக்கு தெரிய வேண்டும். எங்கு சென்றாலும் அவர்கள் நாம் செல்லும் இடம் நமக்கு பத்திரமாக இருக்குமா, சேஃப்டியாக இருக்குமா அப்படின்றத இன்னும் கூட பெண்கள், என்ன படித்த பெண்கள் கூட அந்த இடம் சேஃப்டியாக இருக்குமான்னு பார்த்துன்னா போகணுமே தவிர, தைரியம் இல்லாமல் எல்லா இடத்திலும் சென்று மாட்டிக்கொள்வது என்பது ரொம்ப தவறான விஷயம். இதை தவிர நிறைய பெண்களை ஏமாற்றி, நான் உனக்கு வந்து செல்போன் வாங்கி தரேன், அப்புறம் ஸ்காலர்ஷிப் தரேன், பெண்களை நிறைய ஆண்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் வா நீ உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டுன்னு வந்து பாலியல் வன்கொடுமை செய்வதை நாம் பார்க்கிறோம். சேஃப்டி வந்து எப்போ வரும் அப்படின்றது தான் எனக்கும் தெரியல. திருடன் வந்து அவனுடைய திருட்டை உணர்ந்து மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இது வந்து ரொம்ப கஷ்டம். பெண்ணை ஒரு போகப் பொருளாக பார்க்காமல், ஒரு விளையாட்டு பொருளாக பார்க்காமல், ஓ நம்முடைய தாய், நம்முடைய தங்கை, நம்முடைய மனைவி என்பதை போல பார்க்கும் எண்ணம் வரும்பொழுதுதான் இதையெல்லாம் ஓரளவு சரி செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன்.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.
2: ஒரு நல்ல CFL லாம் கொடுங்க.
3: இந்தாங்க,
2: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
3: இங்க பாருங்க, இதுல ISI முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ISI முத்திரையோட தர நிர்ணய நம்பர் அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
2: ISI முத்திரை, தரத்தின் உத்தரவாதம்.
4: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
5: கன்ஃபியூஷன் வேண்டாம், E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
4: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
5: E20 ஃபேக்ட்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.

0: நம்ம சமைக்கிற கேஸ் நல்லதா? கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணுமா? கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கறிப்பிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
3: குழந்தை திருமணத்தை தாண்டி குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய கர்ப்பம், அது வந்து கிட்டத்தட்ட 10-19 வயதுக்குள்ளான குழந்தைகள் அதிகப்படியாக கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. என்னென்ன பாதிப்புகளை அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தும் அதை பத்தி சொல்லுங்களேன்.
4: குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே பேட் டச், குட் டச் சொல்லி கொடுக்கணும். யாராவது வந்து இந்த இடத்துல தொட்டாக்க இது தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். குழந்தைகளுக்கு சொல்லணும், அத்துமீறி நடந்தால் கர்ப்பம் தரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 12 வயசு குழந்தைகள் கூட வயிற்றுல, ஆனாக்கா அந்த கர்ப்பப்பை வந்து இன்னும் ரொம்ப சிறியது. 18 வயசுக்கு ஏன் சொல்றோம் நம்ம, அது வரைக்கும் கர்ப்பப்பை வந்து இன்னும் வளருது. 18 வயது வரைக்கும் வளரும் பருவம். அப்ப வந்து அந்த வயிற்றுல இருக்கும் கர்ப்பப்பை வளரும், அது வந்து குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி அதற்கு கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு முக்காவசி என்ன நடந்ததுன்னு கூட தெரியறது இல்லை. அதுக்கப்புறம் வயிறு வலி அப்படின்னு போகும்பொழுது எத்தனையோ தடவை குழந்தை உண்டாகி இருப்பது, ஆனால் அந்த குழந்தைகள் வந்து பிழைக்காது, பிழைப்பதற்கு ரொம்ப அரிது. மனதிற்கு ஏற்படும் அந்த காயம் மாறவே மாறாது லைஃப் முழுக்க. அந்த சின்ன வயசில் ஏற்பட்ட காயம் அது மறக்கவே மறக்காது, மாய மாறவே மாறாது அவர்களுக்கு. அது ஒரு பெரிய வடுவாக இருக்கும். செக்ஷுவல் அபியூஸ் ஏன் ஜாஸ்தியாக இருக்குன்னாக்க, உடனே வந்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதில்லை.
3: தவறுகள் தண்டிக்கப்படுறது இல்ல வெகுசி.
4: ஆமா, தவறுகள் உடனே தண்டிக்கப்பட வேண்டும். ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி கேஸ் வருது, அதுக்குள்ள அந்த குழந்தைகள் வளர்ந்து விடுகிறார்கள். அவர்களிடம் வந்து இந்த வக்கீல்கள்லாம் வந்து கேள்விகள்லாம் கேட்கறாங்க. அவர்கள் வந்து அது ஞாபகம் கூட இருக்காது அந்த குழந்தைகளுக்கு. அதை தவிர அவர்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாகி விடுகிறது. கேள்வி எல்லாம் ரொம்ப தவறான கேள்விகள்லாம் கேட்கறாங்க. அந்த மாதிரி கேட்கும் போது அந்த குழந்தைகள் வந்து மனசுக்குள்ள, ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த கேஸ் வருது திரும்பி, உடனே தண்டனை கொடுக்க வேண்டும். எத்தனை இடத்தில் கொடுக்கிறார்கள் நினைக்கிறீர்கள்? அரசாங்கம் இந்த விஐபியா இருந்தாலும் உடனே அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மகாத்மா காந்தி சொன்னார், எப்பொழுது நமக்கு சுதந்திரம் என்றால் மிட்நைட். ஒரு பெண் நிறைய நகைகள் போட்டுக்கொண்டு அவளுக்கு பாதுகாப்பு எதுவும் இல்லாமல் தனியாக சென்றால் அவளுக்கு பயம் இல்லாமல் போக முடியும் என்ற நினைப்பு இருந்தால்தான் நாம் சுதந்திரம் பெற்றதாக இருக்கும் என்று காந்திஜி கூறினார். அதை நாம் அடைந்து விட்டோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
5: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.
6: பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு HIV பரவ முக்கிய வழி. பாதுகாப்பற்ற உடலுறவை தவிர்த்திடுங்கள். ஆணுறை தேவையற்ற கர்ப்பத்தை தடுக்கும், பால்வினை நோய் மற்றும் HIV வராமல் தடுக்கும். பாதுகாப்பான உடலுறவு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்.
7: அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக HIV பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
8: சிக்கா.

0: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு, என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும் நினைக்கிறேன்.
1: ஆமாங்க சார், உங்க செலக்சன் சரிதான், இது புது டிசைன்.
0: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
2: இன்று BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை நீங்க சொன்னீங்க. இப்ப இன்னொரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வறுமை, மாதவிடாய் வறுமை அப்படின்னு இதை சொல்றாங்க. பலருக்கு வந்து அந்த காலகட்டத்துல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல ஹைஜீனிக்கா கிடைக்கிறது இல்ல. ஸ்கூல்ஸ்லயும் சரி, இப்போ பல இடங்கள்ல சில வெண்டிங் மிஷின்ஸ் இருக்குது. அது தேவையில்லாத விஷயங்களுக்கான ஒரு வெண்டிங் மிஷின்ஸா இருக்குது. ஆனா மாதவிடாய் காலங்களில் ஒரு சானிட்டரி நாப்கின் ஒரு ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்து நமக்கு தேவை. இதை வந்து ஒரு மாதவிடாய் வறுமை அப்படின்றாங்க.
6: ஒருத்தர் வந்து ரொம்ப சீப்பா நாப்கின்ஸ் பண்ணிருக்காரு, கொஞ்ச நாளைக்கு ஏதோ சப்ளை பண்ணாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல, அதுக்கப்புறமும் இல்ல. அது ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு, அது மாதிரி ஸ்கூல்ஸ்ல கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸ்கூல்லயே வச்சு சப்ளை பண்ணலாம், பெண்களுக்கு வேணும்னு பொழுது கொடுக்கலாம். அதை வந்து ஆனா நிறைய அளவுல வேண்டி இருக்கும். அது வந்து அவர் ரெடியா இருக்கார் சப்ளை பண்றதுக்கு. சீப்பா வந்து நாப்கின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி எல்லா இடத்துலையும் கொடுத்தார், ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. இப்பொழுது அது நின்று விட்டது. நாப்கின்ஸ் வந்து ₹50 கிடைக்கிறது, ஆனால் எத்தனை பேரால் ₹50 வாங்க முடியும்? அதுக்கப்புறம் என்னன்னாக்க, இந்த மாதவிடாய் பண்ணுறது சைக்கலாஜிக்கல், அந்த குழந்தைகள்

0: வந்து அந்த மனசில் வந்து முடியாது முடியாதுன்னு சப்ரஸ் பண்ணும்போது மாதவிட குறைஞ்சிட்டு வந்துடும். அப்புறம் உடம்புல வந்து இரும்பு சத்து குறைவாக இருந்தாலும் போனாக்கா சொல்லுவாங்க, மேடம் எனக்கு வந்து மாதம் வரவே மாட்டேன்றது மேடம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஜென்ரலாக கேட்க மாட்டாங்க, தனியாக வந்து கேட்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு கவுன்சல் பண்ணுறதுக்கு யாராவது வேணும். ஏன்னா தாய்மார்களுக்கு அதை கவுன்சல் பண்ணுறதுக்கு அவங்களால முடியாது, ஏன்னா அவங்களே வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை மாதிரி இருக்கும்பொழுது அவங்களால அந்த குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ண முடியறதில்ல. ஆனால் வந்து ஸ்கூல்ஸில் இதை செய்யலாம், கட்டாயம் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து ஏர்லி ப்ரெக்னன்சினுடைய தீமைகளை பற்றி, அதாவது 14-15 வயசு பெண்கள் அவங்களுக்குள்ள அந்த உறவு உண்டாகும் பொழுது குழந்தை உண்டாகும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு தெரியறதில்ல. நிறைய பேருக்கு அதனால் ப்ரெக்னன்சி வந்துடுது. அப்புறம் வந்து அந்த பையன் விட்டுட்டு போயிடுறான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சஃபர் பண்ணுறது இந்த குழந்தைகள் தான். முக்காவாசி குழந்தைகள் படிப்பிலிருந்து நிறுத்தப்படுகிறார்கள். 13-14 வயசுலே அந்த குழந்தைகளை நிறுத்தி விடுகிறார்கள். ஒன்று சில குழந்தைகள் குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள், சில பேர் அபார்ஷன் பண்ணிவிடுறாங்க. அதை மாதிரி நடக்கிறது, இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது அது வந்து அவேர்னஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணும். இதை பத்தி
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.
2: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: ACP NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
1: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: கல்விங்கிறது பெண் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குது?
3: இப்பொழுது கிடைக்கிறது, ஏன்னா ஃப்ரீ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் 10வது 12வது வரைக்கும். ஆனாக அவர்கள் நான் சொன்ன மாதிரி கிராமத்திலேருந்து வர குழந்தைகளுக்கு வெகு தூரம் செல்ல வேண்டி இருக்கிறது கல்வி கற்பதற்கு. அதனால் ஒவ்வொரு லெவலுக்கு மேலே நிறுத்திடுறாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கவங்களாம் பஸ் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னாக்க முடியாமல் நிறுத்திடுறாங்க. அப்புறம் வீட்டில் இருக்க ஒரு மகனும் ஒரு மகளும் படித்து கொண்டிருந்தால் படிப்பு மகனுக்கு தொடருவார்கள், ஆனால் பெண்ணையும் நிறுத்தி விடுவார்கள். அது மாதிரி தான் இருக்குது இப்போவும். அந்த மகளுக்கு கற்க வேண்டிய கல்வியை ஓரளவோடு நிறுத்திடுறாங்க. ஆனாக்க ஆண் குழந்தையை படிக்க வைக்கிறார்கள். பெண்ணுக்கு உடனே சீக்கிரம் கல்யாணம் பண்ணோம், அதே தான் அவங்களுக்கு எண்ணம். 14-15 வயசு ஆயிடுச்சுன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் தான் அவங்களுக்கு பெண்களுக்கு இறுதி அப்படின்னு நினைக்கிற குடும்பங்களில் கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. அஃப்கோர்ஸ் இவங்களுக்கு தெரிஞ்சாக்க கவர்மெண்ட்லேருந்து போய் தடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இல்லைனாக்கா அந்த பெண்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கு, 15 வயதுலேருந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கு. குடும்பத்தில் நிறைய குழந்தைகள் பிறக்கிறது, அப்புறம் வீட்டினுடைய குடும்ப கஷ்டம், அதெல்லாம் அவர்களுக்கு தங்களை பார்த்து கொள்வதற்கு ஒரு கல்வியோ இல்லைனாக்கா ஒரு தொழிலோ ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறது எப்போவுமே பெண்கள் ஒன்று படிக்கணும், சுய தொழிலோ இல்லைனா ஏதாவது வேலையோ அவர்களுக்கு தனியாக தாங்கள் தனியாக காலில் நிற்பதற்கு வேண்டிய ஒரு தகுதி வர வேண்டும். ஒரு சின்ன வேலையோ ஏதாவது செய்யலாம், அது மாதிரி செய்ய வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னாக்க அந்த கணவன் இவர்களை விட்டு போனாலோ இல்லை அந்த கணவன் இறந்து போனாலோ அந்த குழந்தைகளை பார்த்துக்கொள்ளக்கூடிய வலிமை அந்த பெண்ணுக்கு வேண்டும். அது மாதிரி நிறைய அம்மாக்கள் இருக்காங்க அந்த காலத்துலேருந்து. அம்மாக்கள் வந்து வீட்டு வேலை செஞ்சு குழந்தைகளை படிக்க வச்சு எல்லாம் பண்ண நிறைய அம்மாக்கள் இருக்காங்க. முன்னுக்கு கொண்டு வந்த அம்மாக்கள் இருக்கிறார்கள், உறுதியோடு செஞ்சுருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அது மாதிரி இல்லாத ஒரு லெவல் படிப்போடு அவர்களுக்கு ஒரு தொழில்முறை கல்வியும் கற்றுக் கொடுத்தால்தான் நலம் என்று நான் நினைக்கிறேன்.
2: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: सुनती हो, कमाल ही हो गया।
1: क्या हो गया ऐसा?
0: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
1: ये कमाल कैसे हो गया?
0: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोलकर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
1: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
0: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
2: சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்துல குறிப்பா பெண் குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் அதை சொல்லுங்களேன்.
3: பெண் குழந்தைகளை பேணி காக்க வேண்டும், அது வந்து ஓரளவு இப்ப பரவாயில்ல. தென்னாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல பெண் குழந்தையை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ, அப்புறம் அதை நல்லா வளர்க்குறாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அது வந்து கொடுக்கணும். நீ வந்து நல்லா வருவ, நல்லா படிப்ப, நல்லா முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். அது கொடுப்பதற்கு தாய்மார்களால் இப்போ ரொம்ப முடியறது இல்லை, தந்தைமார்கள் தான் அதுக்கு முன் வந்து அந்த குழந்தைகளை, அம்மா நீ வந்து படிக்கணும், நீ நல்லா இருக்கணும். கேளுங்க, அந்த குழந்தைகள்லாம் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, படிக்க வச்சது இது பண்ணதே எங்கள் அப்பா தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் வரதட்சணை அது இது எல்லாம் நிறுத்திருக்கோன்னு சொல்கிறோம், அதை வந்து அன்பளிப்பாக எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான், வரதட்சணைன்னு சொல்லாத அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. அது மாதிரி இன்னும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வரதட்சணை கொடுத்து கூட அந்த பெண்களை கொலை செய்யும் அளவு இருக்கிறது இன்னும் கூட. பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா வந்து வரதட்சணை கொடுமை இல்லை, அவங்கள கொடுமைப்படுத்துறது அதெல்லாம் இன்னும் இருக்குது. அப்புறம் பெண்ணுக்கு ஒரு கணவன், இவன் தகுதி இல்லாதவன், ஆண்கள் வந்து ஆண்மை இல்லாமல் இருக்காங்க, கணவனோட நம்மளால் இனிமே இருக்க முடியாது அப்படின்னு நினைத்தால் தனியாக இருப்பதற்கு அவர்களுக்கு மனத்திண்மை வேண்டும். சில ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுமே முடியாது, ஆல்கஹாலிக்காக இருப்பாங்க, வந்து பெண்களை அடிப்பவர்களாக இருப்பார்கள், வன்கொடுமை செய்பவர்களாக இருப்பார்கள், ஆண்மை இல்லாமல் இருப்பார்கள். அவர்களையும் கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ற அந்த இதெல்லாம் விட்டுட்டு இனிமே வந்து தனிமையில் வந்து நாம் நம்மை பார்த்து கொள்ள முடியும் அப்படின்ற மனத்தின்மை வேண்டும். நிறைய பெண்களுக்கு அது இல்லை, அதனால்தான் அவங்க கஷ்டப்படுறாங்க.
1: குடும்பன்ற கட்டமைப்பு வந்து இல்லாம போயிடக்கூடிய ஒரு சூழல்.
3: சரி, குடும்பன்ற கட்டமைப்பே வேண்டும், ஆனால் அது வந்து ஒரு ஆரோக்கியமான குடும்பமான கட்டமைப்பாக இருக்கும். அதில் வந்து ஒரு பார்ட்னர் சரியா இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஒரு பார்ட்னர் சரியா இல்லை, இன்னொரு பார்ட்னர் என்ன செய்வது? அதை யோசிக்க வேண்டும். அப்புறம் இரண்டாவது, பெண்ணுக்கு மறுமணம், அந்த கணவர் அந்த ஆர்மியில் அவர் இறந்து விடலாம், அப்போ வந்து அந்த பெண்ணை வந்து விதவையாக வைத்திருப்பது தவறு இல்லையா? அவருக்கு மறுமணம் செய்வதற்கு வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. பெண்ணு விரும்பினால் அந்த பெண்ணுக்கு வேண்டிய முறையில் மறுமணம் செய்வதற்கும் சாத்தியக்கூறுகள் வந்து கொண்டிருக்கின்றன, நிறைய இடத்துல வருது இப்போ. அதுவும் வந்து இப்போ டைவர்ஸே ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்காமல் டைவர்ஸே இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கும் அவனுக்கும் ஒத்து போகலை அதனால் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற நிறைய பெண்

0: பெண்கள் இருக்கிறார்கள். தனியாக அவர்கள் அதுக்கப்புறம் வேலை செஞ்சுட்டு அவங்க தனியாக இருக்காங்க. அப்புறம் வேணும்னா அவங்க திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நிலை வர வேண்டும்.
1: சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்துல பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், அப்புறம் அவங்க கையாள வேண்டிய முக்கியமான அவசியமான டூல்ஸ், அவங்களுக்கு எப்படி வந்து அதிகாரம் அளிக்கணும், அவங்களை எப்படி ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நீங்க பேசுனீங்க. குடும்பம்ன்ற கட்டமைப்பு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஆண்களுடைய பங்கு பெண்களின் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். சோ ஆண்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவா இருக்கும்?
0: பெண்களை மதித்து காக்க வேண்டும். உங்கள் தாயை நீங்கள் எவ்வாறு மதிக்கிறீர்களோ அதே போல தாரத்தையும் மற்ற பெண்களையும் தாயை போல மதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள். மற்ற பெண்களை ஏளனம் செய்யக்கூடாது, அவர்களையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. எல்லோரும் வல்லவர்கள். பெண்கள் அதுவும் மிகவும் மனத்திண்மை வாய்ந்தவர்கள். அவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. சில ஆண்கள் தன்னுடைய மனைவி வந்து தன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறார், அவரை பார்த்து இவர் வந்து எப்ப பார்த்தாலும் தகராறு பண்றது அப்படின்ற அந்த குடும்பத்தை சில பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. நிறைய ஆண்களுக்கு அது பிடிப்பதில்லை. ஆண்களும் பெண்களும் வல்லவர்கள் தான் என்பதை அவர்கள் மனத்தில் கொள்ள வேண்டும். நம்மை விட ஒருவர் உயர்ந்து விட்டார் என்பதற்காக அவரை ஏளனம் செய்யக்கூடாது.
1: பெண்களை பாதுகாக்கிறதுல அவங்களோட பொறுப்பு என்னவா இருக்கும்?
0: பெண்களை வந்து தன்னுடைய தாய் போல மதிக்கிறார்கள் என்றாலே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பாதுகாப்பு வந்துடும். அதுக்காக வந்து அவங்கள வெளியே போகாத, இங்கே போகாத, அங்கே போகலாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க. அங்கே போகும்போது தங்களை எவ்வாறு காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் வந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தற்காப்பு கலை பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். பெண்கள் வந்து பெண்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும், இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். மனத்திண்மை கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து
1: சுதந்திரமாக
0: யோசிப்பதற்கும் சுதந்திரமாக செயல்படுவதற்கும், அது வந்து அவர்கள் தவறாக போனால் அவர்களை கரெக்ட் பண்றதுக்கும் அவர்களுக்கு வந்து ஆண்கள் முன் வர வேண்டும்.
1: ஒரு நீண்ட நெடிய டிஸ்கஷன் இருந்தது. சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்துல நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அறிவுரைகள், நீங்க பெண்களுடைய நிலையை பற்றிய ஒரு புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு பெண்களும் சரி ஆண்களும் சரி மாற வேண்டி இருக்கு, பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: while another leader, Ajinkya Rishinde, has been released on a personal bond. The three were detained by Delhi police over allegations of attempting to enter Jantar Mantar a day after it was denotified as a protest site. Facing criticism over the diesel deal with Russia, US President Donald Trump defended the deal to release Russian diesel into global markets, saying it is intended to ease high fuel prices and is not meant for the United States. Trump said last Friday that Russia will supply more than 3 lakh tons of diesel, followed by 5 lakh tons in November and 1 million tons thereafter. The US Treasury Department issued a temporary license easing sanctions on Russian diesel shipments until 7th of April 2027. India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Jammu and Kashmir, Ladakh, Tamil Nadu and Puducherry for the day. The Met Department also predicted thunderstorms accompanied with hailstorm over Haryana, Chandigarh, Delhi, Himachal Pradesh, Punjab and West Rajasthan till Friday. IMD said that thunderstorms accompanied by lightning and lightning over Andhra Pradesh, Orissa, Rajasthan and Vidarbha, Himachal Pradesh, Keralam and South Interior Karnataka during the next 2 days. In men's cricket, India will face West Indies in the 4th T20 International in Hyderabad today. The match will begin at 7 p.m. Indian time. India lead the 5-match series 2-1 after defeating West Indies by 14 runs in the 3rd T20I in Indore last Sunday. In badminton, Tanvi Sharma and Kidambi Srikanth progressed to the second round of the Denmark Open 2026 after securing hard-fought victories in their opening matches. Benchmark domestic equity indices were trading around 0.5% down in afternoon session today. Sensex fell 351 points to 72,682, while Nifty lost 125 points to 22,598 when reports last came in. In the broader market at the National Stock Exchange, mid-cap 100 index dipped marginally, while small-cap 100 index declined 0.2% a short while ago. And now before we end the bulletin, the headlines once again. India proposes developing joint India-ASEAN research agenda focused on maritime security and emerging technologies. External Affairs Minister Dr. S. Jaishankar says, world is moving towards new international order with wide range of countries playing greater role in global affairs. Wholesale price index inflation rises to 11.39% in September this year. IMD forecasts heavy rainfall over Jammu Kashmir, Ladakh, Tamil Nadu and Puducherry for today. And in cricket, India to take on West Indies in 4th T20 International in Hyderabad today. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15:03. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: ஆகாஷ்வாணி ஆளுமை சிறக்க வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
3: எனக்கு தெரிந்த ஒரு மளிகை கடை அதிபர் காலையில் 6:00 கடைக்கு போய்விடுவார். கடையை 10 மணிக்கு மூடுவார், 11 மணிக்கு தான் வீடு திரும்புவார். புறப்படும் பொழுது அவர் வீட்டு பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், திரும்பும் போதும் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். நல்ல வேளையாக அவருக்கு ஒரு புரிந்த மனைவி என்பதனாலே சரி, தொழில்தானே நமக்கு எல்லாம் தருகிறது, எனவே அவர் தொழிலை இடையறாது செய்துவிட்டு போகட்டும், நம்மாலான ஒத்துழைப்பை நாம் தருவோம் என்று அந்த அம்மா எண்ணினார்கள். அதனால் ஒத்துழைப்பு கிடைத்தது. ஆனால் பிள்ளைகள் வளர வளர பிரச்சனைகள் வேறு மாதிரி ஆகிவிட்டன. அப்பாவை பார்க்கவே முடியல, என்னம்மா அப்படி பண்ணுறாங்க, வெளியில் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட கடை திறக்கிறாங்க அப்படியே என்று அந்த பிள்ளைகள் வருத்தப்பட வருத்தப்பட அவருடைய குரல் ஓங்க ஓங்க மளிகை கடை அதிபருக்கு பிரச்சனை ஆகிவிட்டது. அது மட்டும் இல்லை, இந்த காலத்து பிள்ளைகள் வெளியில் போகணும், உணவை வெளியில் சாப்பிடணும், ஞாயிற்றுக்கிழமைன்னா வீட்டில் சமைக்கப்படாது. பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு கொஞ்சம் கையை ஒசத்திடுறாங்க. எனவே நாம் இந்த காலத்து பிள்ளைகளை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் இனிமேலும் நான் கடை கடை என்று கட்டி கொண்டு நாம் அதையே பார்த்து கொண்டிருக்க கூடாது, பிள்ளைகளையும் கவனிக்க வேண்டும். நான் எல்லா தொழிலதிபர்களுக்கும் எல்லா நேரமற்றவர்களுக்கும் நான் அன்புகூர்ந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், தயவுசெய்து குடும்பத்தை கவனியுங்கள். நம்முடைய வாழ்வினுடைய பிரதானம் என்பது குடும்பம்தான். ஒரு தாளை வைத்து எழுதுங்கள், அது எப்படி அந்த எழுத்து எழுக்கிறது என்று பாருங்கள். ஒரு பொத்தல் பொத்தலான அட்டை மீது ஒரு தாளை வைத்து எழுதுங்கள், அந்த எழுத்து என்ன ஆகிறது என்று பாருங்கள்.

0: கற்றையான தாள்களை வைத்துக்கொண்டு எழுதி பாருங்கள். உங்கள் கையெழுத்து உங்கள் கையெழுத்து தானா என்று கேட்கும் அளவிற்கு அவ்வளவு அழகாக இருக்கும். நான் அடித்தாள் என்று நான் சொல்வது குடும்பத்தை. அற்புதமான குடும்பம் அமைகிற போது ஒரு மனிதனுடைய வாழ்வு மிகச்சிறந்த உன்னத நிலைக்கு போகிறது. அந்த குடும்பம்தான் நம்முடைய பெரிய ஆதாரம். எனவே குடும்பத்திற்கு ஆதரவாக நாம் நடந்து கொள்வது என்பது அவர்களுக்காக நேரம் ஒதுக்குவது என்பது. கருவேப்பிலை கண்டுகளைப் போற ஓரிரு பிள்ளைகளைத்தான் இந்த காலத்தில் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஞாயிறு கூட வீடு தங்காமல் ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை என்னவென்று சொல்வது? அப்படியே ஞாயிறு என்று வீடு தங்கினாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தூங்குகிறார்கள், கிரிக்கெட் பார்க்கிறார்கள், தொலைபேசியில் இருக்கிறார்கள், பேப்பர் படிக்கிறார்கள். இது ஞாயிறிலே நான் வீடு தங்குகிறேன் என்று ஒரு பேர் பண்ணுகிறார்கள். இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் என்றால் கேட்கவே வேண்டாம். அப்பப்போ அவர் வெளிநாடு போயிடுவார், கான்ஃபரன்ஸ் உம்பார். கேட்டால் உங்களுக்கு தானாடியும் போட்டு கட்டுறேன், உங்களுக்கு தானாடியும் உழைக்கிறேன், ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்று புலம்புவார். அவர்கள் கேட்பது உங்கள் பணத்தை மட்டுமல்ல, நீங்கள் செய்து கொடுக்குற வசதிகளை மட்டுமல்ல, அவர்கள் கேட்பது உங்களுடைய நேரத்தை. அந்த நேரத்தை கொடுங்கள், பொக்கிஷமாக அவர்கள் போற்றுவார்கள். அவர்களிடத்தில் வேறு எந்த சமாதானமும் ஈடுபடாது. எனவே குடும்பம் என்கிற நல்ல அடித்தளத்தை மிகச் சிறப்பாக அமைத்து கொண்டு அவர்களுக்கு போதுமான நேரம் ஒதுக்கி நாம் அவர்களுக்காக வாழ்கிற பொழுது, அவர்களுக்கு நாம் புரிய வைக்கிற முயற்சி செய்யும் பொழுது அவர்களை நாம் நம்முடைய கட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள முடியும், அல்லது அவர்கள் விரும்புகிறபடி நாம் நடந்து கொள்ள முடியும். எந்த திருமணம், எந்த வரவேற்பு, எந்த நிகழ்வு என்றாலும் அவர்களையும் அழைத்து போங்கள். ஒரு ஞாயிறை அவர்களுக்காக ஒதுக்கி விடுங்கள், அல்லது ஏதேனும் ஒரு தினத்தை. எனவே குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்காதவர்கள் எவ்வளவு வாழ்விலே வெற்றிகரமானவர்களாக இருந்தாலும் அவர்களை முழுமையான மனிதர்களாக என்னால் ஏனோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நேரமற்றவர்கள் மனம் வைத்து அன்பு கூர்ந்து குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்கி அவர்களுடைய மகிழ்வை பன்மடங்காக ஆக்க முடியுமா என்று பாருங்கள். இதே அன்பான வேண்டுகோள்.
1: ஆளுமை சிறக்க வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரும் மதிய வணக்கம். காலத்தால் அழியாத கானங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் கேட்கலாம், படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

0: குடிக்கிற பேக்கேஜ் வாட்டர் சுத்தமா இருக்குமா, கரெக்டா பேக் பண்ணி இருப்பாங்களா, இல்ல காலாவதி ஆயிருக்குமோ, இப்படி எல்லாம் சங்கடம் இல்லாம தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குடிநீர் பாட்டில்களை மட்டுமே வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக என்றென்று மக்கள் பணியில் ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு,
2: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு,
3: என் ஸ்கூட்டர் பிக்அப் வேற லெவல்.
4: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்அப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
5: FM Rainbow புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க இது FM Rainbow புதுவை 102.8, இன்றும் உங்கள் மனதோடு.

சேர்த்தாள், தீயோடு பஞ்சை சேர்த்தாள், நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தாள், தீயோடு பஞ்சை சேர்த்தாள் என்று காதல் ஏக்கம் தந்தாள். சென்றாள் நாளையன் செய்வாளோ ஒரு பெண்ணை பார்த்து நில

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: FM ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ஐஎஸ்ஐ நம்பிக்கையின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ பாதுகாப்பின் முத்திரை,
1: ஐஎஸ்ஐ தரத்தின் முத்திரை.
0: ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 0442 2254142, 0442 2254146.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றும் உங்கள் மனதோடு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: யோசிச்சு பாருங்க, E20 க்கு 15 to 20 years research பண்ணிருக்காங்க, thousands of hours test பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BAS மாதிரி organizations உம் evaluate பண்ணிருக்காங்க.
3: அப்போ trustworthy தானே?
2: Exactly. E20 scientifically researched, tested and proven safe. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
4: FM Rainbow புதுவை 102.8 இல் இது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் பாவமன்னிப்பு திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, இன்றும் உங்கள் மனதோடு.

0: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ISI நம்பிக்கையின் முத்திரை,
0: ISI பாதுகாப்பின் முத்திரை,
1: ISI தரத்தின் முத்திரை.
0: ISI முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-22-54-1-442, 044-22-54-1-216.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரம் 3:33. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. இதயம் துடிக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம இதயம் ஹெல்தியா இருக்கணும்னா இதயத்துக்கு தேவையான ரத்தம் தடையில்லாம போகணும். ஆனா இதயத்துக்கு போற ரத்த நாளங்கள்ல அடைப்பிருந்தா என்ன ஆகும்? எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இதய தமனிகள் அடைப்பு, இதன் காரணங்களும் மற்றும் சிகிச்சையும் பற்றி தான் நிறைய விஷயங்களை பேச போறோம். இதயத்துக்கு போற ரத்த நாளங்கள்ல அடைப்பு எதனால வருது, இத ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியுமா, இதற்கான சிகிச்சைகள் என்னென்ன, இப்படின்னு இதய தமனிகள் அடைப்பு தொடர்பான நிறைய விஷயங்களை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இத பத்தி நாம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி

0: மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இதயவியல் துறையின் மூத்த இதய மருத்துவர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்கள். அவங்களை நமது நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: நேயர்களே, இதய தமனிகள் அடைப்பு இதன் காரணங்களும் மற்றும் சிகிச்சையும் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 04133 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த இதய தமனி அடைப்பு அப்படின்னா என்ன, இது வந்து எப்படி ஏற்படும் சொல்லுங்க டாக்டர்.
1: சரி, இதய தமனி அடைப்பு அப்படிங்கிறது ரொம்ப மக்களுக்கு எளிதாக புரியணும் அப்படின்னா, இதயத்தில் உள்ள இரத்த குழாய் அடைப்பு அப்படின்னா ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்கலாம். இதய இரத்த குழாய் அடைப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதயம் தான் வந்து உடம்பில் இருக்கிற மற்ற பகுதிகளுக்கு ரத்தம் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு வகையான பம்ப். அதாவது அது ஒரு மற்ற இடத்துக்கு ரத்தம் சீராக போகிறதுக்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பம்பு தான் நம்ம இதயம். அந்த இதயத்துக்கு பிரத்யேகமாக ரத்தம் சப்ளை பண்ணக்கூடிய சிறிய வகை இரத்த குழாய்கள், அதுதான் வந்து இதய தமனி அப்படின்னு சொல்லக்கூடிய இதய இரத்த குழாய்கள். இந்த இதய இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் அப்படிங்கிறது தான் வந்து யூஸ்வலாக மாரடைப்பு அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த மாரடைப்புக்கும், இப்போதான் சொன்னீங்க மாரடைப்புக்கும் இருக்கும்னு, இந்த இந்த மாரடைப்பிற்கும் அந்த இதய அடைப்பிற்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்?
1: இரண்டுமே ஒன்று தான். ஆக்சுவலாக இதய இரத்த குழாய் அடைப்பும் காரணமாக தான் நமக்கு மாரடைப்பு ஏற்படுது. எங்கே வித்தியாசப்படுது அப்படின்னா, இதயத்தில் இருக்கிற இரத்த குழாயில் நமக்கு அடைப்புகள் ஏற்படும் பொழுது காலப்போக்கில் எல்லாருக்கும் அது மாரடைப்பாக வரணும்னு அவசியமில்லை. மாரடைப்பு எப்போ சொல்லுவோன்னா, ஏற்கனவே இரத்த குழாயில் ஏற்பட்ட ஒரு கொலஸ்ட்ரால் படிமண், அந்த படிமண் மேலே ஒரு விரிசல் ஏற்பட்டு அந்த அடைப்பு இருக்கிற இடத்துல வந்து முழுமையாக ரத்தம் கட்டி போய் அந்த இரத்த குழாய் 100% வந்து இரத்த ஓட்டத்தை இழந்துடுறது அப்படிங்கிறது தான் நம்ம மாரடைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடிய மேஜர் ஹார்ட் அட்டாக். ஆனால் இது இல்லாமல் முழு அடைப்பு ஏற்படாமல் சில சமயம் மைனர் ஹார்ட் அட்டாக், அதாவது இதயத்தில் இருக்கிற ரத்த குழாயில் இருக்கிற விரிசல்களில் சும்மா ஒரு இரத்த ஓட்டத்தை தடை மட்டும் பண்ணி முழுசாக இரத்த ஓட்டத்தை 100% குறைக்காமல் இரத்த ஓட்டம் இன்னும் இருக்கும்பொழுதும் கூட சில சமயங்களில் மாரடைப்பு ஏற்படலாம். இது ரெண்டுமே இல்லாமல் பேஷண்ட்ஸ்க்கு சில நேரங்களில் வெறும் வலி, அதாவது இரத்த குழாயில் அடைப்பு இருக்கும், ஆனால் அடைப்போட தன்மையோட தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாத காரணத்தினால ஏதேனும் பிரத்யேகமான வேலை செய்தால் மட்டும் வலி ஏற்படுறது, அந்த மாதிரி உணர்றதும் உண்டு. ஸோ இதே இரத்த குழாய் அடைப்பு முழுமையாக ஏற்படும் பொழுது, அதாவது 100% கட் ஆஃப் ஆகும்போது தான் அதை நம்ம மாரடைப்புன்னு சொல்கிறோம்.
0: ஓகே டாக்டர், என்னோட அடுத்த க்வெஸ்சனுமே அதுதான், இதயத்தில் வந்து அடைப்பு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்க முடியுமா? அதாவது ஆரம்பத்திலே இதை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா?
1: ஆரம்பத்திலே இதை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நோயினுடைய காரணங்கள் நம்ம இருக்கக்கூடிய மக்கள், அதாவது முக்கியமாக வந்து வயதானவர்கள் ஒன்று. முன்னாடியெல்லாம் வந்து இதய நோய்கள் வந்து ஒரு 60+ அந்த மாதிரி தான் வந்து வந்து பார்த்துருக்கோம். ஆனால் சமீப காலமாக நம்மளுடைய வாழ்வியல் மாற்றத்தினால 35-40 வயசுக்காரங்களுக்கு இதயத்தை சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடியது நம்ம பார்க்குறோம். ஸோ ஜென்ரலாக இதை தெரிஞ்சுக்கணும் முன்கூட்டியே அப்படின்னா, பேஷண்ட்ஸ் சொல்லக்கூடிய நோயினுடைய அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, அறிகுறிகள்னு சொல்கிறது நெஞ்சு வலி, சில சமயம் மூச்சு திணறல், படபடப்பு, எளிதாக வேலையை செய்ய முடியாமல் இருக்கிறது, அவங்க எளிதாக சோர்வடைகிறது, இந்த மாதிரியான சில அறிகுறிகள். அறிகுறியே இல்லாமல் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இதய இரத்த குழாய் அடைப்பு வரதுக்குரிய காரணங்களாக இருக்க கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய ப்ரெஷர், அப்புறம் கொலஸ்ட்ரால், அதிகப்படியான இரத்த கொழுப்பினுடைய அளவு, இது நம்ம பார்க்கறது. இது இல்லாமல் பிரத்யேகமாக வழி வழியாக சில பேருக்கு வந்து ஜெனட்டிக், அதாவது மரபணு காரணங்களால் வரலாம். அவங்களுடைய குடும்பத்தில் நிறைய பேருக்கு பிளாக்ஸ் வந்திருக்கிறது சில பேர் குடும்பத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி மரபணு ரீதியாக பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லை வயது சிறிது கூடியவங்க, இவங்க எல்லாருமே வந்து தனக்குரிய நோய்க்குரிய அறிகுறிகள் இல்லாமல் இருந்தாலும் சில சமயங்களில் அவங்களுக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அவங்க முன்கூட்டிய பரிசோதனைகளை தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக பரிசோதனைகள் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசிஜி, எலக்ட்ரோகார்டியோகிராம் சொல்லுவோம், அப்புறம்

0: இதயத்துடைய செயல்திறனை பார்க்கக்கூடிய எக்கோ கார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டு மட்டும் இல்லாமல் பேஷண்ட்ஸுக்கு ரெண்டுமே நார்மலாக சில பேருக்கு இருக்கும், ஆனால் இருந்தாலும் ரத்த குழாய் அடைப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அது தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சில சமயங்கள் வந்து ட்ரெட்மில் பரிசோதனை, அதாவது நடக்க வச்சு இசிஜி பண்ணி பார்க்குறதோ இல்லை சிடி ஸ்கேன் மூலமாக இதய ரத்த குழாய் அடைப்பு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு பரிசோதனைகளும் உண்டு.
1: ஓகே டாக்டர், யூஸ்வலாக இப்போ எந்த வயதினருக்கு இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கு டாக்டர்?
0: ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர்லையும் என்ன வித்தியாசப்படும் கொஞ்சம் இது. ஆண்களில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா 55 60 வயசுக்கு மேலே தான் முன்கு வந்துட்டுருக்கு. ஆனால் சமீப காலமாக வந்து நம்ம சிறிய வயசில் வரக்கூடிய மாரடைப்போலையும் நிறையா பார்க்க தான் செய்கிறோம். ஸோ இப்போ தற்போதுள்ள சூழ்நிலையில் ஒரு 35-40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களே அவங்களுடைய நோயினுடைய அறிகுறிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது தான் நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ யூஸ்வலாக வந்து பெண்களை விட ஆண்களுக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்குது.
0: ஆமாம், ஜென்ரலாக பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்தில் ஒரு அவங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய இந்த இயக்குநீர்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் காரணமாக அவங்களுக்கு ஒரு வகையான சேஃப்டி இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் வந்து அவங்க உடம்புல ஜென்ரலாக கொலஸ்ட்ராலுடைய அளவை சீராக வச்சுருக்கிறதுக்கும் பிபி சுகர் ரொம்ப ஏறாமல் இருக்கிறதுக்காகவும் பாதுகாப்பு தரக்கூடிய அளவில் தான் இருக்கும். சில பேர்களுக்கு சிறிய வயசுலேயே சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா இந்த ஹார்மோனல் பாதுகாப்பும் இருக்காது. சர்க்கரை நோய் அந்த மாதிரி இல்லாதவங்க இல்லை மரபணு ரீதியான காரணம் இல்லாதது ஜென்ரலாக லேடிஸ்க்கு இந்த மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறம் தான் ரிஸ்க் ஜென்ரலாக அதிகம்.
1: ஓகே டாக்டர், யூஸ்வலாக இந்த இதய தமனிகளில் கொழுப்பு வந்து எப்படி படியும், இதுக்கான காரணங்கள் என்ன டாக்டர்?
0: இதய தமனிகளில் கொழுப்பு படிகிறதுக்குரிய காரணங்கள் அப்படின்னு நம்ம பரவலாக பார்க்கறது அப்படின்னு பார்த்திங்கன்னா உயர் இரத்த அழுத்தம். உயர் இரத்த அழுத்தம் காரணமாக இதய இரத்த குழாய் ஓட்டத்தில் சீராக இல்லாமல் இரத்த குழாய் ஓட்டம் தடைபட்டு போகிறது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான கெட்ட கொழுப்பு என்று சொல்லக்கூடிய இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அதனுடைய அளவு இரத்தத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. ரெண்டாவது சர்க்கரை நோய். இப்போ சமீப காலமாக ரொம்ப இந்தியாவில் ரொம்ப காமனாக, அதாவது இந்த இதய இரத்த குழாய் அடைப்பு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து சர்க்கரை நோய். ஸோ சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, இது மட்டும் இல்லாமல் பழக்க வழக்கங்கள், பர்டிகுலராக வந்து ஸ்மோக்கிங், அதாவது புகைப்பிடித்தல், இல்லை டொபாக்கோ எந்த வகையில் யூஸ் பண்ணாலும் சரி, அது இப்போ புகையிலையாக போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் இந்த இதய இரத்த குழாயை பாதிக்கக்கூடிய தன்மை உடையது.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திர பேசுறேன். ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் சந்திரசேகர் பேசுறேன் மேம், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து.
1: சந்திரசேகர் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: வணக்கம் டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு டாக்டர். முதலாவது கேள்வி வந்து, குறிப்பிட்ட இந்த ரத்தத்துல ரத்த குழாய் அடைப்பு அப்படிங்கறது இருக்குல்ல, அந்த ரத்த குழாய் அடைப்பு ஒருத்தருக்கு இருக்குங்கறத டயக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் உகந்தது அல்லது அவங்களுக்கு வந்து அந்த மருந்து உகந்தது அப்படிங்கறத என்ன ஃபேக்டர்ஸ் வச்சு டாக்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க? அது முதல் கேள்வி. ரெண்டாவது டாக்டர், இந்த இரத்த நாளங்கள் இதுல சுருங்கி விரியறது இல்லையா, இதற்கு என்ன காரணம், இரத்த நாளங்கள்லயே பாதிப்பு வருது, அவங்களுக்கு வந்து ஹெரிடிட்டரியாம் வர வாய்ப்பு இருக்கா, இதை பத்தியும் சொல்லுங்களேன்.
0: முதல்ல வந்து இரத்த குழாயில் வந்து இரத்த நாளங்களில் எதனால் இது ஹெரிடிட்ரியாவோ வருதா அப்படின்னு சொன்னாங்களே, அந்த கேள்விக்கு முதல்ல நான் பதிலுக்கு வந்துடுறேன். இரத்த நாளங்கள் பார்த்திங்கன்னா அது எப்போதும் நம்மளுடைய உடம்பில் இருக்க ரத்த ஓட்டத்தை சீராக மெயின்டைன் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இரத்த நாளங்களில் 3 ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நம்ம அது சயின்டிஃபிக்காக சொல்லும்போது அதனுடைய வால், அதனுடைய செவரில் மொத்தம் 3 வகையான லேயர்ஸ், படிமண்கள் இருக்கும். அந்த படிமண்ணில் முதல் லேயருக்கும் ரெண்டாவது லேயருக்கும் நடுவில் தான் இந்த கொழுப்பு இது போய் படிகிறது. இதுக்கு மெயின் காரணங்கள்னு சொல்லக்கூடியது இந்த இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கவரிங்கில் ஏற்படக்கூடிய வேதியியலான மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் ஏன் ஏற்படுது அப்படின்னா உயர் இரத்த அழுத்தம் இருக்கிற காரணங்கிறதுனால ரத்த குழாயோடைய ப்ரெஷர், அதாவது ரத்த குழாய் வந்து அதிகப்படியான ஒரு ப்ரெஷருக்கு அடிக்கடி இருக்கிறதுனால அதில் சின்ன சின்ன விரிசல்கள் ஏற்படலாம். ரெண்டாவது சுகர் இருக்கிறவங்களில் அந்த சுகர்னால வரக்கூடிய தாதுக்கள், அதை வந்து டெக்னிக்கலாக நாங்கள் அட்வான்ஸ் கிளைகாசிலேஷன் இன் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது சுகர் இருக்கிறவங்கள அதிகப்படியான சுகர் இருக்கிற அதுலேருந்து வரக்கூடிய தாதுக்கள் வந்து ரத்த நாளத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்டோத்திலியம் அப்படிங்கிற லேயரை பாதிக்கும். ரெண்டாவது மூன்றாவது கொலஸ்ட்ரால், இது வந்து உயர் அளவிலான அந்த கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அதுலேயும்

0: சிறிய ரக பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்மால் எல்டிஎல் பார்ட்டிகல்ஸ் சொல்லுவாங்க டெக்னிக்கலாக. இந்த கெட்ட கொழுப்பு இது எல்லாம் இரத்த நாளங்களில் போய் ஈஸியாக விரிசல்கள் நடுவில் படியக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்படி தான் அடைப்புகள் உருவாகுது. ரெண்டாவது, ஒரு பொறுத்தருக்கு ரத்த குழாய் அடைப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சா அந்த இரத்த குழாய் அடைப்புக்கு ஒரே வகையான சிகிச்சை முறை ஒவ்வொரு நோயாளிக்கும் இருக்காது. ஒவ்வொரு நோயாளிக்கும் அவங்களுடைய இரத்த குழாய் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ முதல் விஷயம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்த குழாயோடைய அடைப்புடைய தன்மை என்ன அப்படின்னு பார்ப்போம். சில பேருக்கு இப்போ சராசரியாக இதயத்தில் எல்லாருக்கும் மூன்று இரத்த குழாய்கள் இருக்கும். மூன்று இரத்த குழாய், இடது பக்கம் இரண்டும் வலது பக்கத்தில் ஒன்றும். இரத்த குழாயில் அடைப்புன்னு சொல்லக்கூடியது எந்தெந்த பகுதிகளில் இருக்குது, அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அடைப்புடைய தன்மை என்ன, அடைப்பு சிறிய அளவில் இருக்கா இல்லை நீள நீளமாக இருக்கா, இல்லை அடைப்பினுடைய பகுதி வந்து ஒரு இரத்த குழாய் இன்னொரு இரத்த குழாய் பிரிகிற இடத்துல இருக்கா, இரத்த குழாய் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஆஸ்டியம்னு சொல்லக்கூடிய அந்த ஓப்பனிங்கில் இருக்கா, இல்லை இரத்த நாளங்கள் எல்லாம் ஃபார்ம் ஆகிற இந்த அயோர்டான்னு சொல்லக்கூடிய பெரிய இரத்த தமனியிலே இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் தீர்மானத்தை நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சை முறை அப்படின்னு கிடையாது. ஒரு விஷயம் காமன், அதாவது மருந்துகள். எந்த எப்படி வீட்டுக்கு வந்து ஒரு அஸ்திவாரம் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி இதய இரத்த குழாய் அடைப்பை சரி பண்ணுறதுல மருந்துகள் ஒரு பெரும் பகுதியாக இருக்குது. எந்த வகையான சிகிச்சையாக இருந்தாலும் அதற்கு அடித்தளம்னு சொல்லக்கூடியது மருந்துகள். மருந்துகள் மூலமாக நம்ம இரத்த குழாய் அடைப்பை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் இரத்த குழாயோடைய அடைப்புனால மாரடைப்பு வராமல் தவிர்ப்போம். ப்ளஸ் அதனோட கொலஸ்ட்ரால் சுகர் பிபி தளத்தை கட்டுக்குள்ளே வைப்போம். இது இல்லாமல் ஒருத்தருக்கு ஸ்டென்ட் சிகிச்சை தேவைப்படுதா, இல்லை ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய பைபாஸ் ஆப்ரேஷன் தேவைப்படுதா அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆளுடைய உடம்புடைய தன்மை மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இதய செயல்திறன் எல்லாத்தையும் சேர்த்து இரத்த குழாய் அமைப்பையும் சேர்த்து தான் முடிவு பண்ண முடியும். ஒரே மாதிரியான முடிவு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது.
1: ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.
2: சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா, கேஸ்கட் விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா, இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா, இதுக்கு ஒரே வழி இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்
3: வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
2: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
3: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இதய தமனிகளில் அடைப்பு, இதன் காரணங்களும் மற்றும் சிகிச்சையும் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இதயவியல் துறை மூத்த மருத்துவ டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்கள். ஓகே டாக்டர், இப்போ ஒரு நேர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: கொம்பாக்கத்துல இருந்து சாம்பசிவம் பேசுறேன் மேடம். டாக்டர் கிட்ட பேசுறேன்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம் சார்.
6: வணக்கம்.
5: எங்க வீட்டு அம்மாவுக்கு டிஜிஎல் கொலஸ்ட்ரால் வந்து ஒரு 100 பாயிண்ட் அதிகமா இருக்குது.
6: டிஜிஎல்லா?
5: டிஜிஎல், டிஜிஎல் டிரைகிளிசரைட்ஸ்.
6: சரி சரி.
5: என்னென்ன சாப்பாடு நம்ம தவிர்த்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க சார்.
6: சரி,
5: எது எது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க.
6: சரி, ட்ரைகிளிசரைட்ஸ் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது கொலஸ்ட்ரால் உடைய டெஸ்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக

0: இந்த ட்ரைகிளசரைட் கொலஸ்ட்ரால் யாருக்கு அதிகமாக இருக்கும்னா, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா இது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இயற்கையாகவே ரொம்ப அதிகமாக உடம்பில் ஃபார்ம் ஆகும். இது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்புன்னு சொல்கிற எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரைகிளசரைட்ஸ் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதும் வந்து இரத்த குழாய் அடைப்புகளுக்கு ஒரு காரணமாக அறியப்பட்டிருக்கிறதுனால இதை கண்டிப்பாக கட்டுக்குள்ளே தான் வைக்கணும். இதற்குரிய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச முதல் விஷயம் வந்து நம்ம எடுத்துக்கிற உணவில் இருக்கக்கூடிய எண்ணெயை முதல்ல குறைக்கணும். அதாவது எண்ணெயை பொறுத்த வரையில் எல்லா இந்த எண்ணெய் தான் நல்ல எண்ணெய் அப்படின்ற மாதிரி எந்த எண்ணெயும் கிடையாது. எல்லா எண்ணெயும் வந்து உடம்புக்கு உகந்ததாக இருக்கிற எண்ணெய்கள் எதுவும் கிடையாது. ஸோ அறிவியல் பூர்வமாக ஆய்வுகளில் ஆலிவ் ஆயில்னு சொல்லக்கூடிய எண்ணெய் வந்து ஜென்ரலாக கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாகிடுது அப்படின்னு தெரியப்பட்டிருக்கு. பட் எந்த எண்ணெயாக இருந்தாலும் எண்ணெயோட அளவு ரொம்ப கம்மியாக உபயோகிக்கிறது நம்பர் ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப டீப் ஃப்ரை அதாவது வறுத்து பொறிச்ச பொருள் அந்த மாதிரி இதுக்கு அவாய்ட் பண்ணுறது. மூணாவது ரொம்ப முக்கியமானது, அதிகப்படியான மாவு சத்து இருக்கக்கூடிய பேக்கரி உணவுகள் போல் இருக்கிறது. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அது வந்து சர்க்கரை இருக்கணும்னு அவசியம் இல்லை, மைதாவில் செய்யப்பட்ட எந்த உணவாக வேணாலும் இருக்கலாம், அது பிரெட்டாக கூட இருக்கலாம். சாதாரணமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய பிரெட்டில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மைதா இருக்குது அப்படின்னா வந்து அதன் காரணமாக கூட நமக்கு உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாகக்கூடும். ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கூடிய உணவுகளில் காய்கறி உணவுகள், பச்சை காய்கறிகள், பூமிக்கு மேலே விளையக்கூடிய பச்சை கலரான காய்கறிகள், அது வந்து நம்ம ஒரு எவ்வளோக்கு நல்ல முறை அளவில் உட்கொள்கிறது. ரெண்டாவது, நார் சத்து இருக்கக்கூடிய பொருட்கள், ஃபைபர்னு சொல்லுவோம் நாங்கள் அது டெக்னிக்கலாக, நார் சத்து இருக்கக்கூடிய பொருட்கள் பர்டிகுலராக பழங்கள், கொய்யாப்பழம், பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், இந்த மாதிரி அதிக நார் சத்து இருக்கக்கூடிய பழங்கள், இந்த மாதிரியான பழங்கள் இதெல்லாம் உட்கொள்ளும் பொழுது இந்த கொலஸ்ட்ரலுடைய அளவு நல்லாவே கட்டுக்குள்ளே இருக்கும். மூணாவது, நம்ம உடற்பயிற்சி, ஒரு நாளைக்கு 30-45 நிமிஷம் வரைக்கும் வாக் பண்ணுறது, அதாவது பிரிஸ்கா நடைப்பயிற்சி மேக் பண்ணுறது, அதுவும் வந்து நம்மளுடைய உடம்புல இந்த கொலஸ்ட்ராலை கட்டுக்குள்ளே வைக்க உபயோகப்படும்.
1: ஓகே சார், இப்போ வந்து இந்த ஹெரிடிட்ரி மூலமா அந்த அடைப்புகள் வந்து ஏற்படுமா, அதாவது முன்னாடி பேரண்ட்ஸ்க்கு இருந்ததுனால வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லுங்க.
0: ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஹெரிடிட்ரி மூலமாக ஒன்று தெளிவான மரபியல் சார்ந்த நோய்களும் அறி கொண்டறியப்பட்டிருக்கு. ஆனால் அதை விட ரொம்ப அது நம்ம சூழ்நிலையில் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய இம்மீடியட் ரிலேட்டிவ்ஸ், அதாவது முதல் டிகிரி ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம், அதாவது இம்மீடியட்டாக அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, இவங்களுக்கு இரத்த குழாயில் அடைப்புகள் பர்டிகுலராக அது இல்லை ஒரு சிறிய ரக மாரடைப்போ இல்லை மேஜர் ஹார்ட் அட்டாக்கோ இல்லை பைபாஸோ இல்லை ஸ்டென்ட் இந்த மாதிரி பொறுத்திருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தருக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம்தான். இதற்கு பல ஜெனட்டிக் காரணங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. இது கண்டிப்பாக பார்க்கப்படுது.
1: ஓகே டாக்டர், இப்ப இன்னொரு நேயர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பாலன், புதுச்சேரி இருந்து பேசுறேன்
1: டாக்டர். சரிங்க சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கொஞ்சம் தெளிவா கேளுங்க.
0: சொல்லுங்க.
2: எனக்கு வந்து வயது வந்து 77.
0: சரிங்க.
2: நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அடப்பை வந்து ஸ்ட்ரென்த் வச்சுக்கிறாங்க டாக்டர்.
0: சரிங்க.
2: அதுல இருந்து நான் குரோட்டி வாட்ச் 80-75 என்ற எடுத்துன்னு வந்தேன்.
0: சரி.
2: எனக்கு வந்து அதன் பிறகு 20 வருஷம் ஆயிடுச்சு டாக்டர்.
0: சரி.
2: அதன் நடுவில் வந்து 10 வருஷத்துக்கு
0: முன்னாடி
2: குடல்ல வந்து ஒரு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க டாக்டர்.
0: குடல்லையா?
2: குடல்.
0: சரி.
2: பெருக்குடலுக்கு இறப்பைக்கு நடுவில்.
0: சரி.
2: இது ஒழுங்கா இருந்தது டாக்டர்.
0: சரி.
2: இப்போ அப்பப்ப வந்து எங்கேயோ பிளட் லீக் ஆகி எனக்கு வந்து பிளட் லாஸ் ஆகுது டாக்டர்.
0: சரி.
2: அதுக்கு என்ன சொன்னாலும் டாக்டர், முதல்ல இந்த குரோப்பி வாஸ் ஏபின்றத குரோப்பி திரையெல்லாம் மாற்றமா இருக்கு டாக்டர்.
0: சரி.
2: அதன் பிறகு ஒழுங்கா இருந்தது. அதுபடியே வந்து அதே மாதிரி பிளட் லீக் ஆகி மோஷன்ல போச்சு டாக்டர்.
0: சரி.
2: இப்போ இருதய டாக்டர்கிட்ட போனா அவர் என்ன சொன்னாரு, இந்த குளோப்பு கிரேலையும் கொஞ்ச நாள் நிறுத்தி பாருன்னு சொன்னார் டாக்டர்.
0: சரி.
2: நான் வந்து நல்லா ஈவினிங்ல வந்து பார்த்துட்டு நேற்று வந்து

0: வாக்கிங் போவோம் டாக்டர்.
1: சரி.
0: மார்னிங் வந்து யோகா பண்ணுவோம் டாக்டர்.
1: சரி.
0: எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது டாக்டர்.
1: சரி.
0: ஆனா இந்த ஓட்டுக்கிறையில ஏற்றிருக்கிறேன் இப்போ.
1: சரி.
0: அதனால வந்து என்ன எஃபெக்ட் வரும் டாக்டர்?
1: 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டென்ட் வச்சிருக்கதா சொல்றீங்க. ஸ்டென்ட் வந்து இந்த 20 வருஷத்துல மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை இல்லையா? அதாவது இதய சம்பந்தமான பிரச்சனைகள், அது நெஞ்சு வலியோ மாரடைப்பு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வந்ததில்லை. எத்தனை ஸ்டென்ட் வச்சிருக்காங்கன்னு ஐடியா இருக்கா? ஒன்னா இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்டென்ட்டுகளா? எத்தனை ஸ்டென்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு? சரி. ஜென்ரலாக வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு நல்லா புரிஞ்சிக்க முடியுது என்னென்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டென்ட் வச்சுருக்கிறதுக்கு இத்தனை வருஷமாக எதுவும் பிரச்சனை கொடுக்காததுனால மோஸ்ட்லி அந்த ஸ்டென்ட்டு உடம்போடு சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். அதாவது ஸ்டென்ட்டுக்கு மேலே உடம்போடைய திசுன்னு சொல்லக்கூடிய எண்டோத்திலேயே வளர்ந்துருக்கும். அதனால் அந்த ஸ்டென்ட்டில் அடைப்பு மறுபடியும் வரதுடைய வாய்ப்பு கம்மி. இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதய மருத்துவர்கள் முக்கால்வாசியினரை நாங்கள் வந்து மினிமம் ஒரே ஒரு பிளட் தின்னர் ஆகுது, அது ஆஸ்பிரினாக இருக்கலாம் இல்லை குளோபிடோ, ஒரு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றையாவது பேஷண்ட்ஸை எடுத்துக்க சொல்லுவோம். ஆனால் ஒருத்தருக்கு ரத்தம் கம்மியாகிட்டே போகுது, அதாவது அனீமியா ஹிச்பி ஏதோ ஒரு இடத்துல ரத்த கசிவு ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது டெம்பரரியாக இதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஸ்டாப் பண்ணுற நேரத்தில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது எந்த இடத்துல ரத்த கசிவு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதனுக்குரிய தீர்க்கமான இதை சிகிச்சை அளிக்கணும். அது வந்து சில பேருக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல ஏதாவது விரிசல் ஏற்பட்டிருக்கா இல்லை உடலில் வேறு ஏதாவது இடத்துல புண் ஏற்பட்டு அல்சர் ஆகவோ இல்லை டைவர்டிக்ளோஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறிய வகையான குடலில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன முடிச்சுகள்னால அதுலேருந்து ரத்த கசிதான் பார்த்து பிரத்யேகமாக அதை சரி பண்ண பார்க்கணும். ஏன்னா ரத்த கசிவு வந்து நம்ம வெறும் மாத்திரைகள் எடுக்காட்டியும் ரத்த கசிவு கண்டினியூஸாக இருக்கலாம். ஸோ அதனால் ரத்த கசிவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய சிகிச்சை கண்டிப்பாக பார்க்கணும். குளோபிடோகிரல் அந்த மாதிரி மாத்திரைகளை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டேரோவேஷனுக்கு நிறுத்துறதுனால யூஸ்வலாக ஆபத்து அப்படின்னு கிடையாது. பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரத்த கசிவுக்குரிய காரணத்தை சரி பண்ணுறது தான் என்னோட பொறுத்தவரை சரி. இன்னொன்று, ஸ்டென்ட் சிகிச்சை என்னதான் இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ளேயே அந்த ஸ்டென்ட் இருக்கிறதுனாலையும் நாளைக்கு அதில் எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால ஜென்ரலாக மருத்துவர்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ரத்த உரையத்தன்மை குறைக்கக்கூடிய இந்த மாதிரி மாத்திரைகள் ஒன்று கொடுக்கறது உண்டு. ஆனால் இந்த மாதிரி முக்கியமான ரத்த கசிவு ஏற்படக்கூடிய சிச்சுவேஷன்லலாம் நம்ம அதை நிறுத்தி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த ரத்த கசிவு ஏற்படுற இடத்தை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுறமோ அதுக்கெல்லாம் நல்லது. ஒன்ஸ் அதை சரி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் குளோபிடோகிரல் எடுக்கலாம்.
0: டாக்டர், அவர் வந்து அதை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றது அது பண்ணாங்க.
1: ஓகே.
0: அதனால வந்து அந்த இதய டாக்டர் பாருனாலும் அவங்க பார்த்துதான் இந்த மாதிரி கொஞ்ச நாள் நிறுத்தி பாருங்கன்னு சொன்னாங்க. நான் நிறுத்திட்டேன்.
1: நிறுத்தினதுக்கு அப்புறம் உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவு கரெக்டா இருக்கா?
0: ஹீமோகுளோபின் அளவு
1: பரவாயில்லையா இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி வந்து அப்பப்போ இதய மருத்துவர்கிட்டையும் வந்து உங்களுடைய பரிசோதனைகளை கரெக்டாக அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது காட்டிகிட்டு இருக்கிறதும் நல்லது. சரிங்களா? நிறுத்தி வைக்கிறதுனால பிரச்சனை இல்லை. பட்டு அந்த இடத்த கண்டுபிடிக்கவே முடியலங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கூட வாங்கி பார்க்கலாம்.
2: அழைப்பிற்கு நன்றி சார். யூஸ்வலா இது நிறைய பேர் இந்த வார்த்தை சொல்றாங்க, இப்போ ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இதனால கூட இதய அடைப்பு வருமா? இதுக்கும் இதய அடைப்புக்கும் என்ன தொடர்பு? அந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்துக்கும் இதய இந்த ப்ராப்ளமுக்கும் என்ன தொடர்பு இருக்கு சார்?
1: மன அழுத்தம் இதய பாதிப்புகளை கண்டிப்பாக உண்டாக்கும். ஏன்னா மன அழுத்தம் நம்ம சொல்லக்கூடியது மூளையில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள். பேசிக்காக மூளையும் இதயமும் வந்து ஒரு அதாவது நரம்பு மண்டலம் மூலமாக ஒரு கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஸோ அதனால் நரம்பு மண்டலங்கள் இதயத்துக்கும் மூளையிலேருந்து சப்ளை பண்ணிட்டு தான் இருக்குது. நமக்கு ஜென்ரலாக மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள் பர்டிகுலராக மூளையில் இருக்கட்டும் நரம்பு பகுதிகளில் இருக்கட்டும் அது இதயத்துடைய ரத்த குழாயோட சுருங்கி தன்மையை கண்டிப்பாக மாற்றுதுன்னு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாமல் இதய துடிப்பு ரொம்ப அதிகமாக வருது, படபடப்பு, அதிகப்படியான ரத்த இதய படபடப்பு, இதயத்தோட துடிப்பு ரொம்ப அதிகமாக வருது, இதயத்துக்கு ஆக்சிஜன் அளவு ரொம்ப அதிகமே தேவைப்படுறது, ப்ளஸ் மன அழுத்தம் கூட இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்க மாற்றங்கள், மனப்பழுத்தம் அதிகமாக இருக்கிற தவிர்க்கிறதுக்காக நம்ம உணவுகளை கொஞ்சம் அதிகமாக உட்கொள்கிற தன்மை உண்டு, நம்மளுடைய எக்ஸசைஸு இந்த மாதிரி உடற்பயிற்சி இதையெல்லாம் தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப உண்டு. ப்ளஸ்ஸு சில சமயங்களில் வந்து

0: மன அழுத்தத்தை தவிர்க்க சில பேர் வந்து புகைப்பிடிச்சல் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறதும் உண்டு. ஸோ ஆஸ் சச் ஸ்ட்ரெஸ் எந்த ஒரு இந்த எந்த காரணங்களும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் மட்டுமே கூட சில சமயங்களில் வந்து நமக்கு இதய துடைய அடைப்பே இல்லாமல் இதயத்துடைய அந்த செயல்திறனை குறைக்கும். இதை நாங்கள் வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ரெஸ் கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். அதாவது வெறும் மன அழுத்தம் காரணமாக இதயம் செயலிழந்து போகிறது. யூஸ்வலாக அந்த மன அழுத்தத்துக்குரிய அந்த ஒரு பிரத்யேக விஷயம் நீந்ததுக்கப்புறம் முக்கால்வாசி இந்த பேஷண்ட் சரியாயிடுவாங்க. பட் இது மாதிரி நடக்கிறதும் உண்டு. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நம்மளுடைய இதய ரத்த ஓட்டத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்க்கிறது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு நேர் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: ஏழுமலை.
1: ஏழுமலை சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: சொல்லுங்க.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: ஹலோ.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, கேக்குறேன்.
2: அதான் நீங்க டாக்டர் முழுமையா கேட்டுதான் இருந்தேன். 55 மேல 65 வயசு மேல ஹார்ட் அட்டாக் வரும்னு சொன்னீங்க.
0: அது வந்து ஒரு 10, ஆமா உண்மைதான், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் கேக்குதுங்க.
1: ஹலோ சார், கேக்குதுங்களா?
2: ஹலோ
1: சார், உங்களுக்கு நல்லாவே கேக்குது, உங்களுக்கு கேக்குதுங்களா?
2: ஹலோ சொல்லுங்க. ஹலோ
0: சொல்லுங்க, சொல்லுங்க, மேற்பட்டி சொல்லுங்க.
1: 55
3: பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்க முடியும். கருவுற்ற தாய்மார்கள் HIV பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக HIV பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
4: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
5: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
4: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
6: இன்று BIS ஸ்கேன் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திருங்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
2: ISI நம்பிக்கையின் முத்திரை,
1: ISI பாதுகாப்பின் முத்திரை,
2: ISI தரத்தின் முத்திரை.
1: ISI முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
2: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
1: போன் 044-22-541-442, 044-22-541-216.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இதய தமனிகள் அடைப்பு, இதன் காரணங்களும் மற்றும் சிகிச்சையும் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இதயவியல் துறையின் மூத்த மருத்துவர் டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள். ஓகே டாக்டர், இப்போ யூஸ்வலா வந்து இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், அதாவது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கும் ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமா வர்றதுக்கான காரணம் என்ன?
1: காரணம் பார்த்தா அந்த நோயோட தன்மை தான். ஏன்னா இது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அதாவது சர்க்கரை மற்றும் பிபி இது ரெண்டுமே, அதாவது ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்களுக்கு நாம் கட்டுப்பாட்டில் இருந்தால் இந்த அடைப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கட்டுப்பாடு நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா ப்ரெஷர், பிபி இருக்கிறவங்களுக்கு 130-180 கீழே அவங்களுடைய பிபி சராசரியாக அவங்க ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரத்த குழாய் அடைப்பு வரக்கூடிய காரணம் கம்மி. அதே போல் சுகர் இருக்கிறவங்களுக்கு ஃபாஸ்டிங்னு சொல்லக்கூடிய வெறும் வயிற்றில் செய்யக்கூடிய சுகரோட அளவு 125 கீழே இருக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து செய்யக்கூடிய அளவு 200 கீழே மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜென்ரலாக ரத்த குழாயோட அடைப்புகள் வர்றதுக்கு காரணம் வாய்ப்புகள் கம்மி. இதுக்கு காரணம் நேரடியாக சுகர் பொறுத்தவரையில் சுகர்லேருந்து இருக்கக்கூடிய தாது பொருட்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது அட்வான்ஸ் கிளைகோசிலேஷன் இன் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது சுகரில் அதிகப்படியான சர்க்கரை இருக்கிறவங்களுடைய ரத்தத்தில் ஏற்படக்கூடிய இந்த தாது பொருட்கள் வேதியியல் மாற்றங்கள் வந்து சிறிய வகை ரத்த குழாயில் போய் படிமனை உருவாக்கி ரத்த குழாயை சுருக்கக்கூடிய தன்மையை கொண்டது. ரத்த அழுத்தத்தில் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிற பகுதி, அதாவது சப்ளை ரத்த குழாயில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரத்த குழாயில் இருக்கக்கூடிய மெல்லிய அதனுடைய லேயர்னு சொல்லுவோம், தோல் மாதிரி அந்த ரத்த குழாயில் இருக்கக்கூடிய அந்த லேயர் எண்டோத்திலியம்னு சொல்லுவோம், அந்த எண்டோத்திலியம் வந்து உடைய செயல்பாடு பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரத்த குழாய் வந்து சுருங்கி விரிகிற தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கிற னால அது ரத்த குழாய் தடிமன் ஏற்பட்டு அந்த ரத்த குழாயில் முடிச்சு முடிச்சா சில ஏரியாவில் வந்து அடைப்புகள் உண்டாக காரணமாயிருது.
0: ஓகே டாக்டர், இப்போ யூஸ்வலாக வந்து இந்த நம்ம கொலஸ்ட்ரால் எல்டிஎல் அதெல்லாம் செக் பண்ணும்போது இதோட அளவு வந்து எப்படி இருக்கணும் டாக்டர்? எல்டிஎல் எவ்வளோ இருக்கணும், அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் எவ்வளோ அளவு இருக்கணும், நல்ல கொலஸ்ட்ரால் எவ்வளோ அளவு இருக்கணும் டாக்டர்?
1: நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்வு நடத்துறதுக்கு பர்டிகுலராக இந்த மாதிரி அடைப்புகள்லாம் இல்லாமல் தவிர்க்கணும்னா ஆக்சுவலாக இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு 100 கீழே வகித்துக்கிறது நல்லது. ரத்தத்தில் பரிசோதனை பண்ணி பார்க்கும்பொழுது முக்கால்வாசி கொலஸ்ட்ரால் ஒரு 5 வகையாக டோட்டல் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் ஹெச்டிஎல் விஎல்டிஎல் ட்ரைகிளிசரைட்ஸ் இப்படி தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதில் மெயினாக அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற அந்த கெட்ட கொழுப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு 100 கீழே வச்சுக்கிறது தான் நம்ம தவிர்க்கிறது, இந்த மாதிரியான அடைப்புகளை தவிர்க்க முடியும். ஒன்று நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சராசரியாக ஆண்களுக்கு வந்து ஒரு 40 மேலே இருக்கணும், பெண்களுக்கு ஒரு 50 மேலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே இருக்கிறவங்களும் அடைப்பு வர்றது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் இதை ஏற்றுறதுக்குரிய வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக நம்ம மருந்துகள் மூலமாக குறைச்சிட முடியும். ஆனால் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் ஏற்றுறதுக்கு நம்ம வாழ்வியல் முறை மாற்றங்கள் மட்டும்தான் பயன்படும் தவிர மருந்துகள் பிரத்யேகமாக வந்து அதை உயர்த்தது ரொம்ப கஷ்டம். ஸோ அதிக எக்ஸசைஸ் தான் ரொம்ப பிரதானமானது இந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை ரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சராசரியாக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் வாக்கிங் அந்த மாதிரி பண்ணுறது, ப்ளஸ் வந்து நம்ம அதிகப்படியான எனர்ஜி அதிகப்படியான மாவசத்து இருக்கிற பொருள்களை தவிர்க்கிறது, நல்ல உறக்கம், இதெல்லாமே ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தும்.
0: ஓகே டாக்டர், இப்போ யூஸ்வலாக வந்து நெஞ்சு வலி அப்படிங்கிறது வந்தாலே அதை சில பேர் வந்து இது ஒரு கேஸ்ட்ரபிளாக இருக்கும் இந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. இப்போ இது சாதாரண வாய்வு தொல்லை தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இதுக்கு வேறு ஏதாவது இதய வலிக்கு வேறு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்குமா?
1: இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த ஒரு நெஞ்சு வலியும் நம்ம அசால்ட்டாக எடுத்துக்க வேணாம் அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா நிறைய நேரம் நம்ம வாய்வு தொல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்க இது வலி ஆக்சுவலாக ஹார்ட் அட்டாக் சிறிய வகையான ஹார்ட் அட்டாக் மைனர் ஹார்ட் அட்டாக் மூலம் தான் எங்களுக்கு வந்து நாங்கள் டெய்லி பேஷண்ட்ஸ்கிட்ட பார்க்குறோம். ஸோ அதனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் யார் எந்த பேஷண்ட் வந்து ஒரு நெஞ்சு வலி அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வந்து அதை சாதாரணமாக எடுத்து கடந்து போகக்கூடாது. வலியுடைய தன்மையை முதல்ல ஆராய்வோம். வலி வந்து யூஸ்வலாக இதயத்தில் ஏற்படுற வலி அப்படிங்கிறது நடுப்பகுதியில் இருக்கும். வலி வந்து சில நேரங்களில் வயிறுடைய மேல் பகுதியில் கூட இருக்கலாம். இந்த வலி வந்து விட்டு விட்டு இருக்கலாம், இல்லை கண்டினியூஸாக இருக்கலாம். பட் வலி நல்ல உள்ளே ஏற்படுற ரொம்ப அழுத்தம் தரக்கூடிய வலியாக இருக்கும். அந்த வலியை வந்து உணர்றவங்களால் வந்து செயல்பட முடியாது. மூச்சு திணறல் சில டைம் இருக்கலாம், படபடப்பு இருக்கலாம், வலி வந்து அங்கேருந்து பரவலாம். பர்டிகுலராக வலது தோள்பட்ட இடது தோள்பட்ட வலது கரம் சாரி இடது கரத்துடைய நடுப்பகுதியில், அதே மாதிரி சில நேரம் தாடைக்கு இந்த மாதிரி வலி பரவக்கூடிய வாய்ப்பு உண்டு. வலி வந்து

0: வந்து பர்டிகுலராக ஏதாவது அதிகப்படியான வேலை செய்யும்பொழுதோ படிக்கட்டு ஏறும்போதோ கொஞ்சம் ஜாஸ்தியாகவும், சாதாரணமாக ரெஸ்ட் எடுக்கும்போது குறையும். ஆனால் எந்த வழியாக இருந்தாலும் சந்தேகத்திற்குரிய வழி போல தெரியுது அப்படின்றது தான் எனக்கு என்னுடைய அபிப்பிராயம். என்னென்னா, மருத்துவரை பார்த்து ஒரு தேவைப்பட்டால் ஒரு இசிஜி எடுத்து பார்த்துக்கிறது தான் நல்லது. இன்றைய சூழ்நிலை அதுதான் வந்து நமக்கு இந்த மாதிரி மீன் அசௌகரியங்களை தவிர்க்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த சைலன்ட் சிம்டம்ஸ், அதாவது நெஞ்சு வலியை தவிர வேறு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் வரும் டாக்டர், அடைப்புகள் ஏற்பட்டால்?
0: சைலண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏதாவது சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பர்டிகுலராக சுகர், சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஆய்வில் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு வலியை உணரக்கூடிய தன்மை வந்து அவங்களுடைய நரம்பு பகுதியை பாதிக்க ஏற்படுறதுனால வலியை உணரக்கூடிய தன்மை குறைஞ்சிரும். அதனால் வலி ஏற்பட்டதே தெரியாமல் கூட நிறைய சமயம் வருவாங்க. ஸோ சைலண்ட் ஹார்ட் அட்டாக் எப்படி உணரலான்னா, திடீர்னு உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு படபடப்பு, மூச்சு திணறல், அதாவது மூச்சு விட சிரமப்படுறது, அதே மாதிரி உடம்பெல்லாம் அதிகப்படியான வியர்ப்பு,

0: சிம்டம்ஸ், அதாவது நெஞ்சு வலியை தவிர வேற என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் வரும் டாக்டர், அடைப்புகள் ஏற்பட்டா?
1: சைலண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏதாவது சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து பர்டிகுலராக சுகர், சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஆய்வில் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு வலியை உணரக்கூடிய தன்மை வந்து அவங்களுடைய நரம்பு பகுதி பாதிக்கப்ப ஏற்படுறதுனால வலியை உணரக்கூடிய தன்மை குறைஞ்சிரும். அதனால் வலி ஏற்பட்டதே தெரியாமல் கூட நிறைய சமயம் வருவாங்க. ஸோ சைலண்ட் ஹார்ட் அட்டாக் எப்படி உணரலான்னா, திடீர்னு உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு படபடப்பு, மூச்சு திணறல், அதாவது மூச்சு விட சிரமம் படுறது, அதே மாதிரி உடம்பெல்லாம் அதிகப்படியான வியர்ப்பு, உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டுற மாதிரி திடீர்னு ஏற்படக்கூடியது, அது இல்லாமல் ரொம்ப அதிகப்படியான அசதி, இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, வலியாக இல்லாத பேஷண்ட்ஸில் இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்தால் கூட அதுக்கு காரணம் என்னன்னு மருத்துவர் ஆலோசிக்கிறது தான் நல்லது.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த இதய அடைப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான என்னென்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் இருக்கு, ஆரம்ப கட்ட பரிசோதனைகள் என்னென்னு சொல்லுங்க டாக்டர்.
1: இதய அடைப்பை நேரடியாக கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய நேரடி பரிசோதனை ஆஞ்சியோகிராம் அப்படின்றக்கூடிய பரிசோதனை தான். அதன் மூலமாக மட்டும்தான் நம்ம இதய அடைப்பை 100% உறுதி செய்ய முடியும். மற்ற எல்லா பரிசோதனைகளும் இன்டைரக்ட், அதாவது இதய அடைப்பு இருக்கக்கூடும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்கக்கூடிய டெஸ்ட்டுகளாக தான் இருக்கும். ஒன்று நம்ம ஆனால் எல்லாருக்கும் ஆஞ்சியோகிராம் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு சிறிய வகையான ஆப்ரேஷன் போடுறது, பிளஸ் ரத்த சேதாரம் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அசௌகரியங்களும் இருக்குங்கிற காரணத்தினால எல்லாருக்கும் நம்ம ஆஞ்சியோகிராம் அட்வைஸ் பண்ணுறதில்ல. நம்ம முடிந்த அளவுக்கு இன்டைரக்டாக தான் தெரிஞ்சுக்க பார்க்குறோம், அதாவது கணிக்க பார்க்குறோம் என்னவாக இருக்கும்னு, என்ன மாற்றங்கள் மூலமாக கண்டுபிடிப்போம். இசிஜி, இசிஜியில் சில சமயங்கள் வந்து பிரத்யேக மாற்றங்கள் வந்து இதயத்தில் ரத்த குழாய் அடைப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு சில க்ளூஸ், சில ஃபைண்டிங்ஸ் அந்த இசிஜியில் இருக்கலாம். ஒன்று, இன்னொன்று எக்கோ. எக்கோங்கிறது ஆக்சுவலாக இதயத்துடைய செயல்திறனுக்காக இருக்கக்கூடிய பரிசோதனை தான், நேரடியாக அடைப்பை கண்டுபிடிக்கிற பரிசோதனை கிடையாது. பட் இதயத்துடைய ஏதோ ஒரு பகுதியில் செயல்திறன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதனுடைய காரணம் வந்து முக்கால்வாசி அடைப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் நம்ம பார்க்கக்கூடியது. அதனால் எக்கோ மூலமாக நம்ம இதயத்துடைய செயல்திறன் குறைபாடு ஏற்பட்டிருக்கா, இல்லை ஏதோ ஒரு பகுதிக்கு செயல்திறன் கணிசமான அளவு குறைஞ்சு இது அட்டாக் போல தோணுது அப்படிங்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது சாதாரணமாக பண்ணக்கூடிய பரிசோதனைகள். இது ரெண்டு நார்மலாக இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் டவுட் இருக்கு நமக்கு அடைப்பக்கூடியதுன்னா, நம்ம சில நேரங்களில் நடக்க கூடியவங்களுக்கு ட்ரெட்மில் பரிசோதனைன்னு சொல்லி செய்வோம், அதாவது ஸ்ட்ரெஸ் இசிஜி இல்லை ட்ரெட்மில் இசிஜின்னு சொல்லுவோம். இசிஜியை நம்ம நடக்க விட்டு பேஷண்ட்டோட இதய துடிப்பை அதிகப்படுத்தி அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா அப்படின்னு பார்ப்போம். சில பேஷண்ட்ஸ்க்கு பண்ண முடியாது ஸ்ட்ரெட்மில் அப்படிங்கிறோம், சில பேருக்கு வந்து ட்ரெட்மில் பண்ணும்பொழுது சேஞ்சஸ் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆனால் ஆஞ்சியோகிராம் பண்ண வேணாம்னா இப்போ சிடி ஆஞ்சியோ மூலமாக வந்து நம்ம ஆஞ்சியோ பண்ணாமல் அடைப்புகளுடைய தன்மை தெரிஞ்சிக்க முடியும். இது ஒரு சிடி ஸ்கேன்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, அடிக்கடி ஸ்டென்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா என்னன்னு முதல்ல சொல்லுங்க, அது அதோட லைஃப் டைம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர்.
1: ஸ்டென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு உலோகத்தாலையும் மருந்தாலையும் செய்யப்பட்ட ஒரு டியூப். அது வந்து பேசிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதயத்தில் இருக்க ரத்த குழாய் அடைப்பு, அதாவது ரத்த கொலஸ்ட்ரால் படிந்த பகுதியை நம்ம ஒரு பலூன் வச்சு நல்லா விரிவடை செஞ்சுட்டு அந்த விரிவடைந்த செஞ்ச பகுதி மறுபடியும் அடைப்பு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி இருக்கிற நார்மல் பகுதியிலேருந்து பின்னாடி இருக்கக்கூடிய நார்மல் பகுதி வரைக்கும் ஒரு உலோகத்தாலாலையும் மருந்தாலையும் செய்யப்பட்ட ஒரு டியூபை நம்ம மாட்டிடுறோம். இதுதான் ஸ்டென்ட்னு சொல்லக்கூடியது. இது வந்து உடம்புக்குள்ளேயே வைக்கிறது, இது நம்ம வெளியில் எடுக்க போகிறதில்ல. ஒன்ஸ் வச்சது இம்ப்ளான்ட் ஆனால் இம்ப்ளான்ட் வச்சது தான். இதனுடைய லைஃப் அப்படிங்கிறது, ஸோ லைஃப் டைமுக்கும் அது உடம்புக்குள்ளே தான் இருக்க போகுது. அதனுடைய ஆக்ஷன் என்ன அப்படின்னா வந்து திரும்ப அந்த ரத்த குழாய் அந்த இடத்துல சுருங்காமல் பார்த்துக்கும், அந்த இடத்துல கொலஸ்ட்ரால் படியாமல் இருக்கிறதுக்காகவும், அந்த இடத்துல திரும்ப வந்து பிளாக் உருவாகாமல் இருக்கிறதுக்காகவும், அதில் பிரத்யேகமாக மருந்து கோட் பண்ணப்பட்டிருக்கும். அது பொறுமையாக அந்த இடத்துல ரிலீஸ் ஆகிறதுனால யூஸ்வலாக அங்கே மருந்து போய் கண்டினியூஸாக ரிலீஸில் இருக்கிறனால அந்த ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படாது. எந்த பகுதிக்கு நம்ம ஸ்டென்ட் வச்சிருக்கோமோ அந்த பகுதிக்கு ரத்தம் ஏற்படாது, அடைப்பு ஏற்படாது. அந்த பகுதியோட ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுனால உங்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய அந்த தசையுடைய பாதிப்பு, வலி, இது எல்லாமே குறைஞ்சிரும். அதுக்காக செய்யக்கூடிய ஒரு மைனர் ப்ரொசீஜர், ஒரு கீஹோல் சர்ஜரி, அதாவது ஒரு சிறிய தொலை மூலமாக செய்யக்கூடிய ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான் ஸ்டென்ட் சிகிச்சைங்கிறது.
0: ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஃபைனல் க்வெஸ்சனா, இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும், அதோட ஆரோக்கியமான இதயம் இருக்கணும்னா நம்மளோட டெய்லி லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர்.
1: இதை ஜென்ரலாக சொல்லணும்னா முதல்ல விஷயம் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் உப்பு, உப்போடைய அளவை குறைச்சிக்கணும். சராசரியாக நம்ம இந்திய உணவு பழக்க வகைகளில் வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் தினசரி எடுத்துக்கிற உப்பு உடைய அளவு கண்டிப்பாக குறைச்சிக்கணும். ஒன்று. ரெண்டாவது,

0: எடுத்துக்கக்கூடிய உணவு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள், பழைய கால பழக்க வழக்கங்கள் மாதிரி முடிந்த அளவுக்கு உணவை நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும். பர்டிகுலராக அதில் நம்ம எடுத்துக்கூடிய உணவுகளை குறைந்த, அதாவது எடுத்து அரிசி சோறு இல்லை சப்பாத்தி இல்லை அந்த மாதிரி எடுத்துக்கூடிய உணவோட அளவை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம ஒரு மீடியம் சைஸ் பிளேட்டில் சொல்லுவோம், 1/3 அந்த அளவுக்கு தான் வந்து இந்த மாதிரியான அரிசி உணவு அதெல்லாம் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத காய்கறிகள் மூலமாகவும் புரத சத்து புரோட்டீன் மூலமாகவும் ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். காய்கறிகள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா பூமிக்கு மேலே விளையக்கூடிய பச்சையான காய்கறிகள் அனைத்தையும் வந்து நம்ம பொரியலாகவோ இல்லை எந்த வகையில் செய்து அது நம்ம சேர்த்துக்கலாம். புரோட்டீன்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அசைவமாக இருக்கலாம் இல்லை அசைவமாக இருக்கலாம். அசைவமாக இருந்தால் சுண்டல் அந்த மாதிரி வச்சுக்கிறது, சோயா அந்த மாதிரி. இப்போ அசைவமாக இருந்துச்சுன்னா முட்டை மீன் இந்த மாதிரியான விஷயங்கள் அவாய்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொன்னால் எண்ணெயோட அளவு ரொம்ப குறைச்சிக்கணும். ரெண்டாவது பேக்கரி ஐட்டம்ஸ், அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ் ஸ்வீட்டாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெறும் சர்க்கரையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த வகையான பேக்கரி ஐட்டமாக இருந்தாலும் அது பிஸ்கெட்டாக கூட இருக்கலாம், மைதாவெல்லாம் செய்யப்பட்ட ஒரு பஃப்ஸ் இல்லை இருக்கலாம், இல்லை ஈவன் ஒரு முறுக்கு அந்த மாதிரியான விஷயமா இருக்கலாம். அதிகப்படியான உப்பு அதிகப்படியான எண்ணெய் ப்ளஸ் அதில் வந்து இருக்கிற காரணத்தினால பேக்கரி மைதா இந்த மூணும் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன சொல் ரொம்பவே குறைச்சிக்கிறது நல்லது. அது இல்லாமல் மூணாவது வந்து நம்ம சொல்லக்கூடியது இன்றைய வாழ்க்கை முறை ரொம்ப வேகமாக இருக்கிற காரணத்தினால ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு சராசரியாக 6-8 மணி நேரம் உறக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறதும், தேவைப்பட்ட யோகா தேவைப்பட்டா வந்து என்ன சொல்கிறது கவுன்சிலிங் தெரப்பிஸ் அட்டன் பண்ணி நம்ம உடம்பு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதும் உடம்புக்கு நல்லது. இது இல்லாமல் நம்ம சொல்கிறது ஒரு நாளைக்கு உடற்பயிற்சி, ஒரு நாளைக்கு எல்லாருமே சராசரியாக ஒரு 30-45 மினிட்ஸ் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பிரிஸ்காக வாக் பண்ணுறது அந்த மாதிரி. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலை சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வேலையை வந்து ஒரு உட்காந்த இடத்துல செய்யக்கூடிய வேலையாகிட்டதுனால நம்மளுடைய ஆக்டிவிட்டியை நாமளே வந்து அதிகப்படுத்தி நம்ம உடம்பு பருமன் போடாமல் உடம்பு வெயிட் போடாமல் பார்த்துக்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன சொல்கிற நடைப்பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மெயின்டைன் பண்ணால் ஓரளவுக்கு இந்த மாதிரி வாழ்வியல் நோய்கள் இதய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தவிர்க்கலாம்.
1: ஓகே டாக்டர், ஃபைனலாக நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதய தமனிகள் அடைப்பு இதன் காரணங்களும் மற்றும் சிகிச்சையும் பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. அதோட நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்ப விளக்கமாக பதில் கொடுத்தீங்க. கண்டிப்பாக இன்னைய நிகழ்ச்சி நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமது நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
0: நன்றி. வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலிக்கு நன்றி.
2: நம்ம சமைக்கிற கேஸ் ஸ்டவ் நல்லதா? கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணுமா? கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கறிபிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
2: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
1: சூப்பர் பா, பயங்கரமா நடிக்கறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் becomes வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
1: பின்றாங்கப்பா,
4: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
7: வெளியில போக
6: விடுற, வெளியே போக விடுற.
0: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: நேரம் 4:25 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். எக்ஸைட்டிங்கான கட்ஸோட நான் இங்க ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாருந்தானு கேக்குறீங்க? நான் உங்க அதிரடி சரவடி ஆர்ஜே சாண்டி. என் கூட சேர்ந்து இன்னைக்கு யாரு ஃபன் பண்ண போறாங்க?
9: ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், ஏன்னா 2 மணில இருந்து நான் தான் பேசினே இருக்கேன். Yes, this is RJ Sindhu and RJ Sandy. ரெண்டு பேரும் சேர்ந்தா இன்னைக்கு
8: சிந்து சேர்ந்தா இன்னைக்கு ஃபன் பண்ண போறாங்க. என்ன மாதிரியான கட் வச்சிருக்கோம், என்ன மாதிரியான காமெடிஸ் ஃபன்னோட இந்த நிகழ்ச்சி போக போகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு
9: கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2271770. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா
8: 0413.

0: சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. என்ன மாதிரியான கட் வச்சிருப்பேன் இன்னைக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: நீங்க என்ன கட் வேணா கொடுங்க, நாங்க எப்படி பேசுறோம் மட்டும் பாருங்க.
0: அந்த கட்டு என்ன கட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவெளியோட கட்டையும் சேர்ந்து கேட்போம்.
1: ஓகே.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும்.
4: வாழ்க்கைன்னா சில அடிகள் விழதான் செய்யும்.
0: எப்படி நம்ம அடி 4:04 கேட்டுட்டு இருக்கீங்க கட் கேமரா ரோலிங் கட்டோட நான் ரெடி ஆயாச்சு. சோ எப்படி நம்ம இந்த கட்டு
1: சூப்பரா இருக்கு சாடி, செம்மையா இருக்கு. இது ஏதோ
0: என்ன அடி தெரியுமா,
1: ஏதோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்கு. முன்ன என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம இந்த ஷோ ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே, கட் போட்ட கொஞ்ச நேரத்துல பேசுறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு காலர் ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு?
5: அரந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார், சூப்பர், நீங்க நேரலையில இணைஞ்சிருக்கீங்க எங்க கூட. சோ கட் கேட்டீங்களா?
5: இல்ல, இன்னொரு
0: வாட்டி கேப்பீங்க.
1: ஓகே, உங்களுக்காக ஏதோ
0: கட் சுட சுட வருது கேளுங்க.
3: என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா செய்யப்போ.
1: என்ன
5: தம்பி சுகமா இருக்கீங்க? வாழ்க்கைனா சில அடி விழுகதா செய்யும். அப்பா, வாழ்க்கைனா சில அடி விழுகதா?
1: ஆமாங்க, கண்டிப்பா விழுதா. சூப்பர், சூப்பரா சொன்னீங்க
0: சார். என்ன வந்தவனே நீங்க பான் கடைன்னு புக்ல எழுதுற மாதிரி சொல்றீங்க, கொஞ்சம் ஃபீலிங்கோட அப்படியே பேசுங்க பாப்போம். பிரிஸ்கா சொல்லுங்க. வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும், அப்படி வரணும்.
5: வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும்.
1: என்ன
5: தம்பி சோகமா இருக்கீங்க? வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும்.
0: எங்க அப்பாவை காணோம்.
1: சூப்பர் சார், சூப்பர், சூப்பரா பேசுனீங்க.
0: ஸ்போர்ட்டிவா எடுத்து உடனே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: நேர்ல இதே மாதிரி கால் பண்ணலாம், அப்படி எங்களுக்கு கால் பண்ணலாம்.

0: நேரம் 4:11 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. கட் கேமரா ரோலிங், ஆர்ஜே சாண்டி அண்ட் ஆர்ஜே சிந்து கூட. சோ கட்டு போட்ட உடனே பேசுறதுக்கு நான் ரெடி அப்படின்னு நேர் வந்துட்டாங்க. இப்போ ஒருத்தவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, பேசலாமல்லோ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். சொல்லுங்க,
0: யாரு இங்கிருந்து?
1: நம்ம சாண்டி மேடமுக்கும் சிறுபழகி சிந்துஜா மேடமுக்கும் வணக்கம் சொல்வது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இனமாங்கலம் ஆர் முருகன்.
0: பின்கோடு விட்டீங்களே,
2: பேசாம லெட்டர் போட்டுருவோமா?
0: ஓகே ஓகே சார்.
1: மேடம்
0: ஓகே, கட் கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: ஓகே, கட் பேசிடலாமா?
1: பேசலாம் மேடம்.
2: ஓகே, ரெடி, கட், கேமரா
0: ரோலிங்.
1: என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? வாழ்க்கைனா சில சோகம் இருக்கதான் செய்யும்.
0: சொல்லுங்க
1: மேடம்.
0: வருது கேளுங்க பாப்போம்.
3: எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. அதாவது பிசி மீன் பிசி.
4: பிஸ் பிஸ்.
3: எது பிசு பிசா?
5: என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா செய்யப்போ.
6: வாழ்க்கைன்னா சில அடிகள் விழதா செய்ய.
0: என்ன சார் ரெண்டு கட்டிங் கேட்டீங்களா?
1: ரெண்டாவது கட்டு மறுபடியும் போடுங்க மேடம்.
0: அதாவது
2: அத நீங்க பேசிட்டீங்க, ரெண்டாவது போட்டது. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் போட்டதா
0: பேசணும். பேசணும்
1: எனக்கு
3: நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. அதாவது பிஸி மீன் பிஸி.

0: சார் கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: ஓகே பேசலாமா?
1: பிஸி பேசல மேடம். நான் ரொம்ப பிஸி. நான் ரொம்ப பிஸி மேல் பிஸி.
0: சூப்பர் சார், நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: நன்றி, நன்றி சார்.
1: உங்கள் இருவருக்கும் மாலை. நன்றி,
2: நன்றி, நன்றி. சோ நேர்களே, இதே மாதிரி கட் கேமரா ரோலிங்க ஃபன் பண்ண நீங்க ரெடினா கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271770 சொல்லிட்டே இருக்கும் போது நேர் ஒருத்தவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், இருவருக்கும் வாழ்த்துகள். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா,
2: சூப்பரா. வாழ்த்துக்கள் கூறுவது யாருன்னு உங்க வயல சொல்லிட்டீங்கன்னா கேக்கிறதுக்கு ஜாலியா இருக்கும்.
0: எங்க ஊர்லயும் மழைதான். இல்ல சாண்டி,
2: நல்ல மழை.
0: ஏன்னா நான் மதியத்துல இன்னும் வெள்ள போல எனக்கு தெரியல.
2: மழை பெய்யுது, வெயில் காயுது, மழை பெய்யுது, வெயில் காயுது, அப்படியே மாறி மாறி இருக்கு.
3: மதியானம் 2 மணில இருந்து மழை பெஞ்சிட்டு
2: தான்
0: இருக்கு.
3: மேம்
2: கட் கேட்டீங்களா?
3: கேட்டேன்.
0: நீங்க கட்டை கேட்டதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு உங்களை கேட்டேன், இன்னைக்கு மழை மழையில என்ன ஸ்பெஷல் வீட்டுல?
2: முருங்கைக்காய் வரும்
3: இல்லையா, அந்த மரத்துல இருந்து வர கீரை.
0: பேசிக்கா நாங்க நல்லவங்க, இதெல்லாம் சாப்பிடறது இல்ல மேடம்.
2: அதை சாப்பிடற ஆடுதான்
3: நல்லது.
0: உங்களுக்கு டயலாக் புடிச்சிருக்குல்ல?
3: என்னப்பா சோகமா இருக்கீங்க? வாழ்க்கையில சைக்கிள் ஓட்டினா கீழே விழத்தான் செய்யும், அடிபடத்தான் செய்யும்.
2: எனக்கு
4: நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. அதாவது பிசி மீன் பிசி.
5: பிஸ் பிஸ், எது பிசு பிசா?
4: என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா செய்யப்போ.
6: வாழ்க்கைன்னா சில அடிகள் விழதா செய்ய.
2: எப்படி மேம் கேட்டாச்சா?
3: சூப்பர் மேம்.
2: எங்க சொல்லுங்க பாப்போம், பிஸ் பிஸ் டயலாக்.
3: மேடம்
0: இதெல்லாம் கேக்குறீங்க, கடைசியில கீரை செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பரா
3: பேசிருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
3: வாழ்க்கையில சில அடி விழத்தான் செய்யப்பா.
0: இந்த அடி எல்லாருக்கும் விழுந்திருக்கு போலயே.
2: எவ்வளவு ஒரு ஃபீலிங் கூட வருது போல. அப்பா,
0: அந்த அப்பா மட்டும் ரொம்ப மாடலா வருது.
2: ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ மேம்.
3: தேங்க்யூ, தேங்க்யூ மேம், சூப்பர்,
0: தேங்க்யூ.
2: அடுத்த ஒரு நேயர் வந்திருக்காங்க, சோ அடுத்த நேயர்கிட்டயும் பேசலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு?
7: திருப்பழகி சிந்து மேடத்திற்கும் சாண்டி மேடத்திற்கும் உற்சாகமான மாலை வணக்கம்.
2: வணக்கம் எல்லாம் சொன்னீங்க, கடைசியா யார் சொன்னதுன்னு சொல்லவே இல்லையே.
0: அதான் வணக்கம் சொல்லிட்டோம்ல.
2: சொல்லுங்க சொல்லுங்க, வணக்கம் சொன்னது யாரு?
7: தங்கபாண்டி.

0: ஓகே, டைலாக் கேட்டிங்களா?
1: ஆ கேட்ட மேடம்.
0: ஓகே டைலாக் பேசுங்க பாப்போம். கட் கேமரா ரோலிங்.
1: என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கை பல அடிகள் விழத்தான் செய்யும். சில அடிகள் விழத்தான் செய்யும். ஆமா, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும்.
0: என்ன ஒரு மாடுலேஷன், என்ன ஒரு மாடுலேஷன்.
2: அந்த ஃபர்ஸ்ட் அந்த பல அடி வந்து அவங்களுக்கு, சில அடி நமக்கு.
0: அப்பான்றதுன்னு அம்மாவா? ஓகே, உங்களுக்கு ஏத்த மாதிரி டயலாக் மாத்திட்டீங்க பாத்தீங்களா, அங்க இருக்கீங்க நீங்க.
2: அடுத்த டயலாக் ட்ரை பண்றீங்களா?
1: ஃபர்ஸ்ட் வரி சொல்லுங்க மேடம்.
0: நான் ரொம்ப பிஸி, அதான் டயலாக்.
1: ஓகே மேடம்,
0: பிஸ் பிஸ்.
1: நான் ரொம்ப பிஸி,
0: எனக்கு நிறைய வேலை இருக்கு.
1: எனக்கு நிறைய வேலை இருக்கு.
0: நான் ரொம்ப பிஸி.
1: நான் ரொம்ப பிஸி. பிஸினா பிஸி?
0: ஆ பிஸ் பிஸ்.
1: நான் ஒத்தையில நின்னாலும்
0: என்ன
1: வெறுக்கிறா
0: போவாதீங்க, கொஞ்சம் பிரிஸ்கா வாங்க பாப்போம். சரி, நான் சொல்ல டயலாக் திருப்பி சொல்றீங்களா?
1: ஆட்டப்படும்
2: வாழ்க்கைக்கு தேவையான கருத்து.
0: நல்லவேளை இவராது ஹோட்டல்ல
1: ஆட்டப்படுறேன்னா செஞ்சுதானே மேடம் ஆகணும். வயிறு நிறைய சாப்பிட்டோம்னா கையில காசு இல்லைன்னா அந்த வேலையை நம்ம செஞ்சுதான் ஆகணும்.
2: அந்த வேலையும் கிடையாதோ, கிரைண்டர் இருக்கும்.
0: மற்றும் 2271770. வெளியோ நேயர் 0413 சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு, என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும் நினைக்கிறேன்.
3: ஆமாங்க சார், உங்க செலக்சன் சரிதான், இது புது டிசைன்.
2: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
4: இன்றி BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
5: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
6: கன்ஃபியூஷன் வேண்டாம், E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூயல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
5: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
6: E20 ஃபேக்ட்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.

0: நேரம் 4:27 15 நொடிகள்ல கட் கேமரா ரோலிங் ஃபன்னோட கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே சாண்டி அண்ட் சிந்து கூட ஃபன் பண்றதுக்கு எல்லாம் கால் பண்ணுங்கன்னு சொல்றதுக்குள்ளார நீ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஹலோ வணக்கம்
1: சாண்டி மேமுக்கும் சிந்து மேமுக்கும் வணக்கம் கூறுவது. செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம், எப்படி இருக்கீங்க? இருவரும்
2: சூப்பரா இருக்கோம் கலைவாணி மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: டவர் ப்ராப்ளம்ல கொஞ்சம் விட்டு விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
2: அப்படியே பாட்டு கேட்டு போயிடக்கூடாது, டயலாக் பேசணும், அப்பதான் அடுத்த பாட்டு.
0: ரெடி
1: என்ன தம்பி, சோகமா இருக்கீங்க? வாழ்க்கை

0: ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி வாங்கிருப்போம். என்னப்போ இல்ல மேடம்,
1: அம்மாவை நிறைய பிடிக்கும், அதனால அம்மா
2: அம்மான்னு சொன்னா பரவாயில்லையா? ஐயோ அம்மா நீங்க சொன்னீங்க,
0: அது அம்மா அடிக்கக்குள்ள ஐயோ அம்மான்னு வரும் இல்ல மேடம்.
1: அடிக்கும்போது அப்படித்தானே சொல்லுவோம்,
2: அடிச்சதே அம்மாவா?
0: சூப்பர் சூப்பர். இன்னொரு டயலாக் ட்ரை பண்றீங்களா?
1: ஓகே மேம்,
2: சொல்லுங்க பாப்போம்.
1: எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. அதாவது பிஸி மீன் பிஸி என்னதுப்பா பிஸ் பிஸா?
0: ஆமா சூப்பர் சூப்பர் சூப்பர் மேடம், சூப்பரா பேசுனீங்க.
1: தேங்க் யூ மேம்.
2: தேங்க் யூ தேங்க் யூ சொல்லிட்டு நீங்க அப்படியே போனா எப்படி?
1: சரி சொல்லுங்க மேம், வேற என்ன பண்ணனும்?
2: அடுத்த ஒரு கட்டு வருது பேசுறீங்க வா.
0: இன்னைக்கு டயலாக் எல்லாம் வந்து ஏதோ எங்கயோ நமக்குலாம் ரிலேட் ஆகுற மாதிரியே இல்ல, அந்த மாதிரியே கொண்டு வந்திருக்கீங்க.
2: சோ அதனாலதான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரிலேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சோ அடுத்ததா ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, பேசலாம். ஹலோ வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா?
2: சூப்பரா இருக்கும்,
0: சூப்பரா இருக்கும்,
3: ரொம்ப சந்தோஷம். அதாவது எவ்வளவு நேரம் ட்ரை பண்றேன் தெரியுமா? இப்பதான்
2: எனக்கு இப்ப நேரில் இணைஞ்சிட்டீங்களா? இப்ப அடுத்து நீங்க டைலாக் கட் பேசுறதுக்கு ரெடியா இருக்கணும், ஏன்னா நாங்க கட் கேமரா ரோலிங் சொல்றதுக்கு ரெடியா இருக்கும்.
0: எஸ் கட் கேமரா.
3: நான் ஒரு டைலாக் தெரிஞ்சிருக்க அத சொல்றேன். கட் கேமரா ரோலிங் சொல்லுங்க பாப்போம்.
0: வாவ், என்ன டைலாக் சார்!
2: அம்மா இது யாரோட டயலாக்?
0: நம்மள்தான், நாம தான்.
2: இந்த டயலாக் இங்க கேட்ட மாதிரியே இருக்கு.
3: மேம் மேம் அழகா சொல்லுவாங்க, கட் கேமரா ரோலிங்.
2: மேம் இது உங்க டயலாகா?
0: ஏஞ்சி ஓட கூட கூடுவீங்க, கதவு மூடி வச்சிருக்கீங்களே. எஸ்
2: ஓகே.
0: அப்புறம் அடுத்த டயலாக் சார், அதுக்கு அப்புறம் நாம ஒன்னு போட்டோம்.
3: சரி, நான் இந்த டயலாக் சார், நானு ரொம்ப பிஸி. ஐ அம் சோ பிஸி. என்னது பிஸியா? பிஸ் பிஸ்
0: பிஸ் பிஸ். சூப்பர் சூப்பர். இன்னொரு டயலாக்,
3: இன்னொரு டயலாக, இன்னொரு டயலாக நான் கேக்கணும். இன்னொரு வாட்டி போடுங்க.
2: அப்படியா சார்? அதான் சார் ஃபர்ஸ்ட் டயலாக். என்ன தம்பி சோகமா இருக்கீங்க?
0: வாழ்க்கைனா சில அடிகள் விழதான் செய்யும்,
2: அந்த டயலாக். சரி, உங்களுக்காக நான் வந்து நீங்க பேசின டயலாக், பேச வேண்டிய டயலாக் சேர்த்து போடுறேன், கேளுங்க. ரெடியா? வாங்க கேட்டு வரும்.
4: எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நோ நோ பிஸி, அதாவது பிஸி மீன் பிஸி.
5: பிஸ் பிஸ்
4: எது? பிஸி பிஸா?
6: என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும்.
7: வாழ்க்கைனா சில அடிகள் விழதான் செய்யும்.
8: எனக்கு ஒரு ஐடியா.
9: என்னப்பா?
8: சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா?
2: சாப்பிட்டு சாயந்தரமா பேசுவோமா?
0: சார் கேட்டீங்களா?
3: கடைசி
0: டயலாக் மேமோட சிரிப்பு சத்தம் தான் கேட்டது. சரி விடுங்க, நான் ஃபர்ஸ்ட்
3: டயலாக் பேசிட்டேன்.
0: ஃபர்ஸ்ட் டயலாக் தான்
3: பேசிட்டோமே,
2: இன்னும் பஞ்சாயத்து முடியலையே. ஓகே, அந்த டிசி
3: டயலாக் தான் நான் பேசினேன். ஓகே ஓகே, ரெடி? நான்
2: பேசலையே. பேசுங்க
3: பாப்போம். வாழ்க்கைனா ஆயிரம் கட்டம் வரத்தான் செய்யும்.
2: வாழ்க்கைனா பல அடிகள் விழத்தா செய்யும். ஆமா, அந்த டயலாக்.
3: ஓகே, வாழ்க்கைனா ஆயிரம் ஆயிரம் ஐயோ
0: ஆயிரம் அடியா தாங்காதே உடம்பு.
2: சார் வாழ்க்கைனா சில அடி போது சார், ஆயிரம் அடி எல்லாம் வேண்டாம் சார்.
3: இன்னொரு அடி சொல்லுங்க மேம். வாழ்க்கைனா,
2: வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தா செய்யும். அப்பா அதான் டைலாக்.
3: ஓகே, வாழ்க்கைனா சில அடி விழத்தா செய்யும்.
0: ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வந்து யாருக்கோ சொல்லிட்டு அடிய மட்டும் சார் சவுண்டா சொல்றாரு.
2: ஓகே ஓகே,
3: இது வந்து வெவ்வேறு டைலாக்
0: பேசுறேன். சூப்பர்
2: பேசுங்க.
3: வாழ்க்கைனா சில அடி விழத்தா செய்யும். அப்பா,
0: இது அடி வாங்குவதற்கு முன்பு. அடுத்த அடுத்த மாடுலேஷன்.
3: வாழ்க்கைனா சில அடி விழத்தா செய்யும்,
0: இது அடி வாங்கின பின்பு. சூப்பர் சார் சூப்பர்.
2: எக்ஸாக்ட்லி.
3: அடுத்து மூணாவது கோபமா.

0: பழக்கனா சில அடி விழதான் செய்யும். அப்பா
1: இது நாளைக்கு வாங்க போற அடிக்கு
2: திரும்ப சொல்றாரு.
0: அடுத்து
3: பழக்கனா சில அடி விழதான் செய்யும்.
2: இது தூங்கி எஞ்சதுக்கு அப்புறம் நினைக்கிறேன்.
1: சூப்பர் சார், சம சம சூப்பரா பேசுறீங்க.
0: அடுத்து நிறைவா வாழ்க்கைனா சில அடி விழத்தா செய்யும்.
2: இது வயசான பிறகு,
1: இது வந்து பல அடிகளுக்கு பிறகு இந்த மாடுலேஷன்
2: கொஞ்ச நஞ்சு அடியா விழுந்திருக்கு, அதுக்கப்புறம் வர மாடுலேஷன். இது
1: சூப்பர் சார், சூப்பரா பேசுறீங்க,
2: ஸ்போர்ட்டிவா எடுத்து பேசுனீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.
0: எனக்கும் ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ.
2: நன்றி நன்றி நன்றி. சோ அடுத்ததா வர நேயர் எப்படி பேசுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள நம்ம கூட இணைப்புல இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். ஊரெல்லாம் சுத்தி பாத்துக்கீங்களா சாண்டி மேடம்?
1: அது ஒரு பக்கம் போயிட்டு தான் மேடம்,
2: அது அந்த பக்கம் போகுது, நான் இந்த பக்கம் வந்திருக்கேன், கொஞ்சம் இந்த பக்கம் பேசுவோம். அவங்க வேற எங்க உலக சுத்த போயிருந்திருக்காங்க போல, சுத்திட்டு வந்திருக்காங்க.
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
1: டயலாக் கேட்டீங்களா?
4: கேட்டேன்.
1: பேசலாமா?
4: பேசலாமே.
1: ஓகே, ரெடி, கட், கேமரா
2: ரோலிங்.
4: என்னப்பா சோகமா இருக்கிற, வாழ்க்கையில சில அடிகள் இருக்கத்தான் செய்யும். அப்பா
1: யார் இவ்வளோ அழகா ஆன் சொல்ற அடி வாங்கிட்டு?
4: அதான் அதுல வந்து டைலாக் அப்படிதான்
2: வந்து. அடுத்து
4: அடுத்தது எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. பிஸி பிஸி
1: ஒரு பூ மாதிரி மேடம். ஒரு வாழைப்பூ அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம்.
2: நெருப்பு.
1: நான் எவ்வளவு பரவாயில்ல ரிலேட்டடா பேசிட்டு இருக்கேன்.
4: பொறுப்பு
1: இல்ல மேடம், அது எங்க யாருக்குமே கிடையாது மேடம்,
2: அதுக்கு வாய்ப்பே இல்ல.
4: கையே கருப்பாயிருச்சுன்னு வரும். அப்ப நானும் சொன்னேன்ல, சுவிட்சர்லாந்து போயிட்டு அப்படியே அமெரிக்கா போய் பத்து நாள் அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு குளு இருக்கலாம்னு நினைச்சேன். சரி, நம்ம மேனேஜர் யாரு? குமார்.
2: வெளியூர் நேயர் 0413 சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.
5: காலாவதி ஆயிருக்குமோ, இப்படி எல்லாம் சங்கடம் இல்லாம தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தரச்சான்றிதழ் பெற்ற குடிநீர் பாட்டில்களை மட்டுமே வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக என்றென்று மக்கள் பணியில் ISI தரச்சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
6: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை.
7: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்தொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
6: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா செய்யப்போ.
1: எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி.
2: பிஸி
1: அதாவது பிஸி மீன்
2: பிஸி. பிஸா
3: நேயர்கள் அந்த வகையில இப்ப ஒருத்தவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: இருவருக்கும் மாலை வணக்கம்.
3: இருவருக்கும் மாலை வணக்கம். சொல்லிக்கிறது யாரு?

0: சொல்லுவது நெய்வேலியில இருந்து ஜீவா.
1: ஜீவா மேம் எப்படி இருக்கீங்க?
0: நீங்கள் இருவரும் எப்படி உள்ளீர்கள்?
1: சூப்பரா இருக்கும் மேம், உங்களை மாதிரியே சூப்பரா இருக்கும்.
0: வேற
1: மாதிரி உழுது.
0: அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. பிஸி மீன்ஸ் நோ நோ பிஸி
1: மீன்ஸ்
0: பிஸி பிஸி.
1: சூப்பர் மேடம், நெக்ஸ்ட்.
0: அடுத்தது அதுதான் மேடம், எனக்கு ஞாபகத்துக்கு வரல, ஆனா நீங்க போட்டீங்க ஞாபகம் வரல எனக்கு.
2: அடுத்தா அடுத்து என்ன போட்டோம்னா
1: தேடிட்டு இருக்காங்க, இருங்க.
2: நெய் அவன் ஊரை விட்டு தாண்டதுக்குள்ளே எப்படியாவது பிடிக்கணும். மாஸ்டர் நான் உன்னை சொல்லிட்டா, சொல்லுப்பா சாப்பிட்டு சாயந்தரமா தேடுவோம்மா. அதான் டைலாக்.
0: இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள அவன் எப்படியாவது பிடிக்கணும். நான் சொல்லிட்டுமா, சாப்பிட்டு அப்புறமா
2: தேடலாமா? இத மாதிரி என்னைக்குன்னா ஒரு சீரியஸான மொமெண்ட்ல உங்களை வருத்தெடுக்கிற மாதிரி யாரும் ஒருத்தவங்க ஏதாவது சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
0: இங்க ஒரு ரத்தாரே ஓடிட்டு இருக்கு, எல்லாத்தையும் அப்படியே போட்டு அப்பீட்டே இருப்பான்னு பார்த்தா யாருமே இல்ல. அந்த டிக்கெட்ல யாரு கடா
1: நீங்க எங்களை சொல்லியே
0: உங்க கடவுள் உடனே ஒரு அளவே
1: மேடம், எல்லாம் இந்த சாண்டி அளதான் மேடம்.
2: எனக்கு
1: போல அடுத்த பாட்டை போட்டுட்டு இறக்கணும் அப்படியே பறந்துட்டு இருக்காங்க அவங்க. சூப்பர் மேடம், சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்.
0: இருவருக்கும் நன்றி.
2: நன்றி. ஸோ நேரிலே இதே மாதிரி நீங்க ஃபன் பண்றதுக்கு டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271770 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே ஒரு நேயர் ஒருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வாழப்பட்டம்பாளைய கலா பேசுறேன் மேம். இருவரும் நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கோம் கலா மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் சூப்பரா இருக்கேன் மேம்.
1: அது ஏன் சூப்பரா இருக்க, கொஞ்சம் சவுண்ட் கம்மியா வருது.
3: அது வாலிங் கம்மியா இருக்கீங்க எனக்கு.
1: உங்களுக்குமா?
3: ஆமா மேம்.
1: டெலகேட்டிங்களா?
3: கேட்டேங்க மேம்.
1: நல்லா இருக்கா?
3: சூப்பரா இருக்கு மேம்.
1: அப்புறம் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா?
2: அப்ப டயலாக் பேசுங்க.
1: நீங்க டயலாக் நல்லா இருக்குன்னு சொன்னாதான் மேம். அப்பாடி நைட் எல்லாம் ஒட்டி வச்சு ஒட்டினதெல்லாம் சரியா வருது.
2: ஓகே ஓகே மேம், பேசலாமா? கட் கேமரா ரோலிங்.
3: என்ன தம்பி சோகமா இருக்கிறீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடி விழத்தான் செய்யும். அப்பா
1: இந்த டிஃபரண்ட் மாடுலேஷன். அப்பா
2: இந்த அப்பா ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. அப்பா
1: சின்ன அடியா இருக்கும் உங்களுக்கு என்ன? இல்ல மேடம்,
3: சாயந்திரமா
2: பேசுவோமா அப்படின்ற மாதிரி
1: சொல்லுங்க.
2: கட் கேமரா ரோலிங்.
3: ஏய் அவன் எங்கனா போயிட்டு போறேன்டா. சரிங்க சரிங்க சார், சாப்பிட்டு சாயங்காலமா தேடலாம்.
1: மெதுவா மெதுவா பதற.

0: வாய்ப்பே இல்ல உங்களுக்கு எல்லாம் பதறதுக்கு.
1: சொல்லவே இல்லையே.
2: நல்லா இருக்க மேடம்.
1: நல்லா இருக்கீங்களா? அதுக்கு மேல பதில் சொல்லுங்க.
2: ஊட்டி ஊட்டில இருக்கிற மாதிரி இருக்கு.
1: அப்படியா இருக்கு? ஓகே ஓகே சார், டைலாக் பேசலாமா?
2: ஆ பேசலாம் மேடம்.
1: ஓகே ரெடி கட் கேமரா
0: ரோலிங்.
2: ஏய் வாக்கைல சில அடிக்கல விழத்தா செய்யும். அப்படியா? ஆ

0: ஓகே ஓகே சார், டைலாக் பேசலாமா?
1: பேசலாம் மேடம்.
0: ஓகே ரெடி கட் கேமரா
2: ரோலிங்.
1: வாழ்க்கையில சில அடிகள் விழத்தா செய்யும். அப்படியா?
2: ஓகே
1: அடுத்த டைலாக். ரொம்ப பிசி ஹிந்தி
0: அதுக்குள்ள
1: நம்ம தேடணும். அதுக்குள்ள நம்ம சாயந்தரம் சாப்பிட்டு தேடலாமா?
2: முடிஞ்சிருச்சு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பரா பேசுங்க.
1: இப்ப நம்ம பேசலாமா?
2: ஓ, இப்ப இது வரைக்கும் பேசலையா?
1: டிபன் சாப்பிட்டீங்களா மேடம்?
0: காஃபி சாப்பிட்டீங்களா சார்?
1: காஃபி சாப்பிட்டீங்களா மேடம்?
2: நன்றி நன்றி சார்,
0: நன்றி. தேங்க்யூ.
2: நேர்லே தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கேட்டுட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 102.8. சோ கிட்டத்தட்ட 4:50 வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. கால் பண்ணுங்க 2271760. இந்த நம்பரே ஃபுல்லா சொல்ல விட மாட்டாங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள அடுத்த நேயர் வந்துட்டாங்க. பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம். சொல்லிக்கிறது யாருன்னு தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும்.
1: மா கலையரசு நல்லா பாளையம்
0: சார், டயலாக் கேட்டீங்களா?
1: பேசுவான் அப்படியே மதுரை வைகள் கடைக்க வைகை நதி வந்து போய் வந்துருவான்.
0: ரெடி
1: வைகை புயலுக்கு பாத்துட்டு வந்துருவான்.
2: ஓகே ஓகே, சாரி சார், ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிறேன். என்ன இவர் மதுரை வரைக்கும் போயிட்டு வரலான்றாரு.
0: டயலாக்
2: ஒரு டயலாக். ஓகே கேமரா ரோலிங்.
1: என்ன தம்பி சோகமா இருக்கிறீங்க? ஆழ்கள ஒரு அடி உழுதா செய்யும்.
0: என்ன
1: தம்பி சோகமா இருக்கிறீங்க? வாழ்க்கையில ஒரு அடி உழுதா செய்யும். ஒரு அடியா தம்பி?
0: இந்த மாடலேஷன் டிஃபரெண்டா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சூப்பரா
1: பேசுறீங்க. அந்த வைகை புயல் அந்த முகத்தை ஒரு மாதிரி கோணை காட்டிட்டு அந்த நடிக்கிற நடிப்பு திரைப்படத்துல பாக்குற போது ரொம்ப ரசையா இருக்கும்.
2: நான்
1: பாத்திருக்கேன் அந்த படத்தை, ஆனா படம் எதுவும் எனக்கு தெரியல.
2: அடுத்த டைலாக் பேசுறீங்களா?
1: வைகை புயலோட நடிப்பு கவுண்டமணி செஞ்சல் நடிப்பு விவேக் நடிப்புல அது ஒரு காலம்.
0: ஓகே சார், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சார்.
2: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் யாருன்னு பேசலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம். சிரிப்பா மேடம்க்கும் அதிரடி நாயகி ஸ்டாண்டிங் வந்துக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது வெண்ணிலா மேம்.
2: ரோலிங்.
3: தம்பி ஏன்பா சோகமாகற? வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும். ஐயோ அப்பா,
0: ஐயோ பெரிய அடியா.
3: வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும். அத்தை டைலாக் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப வேலை அதிகம், நான் ரொம்ப பிஸி. அதாவது நோ நோ பிஸி மேன் பிஸி என்னது பிஸ் பிஸ்
2: அத்தை
3: சொல்றேன். அவங்க எல்லாம் சீக்கிரம் ஊற விட்டு போறது கூட பிடிக்கணும். டே எதனால செய்யுங்கடா மாஸ்டர், நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சாப்பிட்டு சாயந்தரமா சேரலாமா?
0: சூப்பர் மேடம், சூப்பரா பேசுறீங்க.
3: தேங்க் யூ மேம்.
2: நன்றி நன்றி நன்றி.
3: தேங்க் யூ மேம்.
0: என்ன
2: கேமரா ரோலிங்?

0: குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்க முடியும். கருவுற்ற தாய்மார்கள் HIV பரிசோதனை செய்து கொள்வது அவசியம்.
1: பெற்றோரிடம் இருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக HIV பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
2: ஐஎஸ்ஐ நம்பிக்கையின் முத்திரை,
1: ஐஎஸ்ஐ பாதுகாப்பின் முத்திரை,
2: ஐஎஸ்ஐ தரத்தின் முத்திரை.
1: ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
2: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
1: போன் 044-224-541-442, 044-224-1216.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும்

0: தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 4:59 கட் கேமரா லிங்க், பாய் சொல்லிட்டு கிளம்புற வேண்டிய டைம் வந்தாச்சு. அடுத்த ஷோக்கு வந்து ஹாய் சொல்ற வரைக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். நான் உங்க அதிரடி சரவடி ஆர்ஜே சாண்டி மற்றும்
2: ஆர்ஜே சிந்து.
1: என்னங்க சிரிப்பழகின்னு சொல்ல மாட்டீங்க? ஓகே, எல்லாருக்கும் டாடா பாய். வேற ஷோக்கு வந்து உங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்றோம், பாய்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:05. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஹாப்பி ஈவினிங். நம்மள சுத்தி என்னென்னலாம் ஸ்பெஷல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது எஃப்எம் ரெயின்போவின் 102.8ல நம்ம சிட்ரி. நம்ம ஊர்ல நமக்கே தெரியாம எத்தனையோ சுவாரஸ்யங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கதை. நம்ம பாண்டிச்சேரியில மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்க ஊர்கள்ல இருக்கிற சிறப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் நம்ம ஆர்ஜிக்கள் மக்களோட அனுபவங்களையும் கேட்டு சொல்ல போறாங்க நமக்கு. நம்ம அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஆர்ஜிஸ் எந்த ஏரியால இருக்காங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தரப்போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜிஸ்.
2: ஹாய் சிந்து, தேங்க்யூ சோ மச். புதுவை 102.8 கேட்டுக் கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் இனிமையான இதமான இனியான குட் ஈவினிங் மக்களே. இன்னைக்கு காலையில இருந்தே வானம் வந்து ரொம்ப அப்படியே கிளவுடியா அமைதியாவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப வெயிலா இருந்த காலகட்டத்துல இப்போ வந்து கொஞ்சம் மழை வர்றது ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் என்ன அப்படின்னா, இப்ப கொஞ்ச நேரமா தூரல் போட ஆரம்பிச்சிருக்கு. எப்படி சோப் பண்றது அப்படின்னு தெரியாம, ஓகே கடைக்கடையா போய் அப்படியே சோப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கடையில இறங்கிட்டேன். ஆக்சுவலா நம்ம கிட்ட நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடம் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு அருமையான அமைதியான ஆன்மீக இடம் அப்படின்னு சொல்லலாம். சர்வதேச நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு இடம். ஒரு குளோப் இருக்கும் அந்த இடத்துல, ஒரு பெரிய காடு இருக்கும், அந்த காட்டு நடுவுல நடுல குட்டி குட்டியா அழகழகா வீடுகள் இருக்கும். அந்த வீடு மனிதர்கள் எவ்வளவு அழகா வாழறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் போதே, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தொடர்பு இல்லாம 52 நாடுகளை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச நகரமா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆரோவில் அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்துதான் நம்ம லைவ் ஷோ வந்துட்டு இங்க நினைக்கிறத ஒருத்தவங்க நம்ம பேசணும். ஆரோவில் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்கலாம். ஹாய்
3: ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு. உங்க பேரு?
3: என் பேரு ராஜா.
2: ஓகே ராஜா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் இந்த ஆரோவில் தான் ஒரு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன்.
2: ஓகே.
3: ஓகே. ம்ம். பாலி ட்ரா

தெரிஞ்சிடும் இடம் இருக்கு. அவங்க ஒரு

0: சிற்பங்கள்ல கல்ல இருந்து சிற்பங்கள் ஒரு வடிவ வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம பாத்துருப்போம். கல்லு இருக்கா, கல்ல இருந்து அம்மன் சிலையோ முருகன் சிலையோ கணபதி சிலையோ வடிவமைச்சிருப்பாங்க. ஆனா இந்த சிலைகள்ல இருந்து இசைக்கருவிகளை வடிவமைச்சிருக்காங்க, அதாவது கல்லுல இசைக்கருவிகள்.
1: நம்ம தாராசுரம் கோவில்ல வந்து சரிகம பதனி அப்படின்னு
0: மூலமா பண்ணிருப்பாங்க. இங்க தூண்களை தாண்டி கல்ல வந்து இசைக்கருவியா மாறி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது பயங்கர பிரிமிப்பா இருக்கு. கருவிகள் வந்து எல்லாமே நம்ம இசைக்கருவிகள் தோல்ல இருந்து உருவாயிருக்கும் நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். நரம்புகள் உருவாயிருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி உருவாயிருக்கும். ஆனா இங்க கல்லு கல்ல செதுக்கி கல்லிருந்து இசைக்கருவியா பயன்படுத்துறாங்க. யோசிக்கவே முடியல.
1: ஓகே, நீங்க சொல்றதுலயே தெரியல அதை எப்படி எந்த அளவுக்கு பாத்துறீங்க இருக்கீங்க அப்படிங்கறது. சூப்பர் சார். சோ அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆரோவிலுக்கு எப்படி வரணும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அதை பத்தி.
0: நீங்க திண்டிவனம் வந்துட்டீங்க, விழுப்புரம் தாண்டி திண்டிவனம் வரீங்க. திண்டிவனம் இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பாண்டிச்சேரியில இருந்து வரீங்கன்னா 4 to 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சென்னையில இருந்து ஈஸ்டர் வெளியே வரீங்கனாலும் அதேதான், ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். கைட் எல்லா பக்கமும் கைட் எந்த மொழியில வேணாலும் கைட் பண்றதுக்காக அது ஆரோவில்லே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஸ்பெஷலாவே இங்க ஆரோவிலுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் 7 சுற்றுலா தலங்களுக்கு பேருந்து இயக்குறாங்க, மினி பேருந்து. அது ஆரோவிலும் சிறப்பு வாய்ந்த இடமா இருக்கு. அங்கேயும் பஸ் வந்து போயிட்டு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆரோவில் வரது ஃப்ரீ பஸ்ஸஸே இருக்கு. நம்ம ஆரோவில் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி ஆரோவில் போகணும்னு சொன்னாலே நீங்க ஆரோவிலுக்கு வர்றதுக்கு பனிச்சு கவர்மெண்ட் ஃப்ரீயாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பேருந்து வசதி நல்லாவே இருக்கு.
1: ஓகே, சோ ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் ஆரோவில பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச் ராஜா சார். தேங்க்யூ. ஓகே, நன்றி. எஸ் மக்களை தொடர்ந்து இணைந்துதான் புதுவை 102.8 தொடர்ந்து பேசலாம்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி நம்மை சுற்றி. நம்ம ஆர்ஜேஸ் ஒரு சூப்பரான இடத்துக்கு போய் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி நமக்காக கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜேஸ்.
1: முதல் பாதரை வந்து அவ்வளவு அழகா ஆல்மோஸ்ட் வந்து 50% வந்து கவர் பண்ணிட்டாங்க. சோ இன்னும் ஆரோவில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். என்ன அன்பு, ரெடியா?
2: எஸ் சோனியா, நானும் ரெடிதான். நம்ம ரெண்டு பேரும் நின்றுட்டு இந்த இடத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பான இந்த சிட்டி இந்த பக்கம், அப்படியே காமான ஒரு இடம் இந்த பக்கம், ரெண்டுக்கும் நடுவுல நிக்கிறோம் இல்லையா. நம்ம
1: திருவிழாக்களும் நடந்துட்டு இருக்கு, அதையும் நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம். பேசிடலாம்.
2: ஓகே, நம்ம பேசலாம். இங்க நிக்கிறவரு கிட்ட ஹாய் வணக்கம்.
3: உங்க
2: பேரு?
3: இளமாறன்.
2: இளமாறன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, சிவில் இன்ஜினியரிங். இங்க என்ன ஆரோவில்க்கு வந்திருக்கீங்க? இங்கதான் உங்க நேட்டிவா? ஓகே,
3: நீங்க
2: சும்மா ஆரோவில்க்கு வந்து சும்மா வந்திருக்கீங்க. ஓகே, சோ ஆரோவில்ல என்ன விஷயம் எல்லாம் பாக்குறீங்க? ஆரோவில் பத்தி சொல்லுங்க.
3: ஆரோவில்ல பாத்தீங்கன்னா சும்மா
2: பாத்தீங்கன்னா
3: இங்க வாழ்க்கை சீக்கிரம் வந்து சும்மா இதெல்லாம் சொல்லலாம்.
2: நல்ல
3: காபி குடிக்கணும் அப்படின்னா இங்க வந்துட்டு
2: போறோம். வித்தியாசமா இருக்கும். நம்ம வீட்டு கட்டுறதுக்கும் இவங்களோட ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த ரொம்ப அழகா மாத்திடுவாங்க. அது பத்தி சொல்லுங்க. ஒரு சிவில் இன்ஜினியரா நீங்க இங்க என்ன விஷயம் பார்த்தா
3: இந்த பொருள் தான் வேணும்னு கேட்டு வாங்கி பண்ணுவோம். ஆனா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ரெண்டு பொருள் நம்ம கொடுத்தாலும் அதை கிரியேட்டிவா மாத்தி அதுல ஒரு புது விஷயத்தை கொண்டு வருவாங்க. அது வந்து அவங்களாம் வந்து

0: கொடுங்க. இயற்கைக்கு புறமா வாழாம இருக்கிற வாழ்கிற மனிதர்கள், அதனால அவங்க வந்து இந்த சிந்தோட்டம் பார்த்தா அவங்க தான் நம்ம கத்துக்கலாம் தவிர நம்ம அவங்க கத்துக்க முடியாது. நேரமும் யோசிப்பாங்க அவங்க,
1: யோசிக்கணும் அதை தாண்டி வாழும்போதே எப்படி அது அழகா வாழ்ந்துக்கிறது அப்படின்ற மாதிரி
0: இதுதான்
1: ஒருத்தவங்களை மட்டும் அடையாளப்படுத்த முடியாது. ஜஸ்ட் நாங்க எல்லாரும் ஆரோக்கியல் பீப்பிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வதேச ஒரு தனி உலகம் அப்படிங்கிற மாதிரி
0: வாழ்ந்தீங்கன்னா அவங்களுடைய பொழுதுபோக்கே வந்து
1: இயற்கை மக்களை தவறா சொல்றாரு. இயற்கை அப்படின்றது நமக்கு ஓகே, நம்ம வந்து ரசிச்சு வாழணும்னா ஒரு இடத்துக்கு போகணும் இல்லைங்களா. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கைக்குள்ளவே இந்த மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஆரோவில்ல பீச்சும் பக்கத்துல இருக்கு, காடும் பக்கத்துலயே இருக்கு. சோ இந்த
0: மாதிரி சொல்ல போனீங்கன்னா இந்த பாண்டிச்சேரி சிட்டி பாத்தீங்கன்னா சிட்டி தான், சிட்டிக்குள்ள ஒரு காட்டுக்குள்ள வாழ மனிதர்கள் எல்லாம் அதை நோக்கிதான் போக முடியும்.
1: எல்லாமே தேங்க்யூ சோ மச். நீங்க அப்படியே பொழுதுபோக்கா வந்துட்டு அப்படி எங்கள்கிட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஏன் சும்மா தலையை தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்படிங்கிற இந்த ஏரியாவில் சர்வதேச ஒரு அழகான ஒரு ஊர்ல இருந்துதான் கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெரி நைஸ் பண்ற அளவுக்கு தான் எனக்கு இணைந்திருங்க.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நம்மை சுற்றி நம்ம ஆர்ஜேஸ் ஆரோவில்ல. இன்னைக்கு சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மக்கள் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜேஸ். என்னென்ன ஊர்லாம்
2: கோட்டக்கரை, இடை,
1: குயிலாப்பாளையம், உண்மையாப்பாளையம், மற்றி, திருச்சி, தம்பளம்.

0: ஆலங்குப்பம். ஓகே, சோ இப்ப இந்த ஊர் எல்லாமே ஆகோவில் வந்து ஒரு சர்வதேச நகரமா இருக்கு. சோ இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு இடத்துல நீங்களும் இருக்கீங்க.
1: முந்திரி காடு, இப்ப அதனுடைய தன்மைகள் வந்து நிறைய மாற்றங்கள் வந்தாலும் பழைய இப்ப ஒரு ரெண்டு வருஷம் இருந்த தன்மை வந்து இப்ப நிறைய மாற்றங்கள் ஆயிடுச்சு. இருக்கிறவங்க இந்த ஃபாரின்ஸ் எல்லாம் எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சாங்க, அதால அவங்களுக்கு பாதிப்புகள் நிறைய வந்து தொட்டு போயிட்டாங்க. இப்ப வந்து பண்டு வர்றதுக்கோ மற்றபடி வர்றதுக்கோ எதுவும் இல்லாம அவங்களுக்குள்ள குழப்பமா இருக்கு. அரோவில் நிர்வாகம் வந்து அவ்வளவு சரியா இருக்கு.
0: ஓகே, முன்னாடி நீங்க பாக்கும்போது எப்படி இருந்தீங்க? நீங்க நிறைய விளையாட்டுல விளையாடிட்டீங்களா? அத பத்தி
1: நாங்க கபடி பாண்டி.
0: ஓ, நீங்க நாலு பேருமா?
1: ஆ, பிளேயரு.
0: நீங்க பிளேயர். ஓகே,
1: கபடி விளையாடிட்டு இங்க வந்து வில்லேஜ்ல வந்து ஆண்டு தோறும் திருவிழாவில் ஒரு ஒரு வருடத்துல ரெண்டு எல்லா போஸ்டாலும் நடக்கும்.
0: ஓகே ஓகே ஓகே.
1: அந்த பத்திலாம் ஒண்ணும் இல்ல. எவ்வளவு முன்னேற்றம்,
0: நிறைய
1: மாறி
0: இருக்கு. நிறைய
1: மாறி அருவில் உள்ள ஒண்ணும் பெருசா எங்களுக்கு, நீங்க வெளியிருந்து வரவங்களுக்கு மட்டும்தான் அருவில் உள்ள பிடிச்சது. நாங்க பக்கத்துல இருக்க தொட்டி
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அரசியல் களத்துல அப்படியே தீ குடிச்சிட்டே அரசியல் பேசினாதான் அன்னைக்கு டே போகும். இதை தாண்டி நீங்க சின்ன வயசுல நிறைய இடத்துல தான் விளையாடி இருப்பீங்க, நிறைய விளையாட்டு பண்ணி விளையாடி இருப்பீங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த இடம்லாம் வந்து ரொம்ப
1: இரும்புல வந்து ஒரு டெம்பிள் இருக்கு, அது அந்த காலத்துல ராஜாக்கள் கட்டின காலம், அதனால ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது. இரும்புல தான் ஒரு பெரிய ஃபேமஸ்.
0: விவசாயம்
1: குறைஞ்சு போச்சு. ஆரோவில் வந்து அந்த எல்லாம் வந்து நல்ல விவசாயம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. விவசாயத்துக்கு ஆளு இல்ல.
0: முன்னாடிலாம்
1: வந்து நெல் நட்டாங்க, எல்லா விவசாயமும் நடந்தது. இங்க சோளம் இந்த இளைஞர்கள் பக்கத்துல எல்லாம் அதுல வந்து அனைத்து பொருளும் இங்கே வலிஞ்சு மக்கள் சாப்பிட்டாங்க. எந்த ஒரு நோய் நோய் இப்ப எல்லாமே பாய்ச்சல் சாப்பிட்டாங்க.
0: கூட்டோடு ஒரு ஊர்ல இருக்கீங்க, எப்படி நீங்க எல்லாரும் நண்பர்களா?
1: நீங்க

0: என்னன்னா பொழுதுபோக்கான இடம் பீச்
1: இடத்துக்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்க. இப்ப எங்களுக்கு நாங்க உள்ள போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க அந்த ஊர் பாத்தீங்கன்னா நீங்க பாக்காத இடம் ஒரு இடம் இருந்தா நீங்க சொல்லுங்க, இந்த இடம் வந்து நாங்கதான் போய் பாப்போம் அப்படின்னு. யோக் தான் ஓகே. எங்களுக்கு வந்து நிறைய
2: பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாமே இங்க வந்து வீடு
1: கட்டிங்க
2: தலைவர் சொல்லாமா இங்க
1: தனி உலகம்
2: தனி உலகம் ஆரோவில் இருந்து ஒரு நாடு
1: அதிகமாக
2: இருக்கு.
1: இயல்பா எப்படி இருக்கணுமோ நம்ம வந்து நீங்க அப்படியே பேசிக்கிட்டு நம்ம
0: உலகத்தரம் வாய்ந்த இடமா இருந்தாலும் தமிழ் கலாச்சாரத்தை பாக்குறதுக்காகவே வேர்ல்ட்ல இருந்து அப்படி
1: பொங்கல்
0: நிகழ்ச்சியில வந்து மாட்டு வண்டி ஓடுறது, அப்புறம் வந்து இந்த பெண்கள் எல்லாம் கோப்பு விளையாடுறது, மாணவர்கள் வந்து சிறப்பான முறையில இருக்கிற ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுறது, எல்லாம் இங்க நடக்கிற போட்டி வேர்ல்டுல எங்க
1: இருக்காங்க.
2: அதிகமான
1: இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கதும் புதுச்சேரி எங்களுக்காக உங்க ஊரை பத்தி சொன்னாங்க, நீங்க நடுவுல வந்துட்டீங்க. இப்ப வந்து ஆரம்ப இல்ல உங்களுக்கு பிடிச்ச இடம் கஷ்டம்னு சொன்னோம் அப்படின்னா என்ன இடம்
2: பிடிச்ச இடம்
1: சொல்லுங்க
0: சாப்பாடு வெளிநாட்டுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு பெஸ்ட் ஹோட்டல்
1: எல்லா விதமான

0: பண்ணக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கு.
1: அது வந்து அந்த அரவிங்கம்
0: மனித ஒற்றுமையா பறைசாட்டக்கூடிய ஒரு இடமா இருக்கு. சூப்பர் சார், ரொம்ப நன்றி. நிறைய தகவல் எங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச். எஸ் மக்களே, இன்னைக்கு நம்ம ஆரோவில் அப்படிங்கிற ஒரு அழகான ஊர்ல தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ தமிழ்நாடு பாண்டிச்சேரியோட பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சர்வதேச நகரமா இருக்கு. இந்த ஏரியாவை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து ஆரோவில் பத்தி தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்ன, என்னென்ன புதுமையான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நிறைய நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் ஒரு சில என்ன சொல்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 100.8.

0: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
1: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
2: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
3: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
4: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
5: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி நம்மை சுற்றி. இன்னைக்கு ஆரோவில்ல நம்ம ஆர்ஜே சூப்பரான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு மக்கள் கிட்ட கேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே.
1: மக்களே, முந்திரி பழம் வேணுமா உங்களுக்கு? ஆனா முந்திரி பழம் தான் இல்ல, நான் முந்திரி மரங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து கஷ்டப்பட்டு போனியா ஒருத்தவங்களை போய் புடிச்சு வச்சு அவங்க எல்லாம் பேச போறாங்க. வாங்க, அவங்க என்ன பேசுறாங்க நானும் இன்னைக்கு கேக்கிறேன். நீங்களும் அப்படியே கேட்க ரெடி ஆயிக்கோங்க.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், என் பேர் சுகந்தி.
2: சுகந்தி, நீங்க ஆரோவில்
3: நான் 20 வருஷமா இருக்கிறேன். மேரேஜ் ஆனதுல இருந்து இங்கதான் இருக்கேன்.
2: உங்களோட இப்ப நீங்க மேரேஜா இங்க வர்றதுக்கு முன்னாடி
3: ரொம்பவே பிடிக்கும். நிறைய டீச்சர்ஸ் இருக்கும், ஆரோவில் ரொம்ப பிடிக்கும்.
2: உங்க ஆரோவில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம், நீங்க அடிக்கடி போற இடம்
3: அப்படின்னா எந்த
2: இடம்? இருக்கீங்க சோ அந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க உங்களுக்கு பாண்டிங்கும் உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங்கும் என்ன வித்தியாசம்?
3: நீங்க தெருவுல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய ஷேர் பண்ணுவாங்க, பட் ஆனா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்க மாட்டாங்க, அதிகமா ஷேர் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் எனக்கு இங்க இருக்கிற தெருவுல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அவங்க நிறைய ஷேர் பண்ணுவாங்க.
2: நீங்க என்னெல்லாம் பண்றீங்க?
3: நான் வந்து வாழை நாள்ல அந்த பின்னல் கூட பின்னல் மாதிரி பண்ணி பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுல இருந்துட்டு அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: ஓகே, வாழை நாள்ல வந்து
3: நீங்க மட்டும் தான் யூடியூப் மூலமா பார்த்து நான் கத்துக்கிட்டேன். மற்றபடி வேற யார்கிட்ட கத்துக்கல, யூடியூப் மூலமா பார்த்து அது எப்படி பண்றது கத்துட்டு நான் இங்க பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு
2: இருக்கேன். உங்க ஆரோக்கியத்துல எத்தனை மார்க் கொடுப்பீங்க?
3: நான் 10க்கு 9
2: கொடுப்பேன். 9 கொடுப்பீங்க, அந்த அளவுக்கு உங்க ஊருக்கு பிடிக்கும். இன்னைக்கு வந்து தேங்க்யூமா, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நம்ம இங்க கேட்டுட்டு இல்லையா, இவங்க வந்து ஆரோவில்லே வந்து 20 இயர்ஸ் தான் இருக்காங்க. வாழை நார்ல வந்து கூட எல்லாம் வந்து பிங்கி நிக்கிறாங்க. சோ இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஆரோவில பத்தி தெரிஞ்சுட்டு வரோம். அந்த அந்த ஒரு பக்கம் வந்து ஆளை பிடிச்சாங்கன்னா நான் ஒரு பக்கம் போயிட்டு மக்களை தேடி பிடிச்சதுக்குள்ள ரொம்ப தயாரா இருக்கு. பிகாஸ் இங்க வந்து அழகா குழுவும் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால வந்து ரொம்ப ஹரிபரியான ஒரு சுச்சுவேஷன்லதான் இங்க நம்ம இருக்கோம். இருந்தாலும் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை ரொம்ப கஷ்டமா நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தேடி தேடி போயிட்டு பேசிட்டு இருக்கோம். சோ தொடர்ந்து வந்து நம்மை சுற்றி நிகழ்ச்சிக்காக நம்ம பேசலாம். ரெயின்போ புதுவை 2.8 முதல் பண்ண போயிடும்.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தொடர்ந்து பேசலாம்.
2: ஸ்ரீராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த கோவில்ல வந்து நாங்க தஞ்சம் அடைஞ்சிட்டோம். சோனியா நடந்துகிட்டே அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஓகே, சோ இப்போ வந்து இப்போ இந்த கோவில்ல நீங்க ரெண்டு பேர் நிக்கலாம், அவங்கள்ட்ட பேசலாம். நான் பாட போறாங்கன்னு நினைக்கிறேன். வீணைகளும் இருக்கு. ஓகே, அவங்கள்ட்ட வந்து நம்ம பேசலாம். நீங்க எல்லாம் கிளம்பி வச்சு நடக்க போகுதா? ஹாய் சார், வணக்கம். ஓகே, உங்க பேரு? ஓகே, உங்க பேரு மேம்? ஜெயபிரதா. ரெண்டு பேரும் குட்டி பாப்பாவா? ஹாய், உங்க பேரு? ஓகே, நான் சூப்பரா வந்து டான்ஸ், ஃபுல் கிளாசிக்கல் டான்ஸ். ஓகே, மேக்கப்லாம் பண்ணிட்டு பயங்கரமா இருக்காங்க. ஓகே, சோனியா வந்து உங்களுக்கு உங்களுக்கு பாத்துக்கிட்டே இருக்காங்க, மேக்கப்லாம் அவங்களுக்கு மட்டும்தான். ஓகே, ஸோ நீங்க சொல்லுங்க, செம்மையான கிளைமேட்டா இருக்கு, பயங்கரமான மழை வேற வந்துச்சு, நடனம்
3: சரியான மழையா இருக்கு.
2: ஓகே,
3: வாங்குறது எப்படி டான்ஸ் பண்றதுன்னு தெரியல.
2: ஓகே, இங்கயா?
3: ஆமா,
2: இங்க டான்ஸ் நடக்க போதுவா? சூப்பர். ஸோ என்ன ஃபங்க்ஷன் சார் இல்ல?
3: இன்னைக்கு வந்து நாட்டிய சாஸ்திராலய அப்படின்னு
2: சுண்டலா சொல்லக்கூடாது. டான்ஸ் பண்றாங்க. ஓ, ஓகே ஓகே ஓகே, சூப்பர். டான்ஸ் ப்ரோக்ராம் எதனால திடீர்னு டான்ஸ் ப்ரோக்ராம்? எங்க?
3: அது நவராத்திரி.
2: ஓ, நவராத்திரி சிறப்பா? ஓகே, ஃபோர்த் டே இல்லையா? ஓகே, சோ போங்க, டான்ஸ் ஆட போறாங்க இவங்க. ஓகே, சோ இப்போ நம்ம வந்து ஆரோவில்ல இருக்கோம் இல்லையா? இந்த ஆரோவில்ல நீங்க என்னென்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா?
3: இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். வந்தாலே ஒரே ஒரு அமைதியா இருக்கும்.
2: ஓகே,
3: இந்த ரொம்ப டிராபிக் இல்லாம ஒரு அமைதியான இடமா பார்த்தாலே ஒரு மனசுக்கு ஒரு நல்ல நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அமைதியான இடத்துல இந்த மாதிரி ஒரு அமைதியான கோயில், அந்த கிளைமேட் செம்ம சூப்பரா இருக்கு. அந்த மழையை பார்த்தா அதுக்கு மேல இருக்கு. டான்ஸ் பண்ண போறதுனால அதை நினைச்சு அதையும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த சிச்சுவேஷன் நல்லா செம்மையா இருக்கு. நல்லா என்ஜாய்மெண்டா இருக்கு.
2: கண்டிப்பா என்ஜாய் பண்ண போறீங்க அப்போ. ஓகே, இன்னும் எவ்வளவு நேரத்துல நீங்க வந்து டான்ஸ் பண்ணுவாங்க?
3: ஒரு 7:00.
2: 7:00 மேல? ஓகே, அதுக்குள்ளே இங்க ஷோ முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா நான் இங்க இருந்து பிரசாதம் வாங்கி எதையெல்லாம் சொல்லியா ரெடியா நீங்க? ஓகே, சோ இப்போ வந்துட்டு நீங்க சொல்லுங்க மேம், எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த ஆரோவில், இந்த கிளைமேட் இப்போ?
4: ஆரோவில் வந்து எப்பயுமே நிறைய மரம் நிறைய இயற்கையா இருக்கிறது வந்து
2: ஓகே.
4: இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு அந்த கிளைமேட் சூப்பரா இருக்கு.
2: ஓகே,
4: கங்கராஜுலேஷன்.
2: எல்லா பாட்டையும் லைனா சொல்லி வாங்க போல இருக்கு. எப்படி இருக்கு பாப்பா உங்களுக்கு ஆரோவில்? நீங்க இந்த இடம் சூப்பரா இருக்கு. அபிநாயகம் கூட சொல்றாங்க. எப்படி ஜாலியா இருக்கா சேடா இருக்கா?
3: சென்னை ஆடிடும்பா மழை.
2: சூப்பர் சூப்பர்.

0: ஒரு கோவில வந்து நிக்கும் போது ஒருத்தவங்க வந்து இந்த கோவில நிக்கும் போது நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு கேக்கும் போது ரொம்ப காமா இவ்வளவு அமைதியான ஒரு பேச அப்படிங்கிற அளவுக்கு நின்றுட்டு இருந்தாங்க. கேட்டா அவங்க வந்து அவங்களோட பர்த்டே வேற சொன்னாங்க. அந்த மேம் கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: உங்க பேரு? ரொம்ப கியூட்டா ரொம்ப பேபி வாய்ஸா இருக்கு உங்களோட வாய்ஸ். ஓகே, எத்தனாவது பர்த்டே மேம் உங்களுக்கு? இப்போ
1: 47.
0: நம்பவே முடியல. ஓகே மேம், ஸோ ஹாப்பி பர்த்டே. இனியும் பிறநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எங்களுடைய சார்பில். ஓகே சொல்லுங்க மேம், ஆரோவில் நீங்க உங்களுக்கு சொந்த ஊர்?
1: ஆக்சுவலி நம்மளோடது கர்நாடகா, பட் நான் இங்க வந்து 18 இயர்ஸ் ஆகுது. இதுதான் எனக்கு சொந்த ஊரு மாதிரி. நான் இந்த ஊரு நான் ரொம்ப
0: விரும்புறேன். சூப்பர் மேம். எப்படி இருக்கு ஆரோவில்?
1: ஆரோவில் பாண்டிச்சேரி ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இட் இஸ் வெரி காமன் ஸ்பிரிச்சுவல்.
0: ஓகே,
1: ஐ லேர்ன் மை செல்ஃப். எனக்கு என்ன தெரியாம இருந்தது. இங்க வந்து நான் யாருன்றது நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன்.
0: எவ்வளவு பெரிய விஷயத்த எவ்வளவு சைலண்டா சொல்றீங்க. நான் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுலாம் பெரிய விஷயமாச்சு. சரி ஓகே மேம், சோ இப்போ இங்க வந்து உங்களுக்கு வேற என்னென்ன விஷயம்லாம் பிடிச்சிருக்கு ஆரோவில் அந்த பாண்டிச்சேரி?
1: யாருமே ஜாதி மத்த எல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க.
0: அழகா
1: எல்லாரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்ல ஹெல்ப் பண்றவங்க இருக்கிறாங்க. நான் இங்க கர்நாடகால இந்த 18 இயர்ஸ் தான் இருக்கிறேன். பட் எனக்கு இதுதான் என்னோட சொந்த ஊர்
0: போகணும்.
1: So they will allow us lots and you can go and meditate for 10 minutes.
0: Okay.
1: Afterwards, there is petal meditation, which you can do for 1 hour or 2 hours, as much as you want.
0: Okay.
1: So that you are satisfied and contented. Whenever your brain waves are disturbed, you feel concentrated and you come to align with the universe.
0: நீங்க எந்த அளவுக்கு யூஎஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கீங்க, நீங்க சொல்ற இந்த வார்த்தையும் உங்களோட பேச பார்க்கும் போது எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே மேம், இப்போ பாண்டிச்சேரியில வேற என்ன ஏரியாவுக்குலாம் நீங்க போய் பாத்திருக்கீங்க? பாண்டிச்சேரியா இருக்கட்டும் நீங்க வேணா.
1: நீங்க நடக்கிற எல்லா ஒர்க் ஷாப்ஸ் ஆக்டிவிட்டீஸ் like aiming towards one particular thing, which is like a holistic development.
0: Super. Yes, adhaan idoda special area. No,
1: and anybody can go and experience to go in here.
0: அதுதானே தேவை மனுஷனுக்கு இல்ல. ஓகே மேம், சூப்பர் மேம், ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சோ மச் மேம். ஓகே, ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. சுற்றி அப்படிங்கிற நம்மளுடைய ஷோவை இப்ப எங்க இருந்து பாக்கலாம்? ஆரோவில்ல ஒரு ஊர்ல, அதாவது ஆரோவில் நம்ம சர்வதேச நகரத்துல திடீர்னு மழை வரவும் ஒரு கோவில்ல வந்து இறங்கணும். அந்த இடத்துல வந்து நீங்க பார்த்தா ஒருத்தர் வீட்டை வச்சுட்டு நின்று இருந்தாரு. அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
0: உங்க பேர்? ஓகே சார், வீணை ஆர்டிஸ்டா நீங்க? ஓகே, இங்க ப்ரோக்ராம் நடக்க
2: போகுதுங்களா?
0: உங்களோட இது பண்ண போறீங்க? ஓகே, நவராத்திரி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே சூப்பர் சார். ஸோ எந்த வருஷமா வீணை தெய்வீக ஒரு என்ன சொல்ற கருவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த வீணையை நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? எத்தனை வருஷமா இந்த ஜேர்னி இருந்தது?
2: ஒரு 10 வருஷமா
0: கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, சோ 10 வருஷம்
2: இருக்கிறேன். ப்ரோக்ராமும் பண்ணிட்டு
0: அதெல்லாம் ஒரு பெரிய கடல், அது நம்ம அப்படியே கத்துக்க வேண்டியதான். சொல்லுங்க சார், இப்போ ஆர்வம்

0: ஒரு கிளைமேட் இருக்கு. சோ நீங்க உங்களோட நேட்டிவ் இது?
1: நான் வந்து தமிழ்நாடு தான். எங்க
0: செட்டில் ஆயிட்டீங்க? ஓகே, அப்ப ஆரோவில் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்.
1: ஓரளவுக்கு தெரியும்.
0: ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்க பேசுவோம். மக்களே, நம்ம நிகழ்ச்சியை நம்ம சுற்றி நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோவில் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான தேச நகரத்துல இருந்துதான் நம்ம இன்னைக்கு ஷோ பண்ணோம். சோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. ரொம்ப அமைதியான ஒரு அழகான ஒரு ஊர்ல நம்ம பண்ணோம். என்ன சொன்னியா, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அதை சொல்லுங்க.
2: எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எந்த பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் நேர்கள் கிட்ட போயிட்டு நம்ம தேடி தேடி பேச போனாலும் யாருமே வந்து மறுக்கல,
0: விடைபெறும். Stay tuned with us, 102.8 on Rainbow Kuduvai.
3: Investing oda paadathai aarambikkala.

0: நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் கலாச்சார பயணம் பன்னெடுங்கால பண்பாட்டு பரிமாற்றங்களையும் அறிவு பகிர்வையும் அடிப்படையாக கொண்டது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் சம்பளத்தை போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் புதிதாக கண்டறியப்படும் காச நோயாளிகளின் எண்ணிக்கை உலக சராசரியை விட அதிக அளவில் குறைந்துள்ளது. விளையாட்டு வீரர்களின் சாதனைகள் எதிர்காலத்தில் இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதாக அமைய வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கலாச்சார பயணம் பன்னெடுங்கால பண்பாட்டு பரிமாற்றங்களையும் அறிவு பகிர்வையும் அடிப்படையாக கொண்டது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய கலாச்சாரத்தின் உலக பிணைப்புகள் என்பது குறித்து புதுடெல்லியில் நடைபெறும் 3 நாள் சர்வதேச மாநாட்டில் இன்று நடைபெற்ற தொடக்க விழாவிற்கு அனுப்பிய செய்தியில் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார். நாளந்தா போன்ற இந்தியாவின் பழங்கால உயர்கல்வி மையங்கள் இந்தியாவிற்கும் ஆசிய நாடுகளுக்கும் இடையிலான அறிவு பகிர்வை வலுப்படுத்திய நிலையில் தரை மற்றும் கடல் மார்க்கமாக பயணம் மேற்கொண்ட துறவிகள், அறிஞர்கள் மற்றும் வணிகர்களும் இந்தியாவின் அறிவுசார் மரபுகளை உலகெங்கிலும் பரப்பியிருப்பதாக அவர் தெரிவித்தார். விழாவில் பிரதமரின் செய்தி மத்திய கலாச்சாரத்துறை செயலரால் வாசிக்கப்பட்டது. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் மாநாட்டின் தொடக்க விழாவில் பேசுகையில், இந்திய கலாச்சாரத்தின் தாக்கம் நாட்டின் பூகோள எல்லைகளை தாண்டி பரவியதன் வரலாற்றை அறிந்து கொள்ளவும் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் பாரம்பரிய அறிவின் பங்கை புரிந்து கொள்ளவும் இம்மாநாடு உதவிகரமாக இருக்கும் என்றார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி எனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தினால் விறகு புகையினால் ஏற்படும் சுகாதார கேடுகளில் இருந்து கோடிக்கணக்கிலான பெண்கள் விடுவிக்கப்பட்டு சுய முன்னேற்ற முயற்சிகளுக்கு கூடுதல் நேரமும் பெற்றுள்ளது குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் எனும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
2: சமையலறையில் விறகடுப்பினால் ஏற்படும் புகையிலிருந்து பெண்களை பாதுகாப்பதுடன் பெண்களின் கண்ணியத்தை மேம்படுத்தி குறிப்பாக ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கும் சம வாய்ப்பை வழங்கும் நோக்கிலான பிரதமரின் உஜ்வாலா திட்டம் 2016 ஆண்டில் கொண்டுவரப்பட்டது. நடுத்தர குடும்பத்தினர் மட்டுமே எல்பிஜி இணைப்பு பெற முடியும் என்ற நிலையை மாற்றி சாதாரண ஏழை குடும்பத்தினரும் பெண்களின் பெயரிலேயே எல்பிஜி இணைப்பு பெறலாம் என்ற நிலை இத்திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதால் பெரும் எண்ணிக்கையிலான ஏழை பெண்கள் புகையற்ற தூய சமையலுக்கு மாறினர். இவ்வாண்டு மே மாதம் வரை இத்திட்டத்தின் கீழ் 5.5 கோடிக்கும் அதிகமான எல்பிஜி இணைப்புகள் ஏழை பெண்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. கடந்த நிதியாண்டில் மட்டும் 45 கோடிக்கும் அதிகமான எல்பிஜி சிலிண்டர்கள் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. உஜ்வாலா திட்ட பயனாளிகளின் சிலிண்டர் கோரிக்கையும் ஆண்டுக்கு 3 என்ற அளவிலிருந்து ஆண்டுக்கு 5 ஆக அதிகரித்துள்ளது. தேசிய அளவில் மொத்தமுள்ள எல்பிஜி இணைப்புகளின் எண்ணிக்கை 2014 ஆண்டில் சுமார் 14.5 கோடியாக இருந்த நிலையில் நடப்பாண்டில் இந்த எண்ணிக்கை 33.39 கோடியாக அதிகரித்துள்ளது. 2014-15 ஆண்டில் 17.6 மில்லியன் டன்னாக இருந்த எல்பிஜி நுகர்வும் கடந்த நிதியாண்டில் 34 மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தினால் பெண்கள் சமையலறையில் செலவிடும் நேரம் குறைந்து மகளிர் ஆரோக்கியம் மேம்பட்டிருப்பதுடன் கல்வி மற்றும் சுய முன்னேற்றத்திற்கான பெண்களின் இதர முயற்சிகளுக்கும் கூடுதல் நேரம் கிடைத்துள்ளது. குடும்ப அளவிலான முடிவெடுக்கும் நடைமுறைகளில் அதிகம் பங்கேற்பதற்கான வாய்ப்பையும் இத்திட்டம் பெண்களுக்கு வழங்கியுள்ளது. ஏழை பெண்களுக்கான பிரதமரின் உஜ்வாலா திட்டம் சமையலறைக்கு வெளியிலும் சமூக அளவிலான பல பயன்களை வழங்கி வருவதில் ஐயமில்லை.
1: ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் சம்பளத்தை உற்பத்தி திறனுடன் இணைந்த போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இதனால்

0: 1,40,000 ரயில்வே ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று மாலை புதுடெல்லியில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார். தகுதியுள்ள ரயில்வே ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 17,951 ரூபாய் போனஸ் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் மூலம் மாற்றுத் திறனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு வழங்குவதற்கான தேசிய சமூக உதவி திட்டத்தை மொத்தம் 53,428 கோடி ரூபாய் செலவில் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அனைத்து 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்தம் 3,20,00,000 பேர் இதனால் பயன் அடைவார்கள் என்றும் திரு வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. 2015 முதல் 2024 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் புதிதாக கண்டறியப்படும் காச நோயாளிகளின் எண்ணிக்கை 21% குறைந்துள்ளது. இதே காலகட்டத்தில் காசநோய் உலக அளவில் 12% மட்டுமே குறைந்து இருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட ஆண்டுகளில் முறையான சிகிச்சையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள காச நோயாளிகளின் எண்ணிக்கையும் உலக சராசரியை காட்டிலும் அதிகமாக இந்தியாவில் 92% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: இந்தியாவில் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து சிகிச்சை அளிப்பதில் மக்கள் பங்கேற்பு மற்றும் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான இயக்கத்தின் கீழ் நாட்டில் இதுவரை 28 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு காசநோய் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. 20,00,000 மேற்பட்டவர்களுக்கு காசநோய்க்கு எதிரான தடுப்பு சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளன. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் அனைத்து பொது சுகாதார நிலையங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் காசநோய் சோதனை மற்றும் சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுகிறது. காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தில் 5,70,000 அதிகமான நிக்ஷய் தன்னார்வ தொண்டர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். காசநோய் ஒழிப்பு பணிகளில் சமூக பங்கேற்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஜோஷ் என்னும் கூட்டு சுகாதார குழுக்கள் அண்மையில் அமைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
0: புதுச்சேரியில் இன்று மாலை நடைபெற்ற தேசிய விளையாட்டு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேலோ புதுச்சேரி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். அண்மை காலங்களில் கிராமப்புறங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள், குறிப்பாக பெண்கள்தான் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளிலும் சாதனை படைத்து வருவதாக அவர் கூறினார். விளையாட்டை பொழுதுபோக்காக பார்க்கும் நிலை தற்போது மாறியிருப்பதாகவும், இன்றைய விளையாட்டு வீரர்களின் சாதனைகள் எதிர்காலத்தில் இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதாக அமைதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். கருவடிக்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் மற்றும் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்கள் எந்தவொரு சூழலிலும் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் மக்கள் சேவை ஒன்றையே கடமையாக கொண்டு செயல்படுவது எப்படி என்பது குறித்து ஜிப்மர் கலையரங்கில் இன்று நடைபெற்ற பயிற்சி முகாமை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். மத்திய அரசின் கர்மயோகி இயக்கத்தின் நோக்கங்களுக்கு ஏற்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சி பாரதியார், அரவிந்தர் போன்ற கர்மயோகிகளின் பூமியான புதுச்சேரியில் நடைபெறுவது மிகவும் பொருத்தமானது என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு அசோக் ஆனந்த் இன்று 16வது சட்டப்பேரவையின் உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். சட்டப்பேரவையில் உள்ள சபாநாயகர் அறையில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் திரு அசோக் ஆனந்திற்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி திரு அசோக் ஆனந்திற்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன், அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். வடகிழக்கு பருவமழை தென்னிந்தியாவின் தென்பகுதிகளில் நாளை தொடங்க சாதகமான சூழல் தென்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று நாகை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், தஞ்சை, திருவாரூர், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகை மாவட்டம் கோடியக்கரையில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 3 சென்டிமீட்டர் மற்றும் காரைக்காலில் 2 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி விடுதலை தின விழா வரும் நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் இன்று நடைபெற்றது. செய்தி விளம்பரத்துறை செயலர் திரு முகமது

அபி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கிழக்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ருதி எரகட்டி மற்றும் காவல், தீயணைப்பு, கல்வி, சுகாதாரம், பொதுப்பணி, சுற்றுலா, கலை, பண்பாடு உள்பட சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் கலாச்சார பயணம் பன்னெடுங்கால பண்பாட்டு பரிமாற்றங்களையும் அறிவு பகிர்வையும் அடிப்படையாக கொண்டது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் சம்பளத்தை போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் புதிதாக கண்டறியப்படும் காச நோயாளிகளின் எண்ணிக்கை உலக சராசரியை விட அதிக அளவில் குறைந்துள்ளது. விளையாட்டு வீரர்களின் சாதனைகள் எதிர்காலத்தில் இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதாக அமைய வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

நேரம் 6:21. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சுதா ரகுநாதன் அவர்களது குரலில்

0: இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாய் வரும் பாடல் வாணி ஜெயர்காம் அவர்களது குரலில்.

0: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
1: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
2: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
3: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
4: நேரம் 6:40. மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாய் வரும் பாடல் எஸ் ஜானகி அவர்களது குரலில்.

0: வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாய் வரும் பாடல் திருவேந்திரம் சிஸ்டர்ஸ் அவர்களது குரலில்.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 6:50. நேயர்களுக்கு இனிவரும் FM ரெயின்போ 102.8 இனிவரும் நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. மாலை 7:02 to 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 to 8 வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 to 11 வரை தேன் சிந்ததே வானம். 11 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். KHz முதன்மை அலைவரிசையில் இனிவரும் நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:00 to 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் தாத்தாம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் ஒரு மாவட்டம் ஒரு பொருள், நமது தயாரிப்பு நமது அடையாளம் குறித்த சிறப்பு நேர்முகம். பங்கேற்பவர் புதுச்சேரி அரசின் மாவட்ட தொழில் மையத்தின் தொகுப்பு அலுவலர் திரு தமிழன்பன் அவர்கள். நேர்முகம் காண்பவர் எம் சரவணகுமார். தொடர்ந்து திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. பத்து தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 சிந்தனை மலர். அதனைத் தொடர்ந்து நமது முதன்மை அலைவரிசையின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
3: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
1: FM ரெயின்போ புதுவை 102.8 நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். காலநிலை மாற்றம் வழங்குகிறார் டி. அரவிந்தராஜா அவர்கள். 7:02 கவிதை சோலை. எழுதி வழங்குபவர் தேன் தமிழன் என்கிற ஆர். சடையப்பிள்ளை அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின்

நலமாய் வாழ. லெப்டோஸ்பிரோசிஸ் எனும் எலிக்காய்ச்சல் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை மீண்டும் 8:30 முதல் 8:55 வரை இனிய நேரம். தலைப்பு: முகமே தெரியாத ஒருவர் செய்த சின்ன உதவி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்குபவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் நேரம். 10:02 கேட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒன்று இரண்டுக்கு ஹாய் ஸ்நேகிதியே தமிழ்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஹலோ டாக்டர். உலக கர்ப்பகால மற்றும் சிசு இழப்பு நினைவு நாள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவத்துறை மூத்த ஆலோசகர் டாக்டர் ஆர் சசிகலா அவர்கள். 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 5:00 நம்மை சுற்றி நேரலில் இணைகிறார்கள் ஆர்ஜே பாரதி தேவி அண்ட் ஆர்ஜே ஆஷா. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரை மீண்டும் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7:00 மற்றும் 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். KHz முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்: 8:00 கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன், மீனால் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் ஜே ஹரி பாஸ்கர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில். 8:30 சக்தி உலா அபயம் அருளிடம் அம்பிகை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியால் சமேத வால்மீகநாதர் சுவாமி திருக்கோயில் சித்திரம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. ஒன்பது மணிக்கு அரங்கிசை நவராத்திரி இசை விழா. சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்களின் வயலின், ஜே பி சூரிய நம்பீசன் அவர்களின் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்களின் மோசிங் நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 11:02 நேர் நேரம். தலைப்பு காலம் போற்றும் கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். இந்தியாவின் கலாச்சார பயணம் பன்னெடுங்கால பண்பாட்டு பரிமாற்றங்களையும் அறிவு பகிர்வையும் அடிப்படையாக கொண்டது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

இந்திய கலாச்சாரத்தின் உலக பிணைப்புகள் என்பது குறித்து புதுடெல்லியில் நடைபெறும் 3 நாள் சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவிற்கு அனுப்பிய செய்தியில் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் சம்பளத்தை உற்பத்தி திறனுடன் இணைந்த போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று மாலை புதுடெல்லியில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் இதை தெரிவித்தார். 2015 முதல் 2024 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் புதிதாக கண்டறியப்படும் காச நோயாளிகளின் எண்ணிக்கை 21% குறைந்துள்ளது. இதே காலகட்டத்தில் காசநோய் உலக அளவில் 12% மட்டுமே குறைந்து இருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையில் தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் இன்று மாலை நடைபெற்ற தேசிய விளையாட்டு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேலோ புதுச்சேரி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். விளையாட்டு வீரர்களின் சாதனைகள் எதிர்காலத்தில் இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதாக அமைதல் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு அசோக் ஆனந்த் இன்று சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். வடகிழக்கு பருவமழை தென்னிந்தியாவின் தென்பகுதிகளில் நாளை தொடங்க சாதகமான சூழல் தென்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி விடுதலை தின விழா வரும் நவம்பர் 1 தேதி கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் செய்தி விளம்பரத்துறை செயலர் திரு முகமது அசன் அபித் தலைமையில் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 101.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:03. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க மட்டும் இல்ல, உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்க ரெடி ஆயிட்டோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணுனா, கால் பண்ண வேண்டிய நம்பர் 2273760 வெளியூர் நேய 0413 சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. கால் பண்ணுங்க, நீங்க கேட்கிற பாட்டை உங்க கூட நாங்களும் கேட்க ரெடி ஆயிட்டோம். இப்போ நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் வருது, அந்த பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:06. மனமருமதே நிகழ்ச்சியில முதலாவது பாடல் கேட்க நேயர் ஒருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், சிதம்பரம் இன்ப கண்ணன் பேசுறேங்க.
2: எப்படி இருக்கீங்க சார்?
3: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கு சார். அப்புறம் மழை எல்லாம் எப்படி இருக்கு?
3: இப்ப லைட்டா தூரிச்சு, இப்ப நின்று இருக்கு, மறுபடியும் நைட் வர மாட்டே இருக்கு.
2: ஓ சூப்பர் சார். என்ன திரைப்படம்
3: நீங்க பாட்டு போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா மழை வந்துடும்.
2: ஆஹா, சரி. அப்ப என்ன பாட்டு வேணும்னு சொல்லிடுங்க, போட்டுருவோம்.
3: படம் வந்து சர்வம், பாடல் வந்து சிறகினில அந்த பாட்டு வரும்.
2: சூப்பரான சாங் கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக மட்டும் இல்ல, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சோ இந்த பாடல் வருது. நிலையத்தை தொடர்பு கொண்டமைக்கு நன்றி சார்.
3: நன்றி மேடம்,
2: நன்றி, நன்றி. நேர்ல இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2271760, 2271770. நேர் கேட்ட பாடல் வருது, எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் 3 கோடியே 20 லட்சம் பயனாளிகள் பயன்பெறுவார்கள் என்று கூறினார். ஐடிபிஐ வங்கியை சீரமைப்பதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு தொழில்துறை வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். சீரமைக்கப்படும் ஐடிபிஐ வங்கியின் 34% பங்கினை மத்திய அரசும் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகமும் வைத்திருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குஜராத் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி இதனை உணர்த்துவதாக கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளை மக்கள் புறக்கணித்துள்ளதாகவும் இதன் காரணமாக அவர்கள் தேவையற்ற போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி அரசுகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் இவ்வாறு கூறியுள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச பிரச்சினைகள் குறித்து கனடா அமைச்சருடன் விரிவாக பேச்சு நடத்தியதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கனடாவுடன் தொழில்துறையிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய குடிநீர் வழங்கல்துறை செயலர் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில அரசுகள் பங்கேற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்துமாறு அவர் வலியுறுத்தினார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தை மாநில அரசுகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். கர்நாடகாவில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினை குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் வறட்சி பாதித்த பகுதிகளாக 40 தாலுகாக்கள் கூடுதலாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் தமது தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் உள்ள 358 தாலுகாக்களில் 305 வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இப்பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு முதற்கட்டமாக 5000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் தீபாவளிக்கு முன் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மராத்வாடா பகுதியில் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது.

0: அச்சியகம்
1: இரண்டாயிரத்து 2022 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர்கள் அளித்த பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையில் இந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. நமது ஜனநாயகத்தின் உயரிய மாண்புகளுக்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு அளித்த பங்களிப்பிற்கான அம்சங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. இரண்டு கட்டிடங்களை கொண்ட இந்த அருங்காட்சியகம் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதிகளையும் கொண்டுள்ளது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பெண் தலைவர்களை நினைவு கூறும் வகையிலான ஒளி ஒலி காட்சியும் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளது. நமது பாரம்பரியத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட அரசுகளை போற்றும் வகையிலும் இந்த அருங்காட்சியகம் திகழ்கிறது.
0: கேரளத்தில் மாநில கடல்சார் வாரியத்தை மாற்றியமைக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு வகை செய்யும் மசோதாவை அம்மாநில சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் இன்று தாக்கல் செய்தார். கடல்சார் நில வங்கியை ஏற்படுத்துவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களை நல்வழிப்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா கூறியுள்ளார். இன்று அகர்தாலாவில் 23,000 மேற்பட்டவர்களுக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஆசிரியர் பணிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு தங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் மாணிக் சாஹா வலியுறுத்தினார். மேற்குவங்கத்தில் தீபாவளிக்கு முன்னர் புதிய தொழில் கொள்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். ஹல்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நிலம் கையகப்படுத்துவது மற்றும் ஊக்கத்தொகை வழங்குவதற்கான பணிகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இந்த கொள்கை உதவிடும் என்று தெரிவித்தார். தொழில்துறையின் வளர்ச்சியில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கூட்டணி அரசுகள் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முதலீட்டிற்கு உகந்த மாநிலமாக மேற்குவங்கத்தை உருவாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச வளர்ச்சிக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்வேகம் அளித்துள்ளதாக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சிறந்த நிர்வாகத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். இதுவரை இல்லாத அளவிற்கு மாநிலத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-9 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஹான்பி கிம்மை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் திவான் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மாண்டி நீக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் கிருஷ்ணாவர்மா, பர்த்தவி கிரிவால், வன்ஷியா கோஸ்வாமி, ஹேமந்த் சங்வான், ரிஷி சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் சற்றுமுன் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் பேட் செய்து வருகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயாஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டி ஷாங்காயில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் டேவிட் பெக்காம், ரொனால்டோ சிங், லைட்டோன் ஜாம், ஈசோ வால்பன் மற்றும் யாங்லம் ரோஹித் சிங் இதில் பங்கேற்றுள்ளனா். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தமிழக ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையேயான ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆரணி சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25 எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. சோ மனம் விரும்புத நிகழ்ச்சியில பாடல் கேட்க நேயர் ஒருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். விக்கிரவாண்டிலிருந்து துரை பேசுறேன்.
1: துரை சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும் சார். என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து விடுதலை படத்துல இருந்து நீல புயல்கள் ரெண்டு, மாலை பகுதியில் இன்று, அந்த பாட்டு மேடம்.
1: ஓகே சார், உங்களுக்கான அந்த பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி சார்.
2: நன்றி மேடம்.
1: நேர்ல இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டியது கால் பண்ணுங்க 2271076 2271077. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருகிறது.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே, ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். என்ன சாண்டி, அடுத்த பாட்டு யார் கேட்க போறாங்க? ரெடியா?
0: ரெடியா லைன்ல இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் இரண்டுக்கும். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் சொல்றது யாரு?
2: இது நல்லாவே இருக்குது,
1: நல்லா இருக்குல்ல? சாயந்தரத்துல இருந்து பிராக்டிஸ் பண்றோம்.
2: என்ன
1: பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: மற்றும் 2271777
1: வெளியூர் 04 13 சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடல் உறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: நேரம் 7:37. மனமர்மதே நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. இப்போ பிடிச்ச பாட்டை கேட்கறதுக்கு நேர ஒருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கன்னு பேசுறீங்க?
2: தட்சிணாமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கா? நீங்க ரெண்டு இன்னைக்கு இருவரும் எப்படி?
4: ரொம்ப சூப்பரா இருக்கும் சார்.
2: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
3: கண்ணுதிரை தோன்றினால் பாடல் வந்து கனவை கலையாது என ஒரு அருமையான பாடல். பாடல்களை கேட்கும் போது எனக்கு ஒரு கற்பனை. கண்ணெதிரே தோன்றினால் கண்களில் காதல் ஒளியேற்றினாள், கற்பனை தீமூட்டினாள், என்னை கவிஞனாக மாற்றினாள், இதரோரம் விருந்தாய் இசையமுதம் பொழிந்தாள், இமை தூரிய எழில் ஓவியம் படைத்தாள், கண்களில் மின்னும் காதலின் வண்ணம் தனியதளித்துள்ளும் இசை இன்ப வெள்ளம், கனவை கலையாதே கண்ணி இவளை கண்ணிமைக்கு வெளியே விடாதே.
4: சூப்பர் சார், சூப்பர் சூப்பரா இருந்தது. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றி சார. நேர்களே, இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், கால் பண்ணுங்க 2271760
4: மற்றும் 2271770.
2: மில்லியனேயர் 0413 சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது.
5: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
6: கன்ஃபியூஷன் வேண்டாம், E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
5: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
6: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:45 மனம் மருமதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. சோ இப்போ அவருக்கு பிடிச்ச பாடல் கேட்க நேரோட நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
3: கல்யாணசுந்தரம்.
4: கல்யாணசுந்தரம் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்குமா, நீங்க எப்படி?
4: ரொம்ப நல்லா இருக்கோம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
3: தங்க பாடத்துல
4: என்ன
2: பாடல்? என்ன பாடல்? நல்லதோர் குடும்பமா?
4: ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பாரு. சிரிச்சிட்டாங்க, பாட்டு போட்டுருங்க
2: சார். உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். நன்றி. நேர்ல இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு டயல் பண்ண வேண்டிய நம்பர்
4: 2271760 மற்றும் 2271770.
2: 0413 இந்த நம்பர் என்ன நம்பர்னு உங்களுக்கு தெரியும், சேர்த்து டயல் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.8 இல் மனம் விரும்புதே.

சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். நேரம் 7:52 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே. மனம் விரும்புத நிகழ்ச்சிக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டியது 2271760 என்ற நம்பருக்கு டயல் பண்ண போறீங்க. நீங்க கேக்குற பாட்டை உங்க கூட சேர்த்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அடுத்து சூப்பரான சாங் வருது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணுவோம்.

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். நேரம் 7:58. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே. சோ நான் டைம் சொல்லும் போதே நீங்க கெஸ்ட் பண்ணிருப்பீங்க, கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. இதுவரை பாடல் கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. அவங்க கூட எஃப்எம் கேட்டுட்டு இருந்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு அடுத்த ஷோக்கு வந்து உங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்ற வரைக்கும் இந்த ஷோக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புற டைம் வந்தாச்சு. நான் உங்கள் ஆர்ஜே சாண்டி. கடைசியா ஒரு பாடல் வந்து கேட்டுட்டு இருக்க நேயர்கள் எல்லாருக்காகவும் இந்த பாடல்

ஆரம்பிச்சு வச்சு பிரச்சனை. இது எல்லாமே என்னால சொல்யூஷன். எங்க ஏரியால ஒரு சரியான விகி கடை இருக்கு. உங்க அப்பா அவங்க கூட்டு போவோம். எல்லா விகையும் போட்டு காட்டுறோம். எந்த விகி கரெக்டா இருக்கும்?

0: மூணு படத்துல தனுஷ் இப்படி பண்ணாருல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
1: தனுஷா

0: இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் லடாக் பகுதிக்கான 5 முக்கிய வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு 3,350 கோடி ரூபாயாகும். பிரதமர் தொடக்கி வைக்கும் திட்டங்களில் லே விமான நிலையத்தின் புதிய பயணியர் முனையம், தொலைதூர ஜன்ஸ்கார் பள்ளத்தாக்கு வழியாக லே பகுதியை ஹிமாச்சல பிரதேசத்தின் தர்ச்சா பகுதியுடன் இணைக்கும் புதிய சாலை ஆகிய திட்டங்கள் அடங்கும். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் வளர்ச்சியில்

முக்கிய பங்காற்றி வரும் IDBI வங்கியின் மூலதன கட்டமைப்பை சீரமைக்கவும், வெளிநாட்டு முதலீட்டு குழுமம் ஒன்றின் மூலம் வங்கியில் புதிய மூலதனத்தை புகுத்தவும் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழு முடிவு செய்துள்ளது. இந்தியாவிற்கும் மொரீஷியஸ் நாட்டிற்கும் இடையிலான இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு உடன்பாட்டின் விதிமுறைகள் தவறான முறையில் வரி ஏய்ப்புக்கு பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் மத்திய அரசு இந்த உடன்பாட்டில் புதிய திருத்தங்களை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள லிசே பிரான்சே பிரெஞ்சு பள்ளியின் 200 ஆண்டு விழா நாளை நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் திரு தியரி மாத்து, வெளிநாட்டு பிரெஞ்சு கல்விக்கான பிரெஞ்சு ஏஜென்சியின் தலைமை இயக்குநர் திரு அலெக்சாண்டர் மோரிஸ் ஆகியோர் 6 கொண்டாட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளனர். 400 மேற்பட்ட பழைய மாணவர்கள் உட்பட பெரும்பாலும் பிரான்சில் இருந்து வரும் 1000 மேற்பட்ட விருந்தினர்கள் கொண்டாட்டங்களில் பங்கேற்க இருப்பதாக புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் தெரிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் நிரவி, மேலகாசாக்கோடி, பொன்பத்தி உள்பட 7 கிராம பஞ்சாயத்து பகுதிகள் காசுநோய் இல்லாத கிராம பஞ்சாயத்து பகுதிகளாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த சாதனைக்கு காரணமான சுகாதார பணியாளர்களை இன்று மாவட்ட ஆட்சியர் பாராட்டி கௌரவித்தார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே இன்று ஹைதராபாத்தில் நடைபெறும் 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் ஜெயித்த இந்திய அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன்வரை 10.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 119 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 93.8 இசையோடு என்றும் நீங்கள். நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு?
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: டாடா
1: சொல்றதுன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போக்கு.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: வழங்கும் ரெயின்போ புதுவை 102.8
1: நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

0: We came to Delhi on the invitation of the Chief Justice of India, and it's a surprise call from the esteemed establishment to visit them. The people are very nice, the organizers are superb, the directors and the cheerful children, those who are guiding us and ask us in a different level. And I don't feel like going, but wish to come back again.
1: Located at Teen Murti Marg in New Delhi, the Pradhan Mantri Sangrahalaya inspires the younger generation by showcasing the vision, leadership and contributions of all the Prime Ministers. Anand Kumar, Akashwani News, Delhi.
2: Prime Minister Modi will launch 5 major development projects worth around 3,350 crore rupees in Ladakh tomorrow through video conferencing. The projects aim to strengthen connectivity, improve energy infrastructure, conserve cultural heritage and enhance water security in the region. Maharashtra has declared 305 of the state's 358 talukas drought hit, covering more than 85% of the state's talukas following the addition of 40 more talukas to the list. Speaking to reporters after a state cabinet meeting in Mumbai today, Chief Minister Devendra Fadnavis said each farmer in the affected areas will receive initial financial assistance of 5,000 rupees directly into their bank accounts before Diwali. The Pension Fund Regulatory and Development Authority and NPCI Bheem Services Limited have launched Tatkal NPS on the Bheem Payments app. The new feature allows eligible citizens to open a national pension system account in just 3 steps using existing bank-verified KYC and UPI, eliminating the need for branch visits or fresh paperwork. India's Anand Kumar Velkumar won a silver medal in the men's 1,000-meter sprint category at the World Skating Games being held at Asuncion in Paraguay. The Tamil Nadu skater missed out on a chance to win gold by a narrow margin of 4 milliseconds. Earlier, he won bronze in the 500-meter sprint. In men's cricket, West Indies have set a target of 248 runs for hosts India in the 4th T20 International in Hyderabad. Earlier put into bat, West Indies posted 247 runs for the loss of 3 wickets in the stipulated 20 overs. In reply, India were 24 for no loss in 1.5 overs when reports last came in. The hosts are leading the 5-match series 2-1 after defeating West Indies by 14 runs in the 3rd T20. Prime Minister Narendra Modi will interact with the Indian contingent that participated in the Asian Games 2026 in New Delhi tomorrow. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves continuation of National Social Assistance Program for 5 years, revises eligibility criteria and assistance rates for disability pension beneficiaries. Government gives nod to strategic restructuring of IDBI Bank and 78-day bonus for railway employees. Prime Minister Narendra Modi reaffirms India's commitment to building a forward-looking strategic partnership with Canada. Maharashtra declares 305 talukas drought hit, announces initial aid of 5,000 rupees for each farmer before Diwali. India's Anand Kumar Velkumar wins silver medal in men's 1,000-meter sprint at World Skating Games in Paraguay. That is all in the news at 9. Good night.
3: நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் 12 ஆண்டு சாதனைகள், அதனால் மக்களுக்கு பகிரப்பட்ட முக்கியமான தகவல்கள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம்.
6: சுற்றுலாவை பத்தி பிரதமர் பேசியிருக்கும் போது நாடே வந்து இங்க இருக்கிற சுற்றுலா தலங்களை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அதன் மூலமா சுற்றுலாவுக்கான அந்த பயணிகளுடைய எண்ணிக்கையும் கூட அதிகமாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். அப்போ அவர் பேசக்கூடிய கருத்துனால வரக்கூடிய நல்ல விளைவுகளை வந்து முன்வைத்துதான் அந்த மாதிரியான கருத்துக்களை வந்து பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லலாமா? இன்னொன்னு, திருக்குறள் பத்தி பேசும்போது வந்து அதையும் வந்து நீங்க குறிப்பிட்டீங்க, உலக பொதுமுறை திருக்குறள். அந்த திருக்குறளை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு
7: ஏராளமான பார்வையாளர்களும் சுற்றுலா

0: பயணிகளும் போயிட்டு போயிட்டு வராங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமா நடந்து கொண்டிருக்கு. ஆனால் பிரதமர் அவர்கள் குறிப்பாக இந்த மாதிரி அறியப்படாத பல இடங்களை வந்து சுட்டிக்காட்டி, அதனுடைய அழகுகளை எடுத்து சுட்டிக்காட்டி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எடுத்து சுட்டிக்காட்டி, அதையெல்லாம் அவர் வந்து மீண்டும் மீண்டும் பேசியிருக்கார். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க வந்து கலாச்சார ரீதியாக பல்வேறு கோயில்களை பற்றியும் பல்வேறு சிற்பங்களை பற்றியும் பல்வேறு தொல்லியல் இடங்களை பத்தி எல்லாம் அவர் எடுத்து பேசும்போது அந்த இடங்களை போய் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் எல்லோருக்குமே ஏற்படுகிறது. இதே மாதிரி வட மாநிலங்களில் வாழக்கூடிய பல்வேறு தரப்பினர் இந்த தென்னக மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியத்துவமான அம்சங்களை எடுத்து பிரதமர் பேசும்பொழுது அவற்றை வந்து பார்க்க வேண்டும், அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், நேரடியாக காண வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒன்றை உருவாக்குகிறார். உண்மையிலேயே இது எப்படின்னா ஒரு சுற்றுலா மட்டுமல்ல, பண்பாட்டு ரீதியாக இந்தியாவை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வலைப்பின்னலாக பிரதமர் அவருடைய பேச்சு இருந்திருக்கு. நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, இந்த மாதத்தில் என்னென்ன செய்திகளை எடுத்து பேசப்போகிறார், எந்த ஒரு 6 அல்லது 8 செய்தி வரப்போகின்றன என்று பார்க்கும்போது அவற்றில் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 2-3 செய்திகளையாவது நீங்கள் வந்து மனதில் வாங்கிக் கொள்ள முடியும். இதை நாம் வந்து போய் பார்க்க வேண்டும், இதை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது அவர் சொன்னக்கூடிய புதிய ஒரு நபரை பற்றியோ அல்லது சாதனையை பற்றியோ நம் உண்மையிலேயே வந்து ஆஹா இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஊர்ல நடந்திருக்கு, நாம இதை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்துட்டோம், ஆனா அந்த ஊர்ல அது வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நாம வந்து தெரிஞ்சுக்கொள்றோம். இது கலாச்சார ரீதியாக இந்தியாவை இணைக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த பேச்சு அமைந்திருக்கிறது. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னேற்றமாக நான் பார்க்கிறேன். இன்னொன்னு திருக்குறள். பிரதமர் அவர்கள் இந்த திருக்குறளை மீண்டும் மீண்டும் மீண்டும் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறார். உலக மேடைகளிலும் போய் பேசியிருக்கிறார், உள்ளூர் மேடைகளிலும் பேசியிருக்கிறார், எல்லா இடத்திலும் பேசுகிறார். அதுக்கு அவருக்கு அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் வந்து புரிஞ்சிருக்கிறது. அந்த பொதுமறை என்ற உண்மையான அர்த்தம் வந்து பிரதமர்களை எட்டி இருக்கிறது. அவர்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக வேறு எந்த ஒரு மொழியிலோ அல்லது வேறு எந்த ஒரு நாட்டிலோ காண முடியாத ஒன்று நம்மிடம் இந்தியாவில் நம்முடைய தமிழ் மொழியில் அது வந்து ஒரு பொக்கிஷமாக அமைந்திருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை நிச்சயமாக உலக அரங்கில் நாம் மீண்டும் மீண்டும் கொண்டு போய் சேர்ப்பதின் வாயிலாக அதற்கு கிடைக்கக்கூடிய பெருமையும் அதற்கு கிடைக்கக்கூடிய இடத்தையும் நாம் மீண்டும் உறுதி செய்கிறோம். அதாவது இந்தியாவை பற்றி நாம் பெருமையாக பேசக்கூடிய பல்வேறு செய்திகளில் நாம் இலக்கிய ரீதியாக பார்க்கும்போது நாம் வந்து மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை என்றெல்லாம் பார்க்கும்போது மிக முக்கியமான இன்னொரு மொழி இலக்கியம் என்று பார்த்தால், மொழி நூல் என்று பார்த்தால், நிச்சயமாக நம்ம வந்து பொதுமறையான வள்ளுவத்தை தான் நாம் சொல்ல வேண்டும். அதான் வள்ளுவம் என்பது அவ்வளவு தூரம் அதற்கான ஒரு மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த மகத்தான இடத்தை பிரதமர் மோடி அவர்கள் தன் மனத்தில் வாங்கிக் கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்ததாலோ என்னவோ எல்லா விதமான எல்லைகளையும் கடந்து எந்த மேடையாக இருந்தாலும் 2 திருக்குறளை எனும் மேற்கோள் காட்டி அதனுடைய பொருளை எடுத்து பேசி அதனுடைய பின்னாடி தன்னுடைய உரையை வந்து தொடங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். சர்வதேச மேடைகளிலே இதை நாம் பார்த்திருக்கிறோம். அவருக்கு இந்த சொத்து வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு ரீதியாக மிக மிக செழுமையான ஒரு சொத்து. இந்த சொத்தை நாம் நிச்சயமாக இதை உயர்த்தி பிடிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். அதன் வாயிலாக இதை நாம் வந்து ஒரு சமத்துவமான சர்வதேச பார்வை கொண்ட ஒரு உலக ஒரு கொடையாக நாம் இதை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை பிரதமர்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி அதை செய்து வருகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
1: நிச்சயமா சார், அவர் வந்து சொல்லால மட்டும் இல்லாம செயலாலையும் கூட திருக்குறளுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை இந்த G20 மாநாட்டில் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஷ்ய அதிபருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை வந்து பரிசளித்தது, அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். அப்போ திருக்குறளை வந்து உலக அளவில் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்ம பிரதமருக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்கூடா பார்க்க முடிந்தது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தொன்மையான பண்பாடு கலாச்சாரத்துக்கும் தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில பிரதமர் நிறைய முக்கியத்துவம் அளிச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்?
0: ஆமாங்க, இப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடியது நம்முடைய கலாச்சார ரீதியா பண்பாட்டு ரீதியா நமக்கு இருக்கக்கூடிய சொத்துகள் தான். அது வந்து நீங்க 1000 ஆண்டுகால ஒரு சிவிலைசேஷன்ல நம்ம வந்திருக்கோம். வடக்கே வந்து அவ்வளவு சிவிலைசேஷன்ஸ் வந்திருக்கு, தெற்கே சிவிலைசேஷன்ஸ் இருக்கு. இந்த சிவிலைசேஷன்ஸ் உடைய மிச்சங்கள் வந்து நாம இன்னைக்கு தொடர்ச்சியா பார்த்துக்கொண்டே இருக்கோம். நம்மகிட்ட ஒரு 2000-3000 ஆண்டு வரலாறு இருக்கு, நம்மகிட்ட அதுக்கான மிச்சங்கள் இருக்கு. அதுக்கான இன்றைக்கும் வந்து அகழாய்வுகளில் அவ்வளவு விஷயங்கள் கிடைக்கின்றன. ஏற்கனவே கிடைத்தவையும் நாம் பத்திரமாக நாம் வந்து பாதுகாத்து வைத்திருக்கிறோம் எனும்போது நம்முடைய வரலாற்றை பற்றிய பெருமிதம் என்பது மிக அடிப்படையான ஒரு விஷயம். நாம் வரலாற்றில் மூத்த குடிகளாக இருந்திருக்கிறோம். இவ்வளவு தூரம் நம்ம வந்து பல்வேறு ஒரு காலகட்டத்தில் சமுதாயங்கள் வந்து எப்படி வளர்ந்திருக்கும் என்று தெரியாத காலகட்டத்தில் கூட நாம் வந்து நம்முடைய சமுதாயம் வந்து விவசாயம் செய்திருக்கிறது, கால்நடை வளர்த்திருக்கிறது, துணி நெய்திருக்கிறோம், பாண்டங்கள் செய்திருக்கிறோம், வேட்டைக்கான கருவிகளை செய்திருக்கிறோம், வீட்டிற்கான கருவிகளை செய்திருக்கிறோம், உலோகங்களை தயாரித்திருக்கிறோம். இவை எல்லாவற்றுக்கும் நம்மிடம் சான்றுகள் இருக்கின்றன. அவை எங்கெந்த இடத்தில் கிடைத்தனவோ அங்கெங்கெல்லாம் அதற்கான ஒரு மானுமெண்ட்ஸை நம்ம வந்து உருவாக்கி இருக்கிறோம். அந்த மானுமெண்ட்ஸை பற்றிய பெருமையை நாம் நிச்சயமாக உலகுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நம்முடைய

0: கலாச்சாரம் தான் நம்மை ஒன்றிணைக்கக்கூடிய விஷயமாக நான் மீண்டும் மீண்டும் பார்க்கிறேன். அப்ப அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய அனைவரையும் அந்த பெருமிதத்திற்குள் கொண்டு வர வேண்டியது ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு முக்கியத்துவமான ஒரு விஷயம். அவர் இந்தியாவை அதனுடைய கலாச்சார பலத்தை ஒட்டித்தான் இன்றைக்கு ஒருங்கிணைக்கிறார். அந்த கலாச்சாரம் என்பது ஒற்றை கலாச்சாரம். எப்படி வந்து நம்ம இந்தியா முழுசுமான ஒருங்கிணைந்த ஒரு கலாச்சாரமாக இருந்திருக்கிறது, அனைவரையும் உள்ளடக்கியதாக இருந்திருக்கிறது. அந்தந்த மொழிகள் வேறுபட்டிருக்கலாம், பண்பாடுகள் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பொருட்கள் கருவிகள் எல்லாம் எப்படி நாம் ஒரு பாரதம் என்ற ஒரு நாட்டினுடைய உன்னார்ந்த பிள்ளைகளாக நாம் எப்படி வளர்ந்திருக்கிறோம் என்பதை சொல்கிறது எனும்பொழுது அவற்றை எல்லாம் பிரதமர் அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார், கொண்டு வருகிறார், பேச வைக்கிறார். இன்றைக்கு நாம் வந்து ஒரு மேலை மோகத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனிக்காமல் போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அப்போ இளைய தலைமுறைக்கு அவற்றை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இவையெல்லாம் நாம் அன்றைக்கே செய்துவிட்டோம். குறிப்பாக பிரதமர் அவர்கள் பேசும்போது நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் கல்வெட்டு பற்றி மீண்டும் மீண்டும் பேசுகிறார்கள். அந்த குடவோலை முறை பற்றி பேசும் பொழுதும் இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் குடவோலை முறையை வந்து பிரதமர் அவர்கள் பலமுறை எடுத்து பேசுகிறார். ஜனநாயகம் என்ற ஒரு கருத்துருவாக்கம் என்பது ஏதோ நம்ம 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்ததாகவோ, அது மேலை நாட்டினுடைய ஒரு தாக்கத்தினால் இந்தியாவுக்குள் வந்ததாகவோ எல்லாம் நாம் கருதி கொள்கிறோம் அல்லவா? அது இல்லை, நம்முடைய குடவோலை முறை என்பதே அதைத்தான் செய்கிறது. அப்படின் போது இதற்கு சட்டென்று ஒரு மிக பரந்த ஒரு முக்கியத்துவம் கிடைத்து விடுகிறது. அப்போ நாம வந்து இத்தனை நூற்றாண்டுகள் முன்னதாகவே அந்த மாதிரியான குடவோலை முறையின் வாயிலாக நாம ஒரு தலைவரை தேர்வு செய்வதற்கான வழிமுறை நாம் வைத்திருந்தோம் என்பதைத்தான் இந்த உத்தரமேறு கல்வெட்டுகள் சொல்கின்றன. பிரதமர் அவர்கள் அதை வந்து உண்மையாவே வந்து கொண்டாடுகிறார். ஆகா, உலகத்திற்கே நாம வந்து வழிகாட்டியாக இருக்கிறோம். நம்ம என்னமோ ஜனநாயக எங்கோ மேலை நேசத்திலிருந்து நமக்கு வந்ததாக நாம கருத வேண்டியதில்லை. அது நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி, நாம் தான் அதை செய்திருக்கிறோம். இன்னைக்கு நாம திரும்பி பார்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் நாம தான் இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கிறோம் எனும் போது அவற்றை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமைதானே. அது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட புதிய சிந்தனை அல்ல, இங்கேதான் அந்த சிந்தனை இருந்திருக்கிறது. இந்த சிந்தனையைத்தான் நாம் வந்து எடுத்து பின்னாடி நாம வளர்த்திருக்கிறோம். இவை எல்லாம் தான் பிரதமரை மிகுந்த ஒரு ஈடுபாட்டுக்குள்ள கொண்டு வருகிறது. அதனால தான் அவர் தொடர்ச்சியாக பல்வேறு இந்த மாதிரி பண்பாட்டு செய்திகளையும் அந்த மாதிரி இடங்களையும் அதுக்கான ஒரு இந்த மாதிரி மானுமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் எடுத்து கொண்டாடுகிறார்.
1: நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட போது இப்ப இன்னொரு விஷயத்தையும் வந்து யோசிக்க தோணுது. என்னன்னா, சென்ற நிகழ்ச்சியில கூட தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியாளரை பற்றி வந்து பிரதமர் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. இப்போ பாரம்பரியம், கலை, கலாச்சாரம் மட்டுமின்றி மக்கள் நலன் தான் தேசத்தின் நலன் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு வரக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசோட நலத்திட்டங்கள், அதை வந்து மக்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளணும், இது போன்ற அறிவுரைகளையும் இந்த நிகழ்ச்சி வாயிலா வந்து வழங்கியிருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்?
0: அரசாங்கத்தினுடைய தலைமை சேவகர் என்று தன்னை அவர் வந்து மீண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறார். அந்த தலைமை சேவகராக அவர் செய்யக்கூடியது என்ன? அரசாங்கம் எடுக்கக்கூடிய அத்தனை கொள்கை முடிவுகளையும் இங்கே நடைபெற வேண்டிய அல்லது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். குறிப்பாக அவர் வந்து இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தை தான் அதிகமாக அவர் பேசியிருக்கிறார். தூய்மை இந்தியா அப்படின்னு வரும்போது அது குடிநீர், ஜல்ஜீவன், குறிப்பாக தண்ணீர், நீர் சேமிப்பு, காற்று, இது எல்லா தூய்மை, இது எல்லாவற்றையும் தான் அவர் வந்து முன்னிலைப்படுத்துகிறார். மிக முக்கியமாக காற்று தூசு இல்லாமல் இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு மாசும் இல்லாமல் வாழ்வது, இது எல்லாவற்றிலும் அவசியம். அதுதான் ஒரு மனித நாகரிகத்தினுடைய ஒரு நிச்சயமாக அல்லது சர்வதேச பார்வையில் நம்மை பற்றி இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடியது என்பதை பிரதமர் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சுத்தம் சுகாதாரம் என்பதில் கவனம் செலுத்தும் போதுதான் இங்கே இருக்கக்கூடிய இதர வளர்ச்சிகள் அத்தனையுமே சாத்தியமாகும். பிரதமர் அவர்கள் தன்னுடைய இந்த உரைகள் அத்தனையும் அதிகமான பாத்தீங்கன்னா இந்த ஸ்வச் பாரத் பத்தி தான் அவர் நிறைய பேசியிருக்காரு. பவர் உற்பத்தி பத்தி பேசியிருக்காரு, தூய்மை பத்தி நிறைய பேசியிருக்காரு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பத்தி நிறைய பேசியிருக்காரு. இதெல்லாம் அவர் தொடர்ச்சியாக பேசுறாரு. இவை எல்லாமே அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகள், திட்டங்கள், பல்வேறு ஒரு திட்டங்களின் வாயிலாகத்தான் இதை வந்து அரசாங்கம் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கு. அப்ப அவர் என்ன நினைக்கிறார்னா, இந்த மாற்றத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து விட்டோம் என்றால், இங்கே பசுமையை மேம்படுத்தி விட்டோம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய இயற்கையான ஆற்றலை நாம் அதிகமாக பயன்படுத்தி விட்டோம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய தூய்மையை நாம் வந்து ஒழுங்குபடுத்தி அதில் எல்லா இடத்தையும் பத்திரப்படுத்தி விட்டோம் என்றால், நாம் ஒரு ஆரோக்கியமான குடிமக்களை வளர்த்துவிட முடியும். அந்த ஆரோக்கியம் என்பதுதான் படிப்படியாக நிச்சயமாக ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் சர்வதேச அளவில் நம்மை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்குமான ஒரு உத்வேகத்தை அளிக்கும் என்பதை பிரதமர் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். அதில் தான் அவரை கூடுதலான கவனத்தை செலுத்தியிருப்பதாக நான் பார்க்கிறேன்.
1: தூய்மை அப்படின்றது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள உள்ளார்ந்த ஒரு உணர்வா இருக்கணும்ன்றதுக்காக இந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அது அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் வரும். இன்னொரு விஷயத்த வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் சார், என்ன அப்படின்னா, நாட்டின் அச்சாணின் கூட சொல்லலாம், உழவும் நெசவும், அதை பத்தி வந்து பிரதமர்

0: வந்து பேச தவறியதே இல்லை. எந்தெந்த பகுதிகளில் என்ன மாதிரியான விளைபொருட்கள் வந்து நல்ல விளைச்சல் கண்டிருக்கு, அந்த விளைச்சலுக்காக வந்து விவசாயிகள் வந்து படக்கூடிய அந்த அரும்பாடு, அதுக்கப்புறம் நவீன தொழில்நுட்பங்களை எப்படி விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெசவாளர்கள் எப்படி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம், அவங்களுடைய பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
1: இது வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு ப்ராஜெக்டா அவர் பண்ணியிருக்காரு. அதாவது என்னன்னா, நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரயில்வேல வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒன் பிளேஸ் ஒன் ப்ராடக்ட், அதாவது உற்பத்திக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் மட்டுமல்ல, அதை சந்தைப்படுத்தி கொண்டு வந்து அவர்கள் அங்க ஆர்டிசன்ஸ், அந்த நெசவாளர்களோ இல்ல கைவினைஞர்களோ, அவர்கள் வந்து தங்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்கும் இந்த மாதிரியான இடங்களை வந்து அவர் உருவாக்குறார். அப்போ இந்த என்டையர் ஃபுல் செயின் வந்து அவர் உருவாக்குறார். இங்க விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விதமான ஆலோசனைகள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதி உதவி, அவர்கள் அதை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி நீங்க வந்து அவர்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும், இதன் மூலமாக என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும், இதெல்லாம் இந்த பக்கம் சொல்றார். அதுக்கப்புறம் சந்தையை கொண்டு வரார். சந்தையிலிருந்து அவர்கள் எப்படி உற்பத்தியை கொண்டு போக வேண்டும், எந்த சந்தைகளுக்கு கொண்டு போக முடியும், என்ன விதமான விளைபொருட்கள் வந்து சந்தையில் விற்பனையாகும், அவை வெளிநாட்டுக்கு போக முடியுமா, உள்நாட்டில் இருக்க முடியுமா, என்ன விதமான வாய்ப்புகளை வந்து கொண்டிருக்கின்றன, அப்புறம் அதுக்கு நேரடியாக சந்தை வாய்ப்புகளை உருவாக்குவது. அது வந்து நீங்க இது அத்தனையுமே தன்னுடைய இந்த உரைகளில் பல இடங்களில் சுட்டிக்காட்டி கொண்டே வருகிறார். விவசாயிகளை முற்றிலுமாக ஒரு தனிய துண்டாக நம்ம வந்து வைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தை போய் நம்முடைய இந்த நேஷனல் வேல்யூ செயினுக்குள்ள அவங்களை எல்லாம் கொண்டு வந்து இணைக்கிறார். நெட்வொர்க்கை வந்து ஒழுங்குபடுத்தி நாம் அவர்களை மீண்டும் வந்து காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு தேவையான ஒரு பண வரவை உருவாக்கி தர வேண்டும், அதே சமயத்தில் அவருடைய செய்யக்கூடிய விவசாயத்தையும் அவர்கள் செய்யக்கூடிய உற்பத்தியையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதையும் இதையும் சேர்க்கும் போது என்ன விதமான ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்குது, நெட்வொர்க் கிடைக்குது, எப்படி அதை செய்ய முடியும், இதைத்தான் அவர் மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் தன்னுடைய உரைகளில் பல்வேறு சமயங்களில் அவர் சொல்றாரு. அப்போ அரசாங்கம் அதற்காக செய்யக்கூடிய என்னென்ன புதிய நடவடிக்கைகள் இருக்கின்றனவோ, திட்டங்கள் இருக்கின்றனோ, அவற்றை வந்து முன்னிலைப்படுத்தி பேசுகிறார். அப்போ நமக்கு வந்து ஈஸியாக புரியுது. அப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சட்டன் கண்ணெதிரில் ஒரு எந்த ஒரு பெரிய ஸ்டேஷனுக்கு போனாலும் அந்த உள்ளூர் பொருட்களை நம்ம அங்கே பார்க்கிறோம். பெரும்பாலும் வெளிச்சந்தையில் அது கிடைக்காமல் இருக்கின்றன, அவர்களே நேரடியாக அங்கே வந்து வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் போது அவர்கள் வந்து அங்கே மார்க்கெட் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம வந்து காதால கேட்கிறோம், பிரதமர் சொல்வதற்கு நேராக போய் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம கண்ணெதிரிலேயே நம்ம பார்க்கிறோம். இப்போ பணங்கள் கண்டு அல்லது ஏதோ ஒரு நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் கூட நீங்க எங்க கிடைக்குதோ இல்லைன்னா கிடைக்கலையோ நம்ம யோசிச்ச போது ரயில்வே ஸ்டேஷன் போனால் அது கிடைக்குது. அப்போ நீங்க பார்க்கும்போது ஆஹா, இது வந்து பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு, அதை பத்தி நம்ம இங்க போனா கிடைக்குது. நமக்கே வந்து ஒரு ப்ராடக்டை நோக்கி புஷ் பண்றதும் அந்த என்ன விஷயங்களை வாங்கணும் கொள்ளணும் பத்தி பேசும்போது, இப்ப கதரை பத்தி நிறைய சமயம் பேசுறேன், அந்த கதரை பத்தி உற்பத்தியை பத்தியும் கதருடைய பொருட்களை பத்தியும் பேசும்போது நாமளே அது ஒரு கதர் சந்தைக்குள்ள போகும்போது இதெல்லாம் நம்ம காதல ஏற்கனவே விழுந்திருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் புதுசா நடந்திருக்கு. அப்ப இதெல்லாம் அங்க கண்ணதுல நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு கம்யூனிகேஷனை வந்து பிரைம் மினிஸ்டர் எப்படி பண்ணியிருக்காருன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸ், இங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள், இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பிராண்ட் அம்பாசிடரா பிரைம் மினிஸ்டரே மாறிட்டாரு அப்படிங்கறத நம்ம இதுல சொல்லணும்.
0: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே.

நேரம் 9:32. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அழகான வணக்கம். நீங்க கேட்கவிருக்கிற இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். பகல் முழுக்க ஓடிய கால்கள், வேலைகளில் சுழன்ற கைகள், 1000 சிந்தனைகளில் மூழ்கிய மனசு, இவை எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கிற நேரம் வந்தாச்சு. வானம் இருட்டியிருக்கலாம், வீதிகள் அமைதியாயிருக்கலாம், ஆனால் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இசைக்கு மட்டும் எப்போதும் ஓய்வே இருக்காது. சில பாடல்கள் நம்மளை சிரிக்க வைக்கும், சில பாடல்கள் பழைய நினைவுகளை தட்டி செல்லும், இன்னும் சில பாடல்கள் யாரிடமோ சொல்ல முடியாத சில கதைகளை சொல்லும். அப்படிப்பட்ட பாடல்களோடும் அழகான நினைவுகளோடும் உங்களுக்கு பிடிச்ச இசையோட இந்த இரவை இன்னும் ஸ்பெஷலாக்க நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே சாண்டி. நீங்க எங்க இருந்தாலும், ஓய்வெடுத்தாலும், பயணத்தில் இருந்தாலும், மொட்டை மாடியில் இருந்தாலும், இந்த இரவு உங்களுக்கான இரவு. இசை விருந்தோட நீங்க கேட்கவிருக்கிற இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் முதலாய் வரும் பாடல் மூடுபனி திரைப்படத்திலிருந்து. பன்னீரை தூவும் மழை, சில்லென்ற காற்றின் அலை, சேர்ந்தாடும் இந்நேரமே அப்படின்னு பாடல் வருது, கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.8. சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

நேரம் 9:38. தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் 1979 வெளியான பகலில் ஓர் இரவு இந்த திரைப்படத்திலிருந்து வரப்பாடு. இந்த பாட்டுக்கு இசை ஞானி இளையராஜா அவர்களோட ஒரு சூப்பரான மியூசிக் அப்படின்னே சொல்லலாம். அதில் யூஸ் பண்ணியிருக்க கிட்டார் வயலின் நம்மளை கட்டி போட்டு உட்கார வச்சிரும். இந்த பாடலை பாடின எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட குரல் நம்ம காதை விட்டு என்றைக்குமே வெளியே போகாது. இந்த பாடலோட கவிஞர் யார் அப்படின்னா கவியரசர் கண்ணதாசன். பாடல் கேட்கலாம். பகலில் ஓர் இரவு திரைப்படத்திலிருந்து இளமையினும் பூங்காற்று.

நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். நேரம் 9:44. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் கங்கை அமரன் அவர்களது வரிகளில், தீபன் சக்கரவர்த்தி உமா ரமணன் அவர்களது குரலில், இசைஞானி இளையராஜாவின் இசையில், நிழல்கள் திரைப்படத்திலிருந்து. பூங்கதவே தாழ்த்திறவாய்.

சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:49. தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல், வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும், பருவ மகள் விழிகளிலே கனவு வரும், முகிலினங்கள் அழைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ. பாடலை நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி அவர்களது குரலில் மிரட்டலான பாடல் வருது, கேட்கலாம். விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். நேரம் 9:55. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் இதுவரைக்கும் எல்லாம் சூப்பரா வந்துட்டு இருக்கு, அடுத்த பாட்டு என்னன்னு தெரியலையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து பனிவிழும் மலர்வனம், எஸ்பிபி அவர்களது குரலில் வைரமுத்து அவர்கள் எழுதி இளையராஜா இசையில்.

நேரம் 10:01. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்துது வானம். இரவுக்கு இதமாய் அழகான பாடல்கள் வரிசையில் அடுத்ததாய் வரும் பாடல் ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து. இசை ஞானி இளையராஜா அவர்களது குரலில், வைரமுத்து வரிகளில், எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி அவர்களது குரலில்.

நேரம் 10:15. தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் 1982 வெளியான 3 பிறை திரைப்படத்திலிருந்து வரும் பாடல். கண்ணதாசன் அவர்களோட வரிகளில் இசைஞானி இளையராஜா அவர்களின் உன்னதமான மெல்லிசையில் கே.ஜே. யேசுதாஸ் அவர்களது காந்த குரலில் வந்த பாடல். இந்த படத்தோட கதைக்களத்தை பார்த்துட்டு அழாம ஏஞ்சு வந்தவங்க யாருமே கிடையாது.

நேரம் 10:15. 40 நொடிகள் தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் என்ன பாடல்? மேடையைப் போல வாழ்க்கை அல்ல, நாடகமானதும் விலகி செல்ல. ஓடையைப் போலே உறவும் அல்ல, பாதைகள் மாறியே பயணம் செல்ல. ஒரு கோபம் காதல்னு ஒரு பாட்டுல எல்லா உணர்ச்சிகளையும் சேர்த்து பாடியிருப்பார் எஸ்பிபி அவர்கள். மௌனராகம் திரைப்படத்திலிருந்து வரும் பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தேன் சிந்தது வனம்.

நேரம் 10:21. எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில். அடுத்ததாய் வரும் பாடல் உதயகீதம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல்ல வர வரிகள் மாதிரி, இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கரெக்ட் இல்ல? என்னைக்குமே அவர் பாடல் கேட்கும் பொழுது அவர் என்னைக்குமே நம்ம கூட தான் இருக்கார். பாடல் கேட்கலாம், சங்கீத மேகம்.

நேரம் 10:34. தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் உதிரி பூக்கள் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:43. தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:57:45. தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 வரும் பாடலுடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வேறொரு நிகழ்ச்சியில வந்து உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லும் வரை இப்போ அனைவருக்கும் இரவு வணக்கம் சொல்லிட்டு கிளம்புற நான் உங்கள் ஆர்ஜே சாண்டி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னையஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். காலநிலை மாற்றம் வழங்குபவர் டி அரவிந்த ராஜா அவர்கள். 7:02 கவிதை சோலை எழுதி வழங்குபவர் தேன் தமிழன் என்கிற ஆர் சடையப்பிள்ளை அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ. லெப்டோஸ்புரோசிஸ் எனும் எலி காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் இனிய நேரம். தலைப்பு: முகமே தெரியாத ஒருத்தர் செய்த சின்ன உதவி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒன்று இரண்டுக்கு ஹாய் ஸ்நேகிதியே, திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.

0: 2:20 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் ஹலோ டாக்டர். உலக கர்ப்பகால மற்றும் சிசு இழப்பு நினைவு நாள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவத்துறை மூத்த ஆலோசகர் டாக்டர் ஆர் சசிகலா அவர்கள். 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு நம்மை சுற்றி நேரலில் இணைகிறார்கள் ஆர்ஜே பாரதி தேவி, ஆர்ஜே ஆஷா. 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:02 முதல் 7:15 வரை மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7 மணி மற்றும் 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். KHz முதன்மை அலைவரிசையில் நாளை 8 மணிக்கு கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன் மீனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல்கலாம் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் ஜே ஹரிபாஸ்கர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோயில். நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renuka. The Union Cabinet has approved the continuation of the National Social Assistance Program for 5 years from 2026-27 to 2030-31 with an outlay of 53,428 crore rupees. Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw made the announcement while briefing the media after the Union Cabinet meeting chaired by Prime Minister Narendra Modi in New Delhi today. The approval also includes renaming of the scheme and its sub-schemes, along with revisions to the eligibility criteria, coverage and rates of assistance for disability pension beneficiaries. The National Social Assistance Program has been renamed as Pradhan Mantri Samajik Sahayata Yojana. Mr. Vaishnaw said the assistance under the disability pension scheme will be 375 rupees for beneficiaries up to the age of 79 years and 625 rupees for those aged 80 years and above. He said the benchmark disability criterion for eligibility will be reduced from 80% to 40%.
2: The eligibility threshold for disability pension has been reduced from 80% to 40%. This means that persons with disabilities with a 40% disability will now also be eligible for the pension. Earlier, disability pension was provided only to individuals above the age of 18. Now, persons with disabilities will be eligible for the pension from birth. The number of beneficiaries is expected to increase significantly, with approximately 27 lakh persons with disabilities expected to benefit under this pension scheme. The total number of beneficiaries will rise to around 3 crore 20 lakh.
1: Pension schemes for senior citizens and widows, as well as the family benefit scheme, will continue in their existing form. The union minister said the government has also given nod to the strategic restructuring of IDBI Bank. Mr. Vaishnaw said the cabinet also cleared a productivity-linked bonus of 78 days for more than 11,40,000 eligible railway employees in recognition of their performance. Prime Minister Narendra Modi today reaffirmed India's commitment to building a constructive and forward-looking strategic partnership with Canada aimed at delivering tangible benefits to the people of both countries.